நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 24 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 31 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் மாண்ட.

0: என்றும் உளதான மெய்ப்பொருளை உள்ளமாராய்ந்து அறிந்து விட்டதனால் மீளவும் தனக்கு பிறப்பு உள்ளதென்று அவன் எண்ண வேண்டாம்.
1: ஓ

தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 கால்நடை நமக்கு தொழிலம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55. 7 மலரும் காலை மலர், இதில் டெக் பைட், ஒலியும் ஒளியும், ஒளி மற்றும் ஒலி மாசுபாடு குறித்த தொகுப்பு இடம்பெறும். காலை மணி 7:30 திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் காலை மலரில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தொடர்ந்து ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். காலை மணி 7:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 8 கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். காலை மணி 8:30 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் வழங்கும் திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். காலை 9 திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் இதயம் காக்க, இதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள் நேரலையில். 10 போடு ஆட்டம் போடு, 10:30 ஜென்டில்மேன், கோபுரவாசலிலே ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 அசத்தல் சந்திப்பு, மன்னார்குடி எடையார் நத்தம், ஃபென்டாஸ்டிக் வாட்டர் மற்றும் அமேஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. பகல் மணி 12:10 திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள் வழங்கும் மங்கையர் உலகத்தில் மாற்றம் தரும் மறுசுழற்சி, தோழிகள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பகல் 1 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இறால் வளர்ப்பில் விப்ரோசியஸ் உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள். தொடர்ந்து தாது உப்பு கலவையின் முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் கே என் சக்திவேல் அவர்கள். 2:30 மண்ணின் மனம், வேல்முருகன் குழுவினர் வழங்கும் பறையிசை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3 திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள் வழங்கும் இசைத்தூரல். 4 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 6 வருவது ஆரபாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு உயரம் தாண்டுதல் வீரர் ஜி ஜிஜி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வீராக்கன் பா ஸ்வேதா அவர்கள். 8 வருவது இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10 கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வழிகாட்டும் வானொலி. வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் பி ஆர் காஞ்சனா, எம் அப்துல் காதிர் ஆகியோர். காலை 9 அரங்கி செயல் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 11 தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் காரைக்குடி எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தேனி மாவட்ட செய்தி மடல். இன்றிரவு 9:30 நாடக மலரில் கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 10 அரங்கி செயல் ஜி என் பாலசுப்

0: சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் ஆர் நடராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பது

0: வீட்டுல டிவி சத்தம், ஃபங்க்ஷன் நடந்தா ஸ்பீக்கர் கத்தும், தேவையில்லாத இந்த சத்தம், நம்ம நிம்மதியை கெடுக்கிற சத்தம், காதுக்கு வேணா இந்த இறைச்சல் சத்தம்.
1: சத்தம் இல்லாத தனிமை கேட்டே, யுத்தம் இல்லாத உலகம் கேட்டே.
0: கடலுக்கு அடியிலையும் கப்பல்களோட என்ஜின் சத்தம், சோனார் கருவிகள்ல வரக்கூடிய அதிக சத்தம், இதனால திமிங்கலங்கள், டால்பின்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ள முடியாம திணறுதான். சில நேரங்கள்ல அது வழி தவறி கரைக்கு வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. வீட்டை சுத்தி அடர்த்தியான மரங்களை வளர்ப்பது வெறும் நிழலுக்கு மட்டும் இல்லங்க, அது ஒரு இயற்கையான சவுண்ட் ப்ரூஃபா செயல்படுதான். மரங்கள் சத்தத்தை உறிஞ்சி அதோட வேகத்தை குறைச்சு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குதான். நீங்க தூங்கும் போது கூட உங்களோட காதுகள் வேலை செஞ்சுகிட்டு தான் இருக்குமா. 85 டெசிபலுக்கு அதிகமான சத்தத்தை தொடர்ச்சியா கேக்குறப்ப அது ரத்த அழுத்தத்தை அதிகரிச்சு இதய நோய்களுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்குதாங்க. அது மட்டும் இல்லங்க, உணவகங்கள்ல கூட அதிக சத்தமான இசை ஒலிக்கும் போது நம்மளோட உணவின் சுவை சரியா தெரியாதான். குறிப்பா அதிக சத்தத்துல சாப்பிடுறப்ப உணவோட இனிப்பு உப்பு தன்மை குறைவா தெரிவதா ஆய்வுகள் சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான சத்தம் நிறைந்த இடங்கள்ல இருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட கவனிக்கும் திறனும் வாசிக்கும் திறனும் மற்ற குழந்தைகளை விட குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. பாவங்க, இந்த பறவை எல்லாம் நகரத்துல இருக்கிற சத்தத்தால மத்த பறவைங்க கிட்ட பேச முடியாம அதுங்க இப்போ மைக் செட் இல்லாமலே ஹை பிச்ல கத்த ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க போன்ல ஹெட்போன் போடும் போது வால்யூம் வார்னிங் வந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க. இன்றைய காலகட்டத்துல முழுமையான அமைதி அப்படிங்கறது ஒரு விலை உயர்ந்த விஷயமா மாறிடுச்சுங்க. நீங்க அமைதியான சூழ்நிலையில இருக்கும் போது உங்களுடைய மூளை புதிய செல்களை உருவாக்குறதா ஆய்வுகள் சொல்லப்படுது. அதனால ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாச்சும் அமைதியே அமைதி, அமைதியோ அமைதி அப்படி இருப்போங்க. இவ்வளவு நேரம் நாம ஒளி மாசு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறது ஒளி மாசு, அதாவது லைட் பொல்யூஷன். உலக மக்கள் தொகையில சுமார் 80% பேரு ஒளி மாசு படிந்த வானத்தின் கீழ் தான் வாழ்றாங்களாம். செயற்கை விளக்குகளோட வெளிச்சம் வானத்தை மறைக்கிறதுனால நாம நட்சத்திரங்களையே இழந்துகிட்டு இருக்கோமா. இரவு நேரங்கள்ல நாம மொபைல் போன் பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல தூக்கத்தை தூண்டக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பது குறைக்குதாங்க. இதனால தூக்கமின்மை, மன அழுத்தம், உடல் பருமனுக்கு கூட இது ஒரு முக்கியமான காரணமா மாறுதான். தெரு விளக்குகளுக்கு அடியில இருக்கும் மரங்கள் இன்னும் பகல் பொழுது நீடிக்கிறதா நினைச்சு இதனால இலையுதிர் காலத்துல இலைகளை உதிர்காம குளிர்காலத்தை தாங்கும் திறனை இழந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சா இந்த பூச்சிகளுக்கு கூட ஒளி மாசுனால பிரச்சனை இருக்குதாங்க. விளக்குகளை சுற்றி பூச்சிகள் வட்டமிடுவதை நாம பாத்திருப்போம். உண்மையிலே அது ஒளிய நேசிச்சுதான் வட்டமிடுதா அப்படின்னா அதெல்லாம் இல்லங்க. அந்த லைட்ல வரக்கூடிய வெளிச்சம் அதோட திசையறியும் திறனையே குழப்பி விட்டுருதான். இரவு அப்படிங்கறது இருட்டுக்காக மட்டும் எல்லாம் இல்லங்க, அது உயிரினங்களின் ஓய்வுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒளி, ஒளி மாசு அப்படிங்கறது இன்னைக்கு நாம எதிர்கொள்ளக்கூடிய நவீன காலத்தின் சத்தம் இல்லாத சவால்களா இருக்குது. தேவையற்ற இறைச்சல் நம்ம இதய துடிப்பை பாதிக்குது. மிதமிஞ்சிய ஒளி நம் தூக்கத்தையும் இயற்கை சுழற்சியுமே சிதைக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் முன்னேறினாலும் இயற்கையின் மென்மையும் அமைதியும் பாதுகாப்பதே நம் ஒவ்வொருவரின் சமூக பொறுப்புங்க. தேவையில்லாத போது ஒளியை குறைப்போங்க, அவசியம் இல்லாத போது லைட்டே வேணாங்க. நம்மளோட இந்த சின்ன மாற்றங்கள் தான் எதிர்கால சந்ததியினருக்கு இறைச்சல் இல்லாத அமைதியான சூழலையும் நட்சத்திரங்கள் மின்னும் தெளிவான வானத்தையும் பரிசாக அளிக்குங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், ஆரோக்கியமான உலகை படைப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் ஒளியும் ஒளியும்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். இன்றைய நிகழ்ச்சி ஒலியும் ஒளியும், ஒலி மற்றும் ஒலி மாசுபாடு குறித்த தொகுப்பு. ஒலி மாசு அதாவது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கறது வெறும் சத்தம் மட்டும் இல்லங்க, அது நம்ம உடலையும் மனநிலையும் பாதிக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆரோக்கியத்தை மெல்ல மெல்ல சிதைக்க கூடிய, நாம பெருசா கண்டுக்காத ஒரு மாசு தாங்க ஒலி மாசு. அதிகப்படியான சத்தம் நம்ம மூளையில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்க செய்யறான். இதனால தேவையற்ற எரிச்சலும் கவன சிதறலும் ஏற்படுதாங்க. தூக்கத்தை கலைக்கிற அலாரம் சத்தம், அடுப்படியில அம்மா போடுற மிக்சி சத்தம், வாசல்ல வண்டிங்க போடுற ஹாரன் சத்தம், எங்க பார்த்தாலும் சத்தம், எதை கேட்டாலும் சத்தம், ரோட்ல போனா டிராபிக் சத்தம்.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. கடைக்கண் பார்வைக்கு காத்திருக்கும் கணக்கற்ற பக்தர்களுக்கு காட்சி தர அரங்கன் தேரேறி சித்திரை வீதிகளில் உலாவரும் விருப்பன் திருநாள் பெருவிழா நேரலை.
2: கோவிந்தா கோவிந்தா ஹரிநாராயணா.
1: திருவரங்கத்திலிருந்து இன்று காலை மணி 8:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம்

0: விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருத்திஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட

0: பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழிலதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகு இணையை வென்றது. சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 7:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் காலை மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
7: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
8: என்னன்னு சொல்ல?
7: ஓ யோசிக்கிறியா?
8: எப்படி சொல்ல?

0: மறுவாழ்வு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோல திருச்சி மாவட்டத்தில் யாசகம் பெறுவோர்கள் கண்டறியப்பட்டால் 63 69 10 34 13 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் அனுமதியின்றி செயல்படும் தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் எளிய ஆளுமையின் கீழ் இசேவை மூலம் ஒரு மாதத்திற்குள் பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்பட வேண்டும் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் சிறார்களுக்கான இடஒதுக்கீட்டில் சேர்ந்து பயில்வதற்கு சார்ந்தோர் சான்று பெறுவதற்கு தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் அணுகலாம். நேரில் வர முடியாதவங்க xwell.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து xwell.tn@tn.gov.in அப்படிங்கிற மின்னஞ்சல்ல அனுப்பி வைக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. இதுகுறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட இணைப்பு எண் 43362 இந்த இணைப்பு எண்ணோடு 230 104 இந்த எண்ல தொடர்பு கொள்ளலாம். கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
1: மற்றும் ஒரு காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இனி இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மகளிருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில இருக்கிற தீர்வு என்ன டாக்டர்?
2: குழந்தை பிறந்ததுல இருந்து பார்த்தோம்னா பால் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால வந்து பவுடர் பால் கொடுத்தாங்க அப்படின்னு. பவுடர் பால் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா கஷ்டப்படாமையே பால் வருது அப்படிங்கும் போது குழந்தை வந்து சுவைச்சு குடிக்காது. அப்ப குழந்தை வந்து குடிக்கல அப்படிங்கும் போது பால் சுரப்பு கம்மியாயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பால் கம்மியா இருக்கிறதுனாலதான் என் குழந்தை வந்து கத்திக்கிட்டே இருக்கு அழுகுது, அதனால நான் வந்து பால் பவுடர் கரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பால் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. குழந்தை வந்து நிப்பில் வந்து வாயை ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணி அந்த மாதிரி அந்த லாச் பண்ண தெரியல அப்படின்னா ஃபுல்லாக அந்த நிப்பில் வந்து கிராக் விழுந்துட்டு புண்ணாயிட்டு வலிக்கும், அதுக்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. இப்போது குழந்தை வந்து பால் நிப்பாட்ட போகிறாங்க, ஆனால் குழந்தை வந்து ரிப்பீட்டடாக அந்த பால் கேட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த வீனிங் பீரியடில் கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தோன்னா பால் சுர கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த பருவம் எழுதக்கூடிய அந்த வயசில் வந்து வரலை, லேட் ஆகுது, அதுக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது. இல்லை இன்னும் வயதே வரல ஆனால் வந்து அவங்களுக்கு வெள்ளப்பட்டுட்டே இருக்கு, அதனால ரொம்ப சோர்வாயிடுறாங்க அப்படின்னா அதுக்கும் மெடிசன்ஸும் இருக்கு ஹோமியோபதியில. தீட்டு ஆனாவே வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறாங்க, உருண்டு உருண்டு அழுதுட்டே இருக்கிறாங்க, மாசம் மாசம் 2 days 3 days லீவ் போட வேண்டியிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இர்ரெகுலாரிட்டி, பீரியட் சரியா வரல, PCOS இருக்கு, எனக்கு வந்து தைராய்டு இருக்கு, ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கும் ஹோமியோபதியில நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா கன்சீவ் ஆகலை, ஒரு வருஷம் தாம்பத்தியத்துக்கு அப்புறமும் எங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகலை அப்படின்னா ரெண்டு பேரோட ரிப்போர்ட்டையும் பார்த்து விந்தனுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், ஃபீமேலுக்கு வந்து வேற கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இருக்கு இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நேச்சுரலாக அவங்களால கன்சீவ் ஆகிட முடியும். திரும்ப வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ரொம்ப வந்து உமட்டல் இருக்குது, வாந்தி இருக்குது, கிறுகிறுப்பு இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் போனால் வந்து ரொம்ப கம்மியாக வருது, பேக் பெயின் இருக்குது, இது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ப்ரெக்னன்சி அப்பையும் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி அவங்க வந்து சப்ளிமெண்ட்டோடு சேர்ந்து ஹோமியோபதி மெடிசன்ஸும் எடுக்கும்போது அவங்களுக்கு வேறு விதமான மெடிசன்ஸ் எதுவும் தேவைப்படுறதில்ல. 7 months மேலே நார்மல் டெலிவரிக்கு ஆகிற மாதிரி உடம்ப தயார் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ், அது மாதிரி ஒரு 6 months எண்ட்லேருந்தே அந்த த்ரூ அவுட் அந்த 9 months முடிகிற வரைக்குமே மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். குழந்தை வந்து அசைவு இல்லை ஆனால் வந்து குழந்தை லைவாக தான் இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட், இல்லை ரொம்ப உதைக்குது என்னால் அந்த வலி தாங்க முடியல அந்த மாதிரியான, அப்புறம் வந்து தண்ணி சத்து கம்மியாயிடுச்சு, இது மாதிரி மற்ற கம்ப்ளைண்ட்டுக்குமே வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து குழந்தை வந்து ஃபஸ்ட்டு தலை இல்லாமல் மற்ற உறுப்புகள் முன்னாடி இருக்குது, இந்த மாதிரி பொசிஷன் மாறி இருக்கக்கூடியது.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சிராப்பள்ளி மாநகர் பகுதிகளில் யாசகம் பெறும் 10 நபர்கள் மீட்கப்பட்டு யாசகம் பெறுவோருக்கான

0: அதுக்கும் வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. அது கொடுக்கும்போது குழந்தை நல்லா சுற்றிட்டு தலை வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அப்புறம் டெலிவரி அப்போ வந்து லேட் ஆகுது, அந்த ஆஸ் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த லேபரில் வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட், அதுக்குமே வந்து ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ உமன்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே வந்து ஹோமியோபதி மூலம் நிரந்தரமான தீர்வு பெற முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: குழு வாட்டர் பார்க் நம்ம மன்னார்குடியில வந்தாச்சு.
2: ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் காலை மலர்.

0: washing powder Nirma, Nirma.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் திருவரங்கத்திலிருந்து இன்று காலை 8:30 திருச்சி FM ரெயின்போ 102.1 பாசத்தால் அழைத்தால் பரிவாய் ஓடி வருவான், ஆசையின் பந்தம் அறுத்து அன்பினால் ஆட்கொள்ளும் அருளாளன், அரங்கன் காணும் சித்திரை தேர் திருவிழா நேரலை.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணாசிலை அருகில், திருச்சி.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ்
6: இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 காலை மலர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கணினி தரவு வழங்கிகளை படிப்படியாக மேம்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் திருச்சி மண்டலத்திற்குட்பட்ட மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணையவழி மின் கட்டணம் செலுத்தவோ அல்லது புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகளை வரும் 16 காலை 6 முதல் 17 இரவு 11:59 வரை இயங்காது என திருச்சி மாவட்ட மின் பகிர்மான வட்ட பொறியாளர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனி தெரிந்து கொள்வோம் திருச்சியில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 15,001 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 320.10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.46 அடியாக உள்ளது. கேட்டிருக்கோம் காலை மலர். காலை மலரில் இனி
9: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: முகத்தில் சைபால் சைபால்
4: சைபால்.

0: ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு கோடீஸ்வரர், நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க. இவரும் தன்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்வார். ஒரு சமயம் மூணு பிச்சைக்காரர்கள் இவரை தேடி வந்தாங்க. ஏதாவது பொருள் உதவி பெறலாம்னு நினச்சி மூணு பேரும் ஒரே நேரத்தில் வரல, தனித்தனியாக வந்தாங்க. முதல் பிச்சைக்காரன் காலையில் வந்தான். இவர் முன்னாடி வந்து நின்னான். ஐயா, எனக்கு 5 ரூபா வேணும், தயவு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். இவன் அப்படி கேட்டதான் அவருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன இது, நான் ஏதோ உங்ககிட்ட கடன் பட்டிருக்கிறது மாதிரியும் அதை திருப்பி கொடுன்னு கேட்குறது மாதிரியும் இருக்குது. இவ்வளவு அதிகாரத்தோடு பிச்சை கேட்குறேன், எவ்வளவு துணிச்சல் உனக்கு, உனக்கு 5 ரூபாயெல்லாம் தர முடியாது, இந்தா 2 ரூபா எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரூபாயை தூக்கி எறிஞ்சார். அவன் அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான். அடுத்தபடியாக மத்தியானமே ஒரு பிச்சைக்காரன் வந்தான். இவன் எப்படி கேட்டான் தெரியுமா, ஐயா 10 நாளாக ஒரு வேளை உணவு கூட சாப்பிடல, தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கன்னா. உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டார். நீங்களாக பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் அது எனக்கு போதும்னா, இந்தா 10 ரூபா இதை வச்சுக்கோ, ஏதாவது வாங்கி சாப்பிடுனார். அவன் அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா சாயந்தரமாக 3வது பிச்சைக்காரன் வந்தான். இவன் கேட்ட விதம் எப்படி தெரியுமா, மகாராஜா உங்களுடைய உயர்ந்த குணத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால் உங்களை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம்னு வந்தேன். அற வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா. உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா தயவு பண்ணி உட்காருங்க, நீங்கள் ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கிறீங்க, முதல்ல சாப்பிடுங்க, மற்றதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அவனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். அவன் சாப்பிட்டு முடித்தான். அதுக்கப்புறம் இவர் கேட்டார், இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் உங்களுக்குன்னார். அந்த பிச்சைக்காரன் இந்த அன்புக்கு நெகிழ்ந்து, ஐயா பசியோடு வந்தேன், அறுசுவை விருந்தே படைச்சுட்டிங்க, அது போதும் எனக்கு, வேறு எதுவும் தேவையில்லை, நீங்கள் என் பேரில் காட்டுற அன்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னா. இவனுடைய பரிவான இந்த வார்த்தைகள் அவர் மனசை தொட்டுது. அவன் பேரில் இருந்த அன்பு பல மடங்கு அதிகமாச்சு. அதோட விளைவு என்ன தெரியுமா, இதை பாருப்பா, இனிமே நீ வெளியில் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருந்துருன்னார். தன்னுடைய பங்களாவுக்கு பக்கத்திலேயே அந்த ஆளுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்தார். கடைசி வரைக்கும் அந்த ஆளை தனக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். இந்த கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். இறைவன் அந்த கோடீஸ்வரன் மாதிரியான், அந்த 3 வகையான பிச்சைக்காரர்களும் 3 வகையான பக்தர்களாம். இன்றைக்கு உள்ள பக்தர்கள்லாம் இந்த 3 வகையில் ஒரு வகையை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. முதல் வகை தான் அதிகமாக இருக்கும், 3வது வகை ரொம்ப அபூர்வம். நம்மூர் பக்கம் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் செலவு பண்ண பயப்படுவார். 1 பைசா ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால ரொம்ப யோசனை பண்ணுவார். இவரை தேடிட்டு ஒரு நாள் சில பிச்சைக்காரங்கள்லாம் வந்தாங்க. ஐயா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிச்சைக்காரர்கள் சங்கம்னு ஆரம்பிக்கிறோம், அதுக்கு நீங்கள் 1000 ரூபா நிதி உதவி பண்ணுனா தேவையில்லைன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு விட்டார் அவர். சரி 100 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் முடியாதுன்னார். இவங்க இன்னமும் இறங்கி வந்தாங்க. சரி 10 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு ஒரே முடிவாக சொல்கிறார் அவர். கடைசியாக 10 காசாவது கொடுங்க சார், வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் இந்த கும்பல்லேருந்து. அது கூட என்கிட்ட கிடையாதுன்னு ரொம்ப துல்லியமாக சொல்லிவிட்டார் அந்த பெரிய மனிதர். அதாவது எதுவுமே கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு விட்டார். அப்போ இந்த கும்பல்லேருந்து ஒருத்தர் சொன்னார், சரி நீங்கள் எதுவுமே தர முடியாதுங்கிறீங்க, அப்படின்னா ஒன்று செய்யுங்களேன்னாங்க. என்ன செய்யணும்னார். பேசாமல் நீங்களும் எங்கள் சங்கத்தில் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னாங்களாம். இப்படி இருக்கிற மனிதர்கள் அதிகம். அதனால் இந்த 3 பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிற இந்த கதையிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி பேசணும், எப்படி பக்தி செலுத்தணும், எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற கருத்து பூராவும் இந்த அற உரையிலேருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி.

0: என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாய், கத்திரிக்காய் 40, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 26, சௌ 46, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40 ரூபாயில் கிடைக்கிறது, கருணைக்கிழங்கு 86, சேனை 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 46, முட்டைக்கோஸ், 36, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாயில் கிடைக்கிறது, எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 320 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய். இனி வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் இதயம் காக்க இதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேயர்களே, உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட்டு வரலாம். 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய காலை மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8 மணி, இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லியில் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு புதுதில்லியில் இன்று காலை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான், தாய்லாந்து, கியூபா, வியட்நாம், மலேசியா, ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மத்திய புலனாய்வு முகமை சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூடின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு செய்து மத்திய பணியாளர் நல அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக புதிய இயக்குநரை தேர்வு செய்வதற்கு நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டது. மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ படிப்புகளில் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநில அரசுகளை நிரப்ப அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் 4586 விவசாயிகள் பிரதமரின் கௌரவ நிதித்தொகையை பெற்று வருகின்றனர் என்றும், இவர்களில் நிதித்தொகை பெறாத

0: மாநில அரசுகளை நிரப்ப அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் 4,586 விவசாயிகள் பிரதமரின் கௌரவ நிதித்தொகையை பெற்று வருகின்றனர் என்றும், இவர்களில் நிதித்தொகை பெறாத விவசாயிகளை சந்தித்து நில உடமையை பதிவு செய்ய தக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை ஒற்றை சாளர முறையில் பெறலாம் எனவும், வேளாண்மைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: திருச்சி விழுப்புரம் ரயில் நிலையங்களுக்கிடையே அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நாளை நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் இவ்வழித்தடங்களில் தண்டவாளங்களை கடப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. தேரோட்டத்தை ஒட்டி திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், தேவிகா சிகாக் ஆகியோரும் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வறியவரின் பசியை தீர்த்து வைக்கும் செயலானது பிற்காலத்தில் தமக்கு பயன்படும் என்று செல்வத்தை சேமித்து வைப்பதற்கு ஈடாகும் என்ற அளவு வறியவருக்கு அன்னம் அளிப்போம் என்ற வரிகளோடு நேர்களே இனி செவிசாய்க்கலாம் இது இராகத்திற்கு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இதோ செவிசாய்க்கலாம் கடாரம் கொண்டான் பட பாடலுக்கு.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: திருச்சி சாரதாஸ்.
5: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
6: காவிரி சூழக் கிடக்கும் கரிய மேகம்,
5: கள்ளமில்லா உள்ளங்கள் கவிபாடும் அரங்கன்,
6: 1000 காலங்கள் கடந்தும் படுத்திருக்கும் அதிசய அழகன்,
5: சித்திரை தேரேறி வருகிறான்,
6: எண்ணிலா கண்கள் காணும் பெருவிழாவின் நேரலை
5: இன்று காலை 8:30.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: திருவரங்கத்திலிருந்து
2: திருவாய் மொழி அவள் கூறிட திருவையகமாழ்ந்திட.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதய ராகம். நம்ம நிகழ்ச்சிக்கு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க வடக்கு சாலைப்பட்டி சமிதா நியூட்டன். இவங்க குடும்பத்தோட விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு கோல்டன் ஸ்பாரோ.

0: நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ்.
1: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
2: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
1: 200-1000 பேர் அமரக்கூடிய ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹால் வசதி, உயர் ரக சைவ உணவுகளோடு ஒரே நேரத்தில் 300 பேர் அமரக்கூடிய வகையில் ஏசி டைனிங் ஹால், 300 கார்கள் நிறுத்தும் வகையில் பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதி மற்றும் பூஜைக்கு விநாயகர் கோயில் என சகல வசதிகளோடு.
3: திருச்சி சென்னை பைபாஸ் ரோட் பால் பண்ணை அருகில் ஸ்ரீ சங்கீதாசின் சக்ரா ஹால்.

0: புதுசா புத்தம் புதுசா தங்க நகை வாங்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. சரி, இனி
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ் தான்.
0: புதுமையான டிசைன்கள்ல, புதுமையான நகைகளை, புதுமையான சலுகைகள்ல வாங்கணும்னா
1: அதுவும் ஹரிணி ஜுவல்லர்ஸ்ல தான்.
0: ஹரிணி ஜுவல்லர்ஸ் என்றென்றும் உங்களுடன். அண்ணா சிலை அருகில், சிந்தாமணி பஜார், திருச்சி.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
3: மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோயில் திருத்தீர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார். வாருங்கள் நேயர்களே, திருவரங்கத்திற்கு செல்வோம்.
6: வணக்கம் நேயர்களே. ஓம் நமோ நாராயணாய. அற்புதமான காலை வேளை தொடங்கியுள்ளது. இங்கு அரங்கனது ஆசியோடு இன்றைய நாள் புலர்ந்துள்ளது. அரங்கனின் அரங்கமா நகருளாளின் சித்திரை தேர் திருவிழாவை காண வந்திருக்கிறோம் நாங்கள். எத்தனை மக்கள் கூட்டம் இங்கே! அத்தனை வீதிகளும் மக்கள் தலையாகவே தென்படுகிறது. இங்கு சித்திரை வீதியில், கீழ சித்திரை வீதியிலிருந்து இங்கு வடம் பிடித்து தேரினை இழுத்தார்கள். தொடர்ந்து திருத்தேர் இங்கே தெற்கு சித்திரை வீதி வழியாக திரும்பி அங்கே உபயம் கண்டருளி, தொடர்ந்து மேல சித்திரை வீதியில் உபயம் கண்டருளி, அதனை அடுத்து வடக்கு சித்திரை வீதி வழியாக திரும்பி இப்பொழுது மறுபடியும் கிழக்கு சித்திரை வீதியில் திரும்ப எத்தனைத்து உள்ளார். மக்கள் அனைவரும் அவர்கள் கோஷத்தோடு அரங்கநாதா கோவிந்தா கோபாலா என்று இங்கு நேற்று இரவு முதலே மக்கள் வந்து குவிய தொடங்கியுள்ளார்கள். இங்கு இப்போது அற்புதமான சித்திரை தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவில் 11 நாள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் இன்று 9 திருநாள், திருத்தேர் வைபவம். 6 தேதி என்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த நம்பெருமாளின் சித்திரை திருவிழா இப்பொழுது 9 நாளில் திருத்தேர் திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் சேனை முதலியாரின் வீதி உலா. இங்கு இந்த வீதிகளில் எல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்கள் சேனை முதலி நகர சோதனை இடுவார்கள். தொடர்ந்து மறுநாளில் முதல் திருத்தேர் நிகழ்வுகளில் கற்பக விருஷம், சிம்மம், யாழி, இரட்டப்பிரபை, கருட வாகனம், அனுமந்த வாகனம், தங்க பல்லக்கு, யானை வாகனம், இப்படி பல வாகனங்களோடு எழுந்தருளி, நேற்று முத்தாய்ப்பான குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார். குதிரை வாகனத்தில் வண்டலூர் சப்பரமாக வெள்ளி குதிரை வாகனத்திலும், தொடர்ந்து நேற்று இரவு தங்க குதிரை வாகனத்திலும் எம்பெருமானின் வீதியுலா. அற்புதமான தேர் தடம் காண்பது நடந்திருந்தது. அப்பொழுது பார்த்தீர்களானால் அத்தனை இடங்களிலும் மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் ஸ்ரீரங்கத்திற்கு வந்து குவிய தொடங்கி இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும், அதாவது வீட்டிற்கு ஒருவர் வருவார்களா நாம் நினைப்போம் இல்லவா, ஆனால் வீட்டிலிருந்து அவர்கள் அத்தனை பேரும் குடும்பம் குடும்பமாக இங்கு வந்து சித்திரை தேர் திருவிழாவினை காண்பதற்காக வந்துள்ளார்கள். நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய இடம், இந்த வர்ணனையை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் கீழ சித்திர வீதியில் 4 மொட்டை மாடியிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களுக்காக. இங்கு பார்த்தீர்களானால் என் முன்னே விண்ணை தொட எத்தனைக்கும் ராஜகோபுரம், வெள்ளை கோபுரம், கிழக்கு வாசல் கோபுரம், வடக்கு வாசல் கோபுரம், தெற்கு கோபுரம் என்று எத்தனை கோபுரங்கள், 10 கோபுரங்களும் என் கண்முன்னே விரிகிறது. அத்தனை அருமையானதொரு தேர் திருவிழா. ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல் என்று சொல்கிற போது, அதாவது இந்த தேர் திருவிழாவிற்கு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இங்க அத்தனை

0: மக்களில் மனர்களிலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. எல்லா இடங்களிலும் பார்த்தீர்களானால் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கு நீங்கள் ஒவ்வொரு பொருள் வேண்டும் என்று ஒவ்வொரு இடம் செல்ல வேண்டும், ஆனால் இங்கே ஒரே ஒரு தேர் திருவிழாவிற்கு வந்தால் நீங்கள் அத்தனை பொருட்களையும் வாங்கி செல்லலாம். வீட்டுக்கு உபயோகமான பொருட்களா, அல்லது உங்களது குழந்தைகளுக்கு வேண்டிய பொருட்களா, அல்லது உங்களுக்கு அந்த குலுவிற்காக அலங்கார பொருட்களா, இப்படி கண் கவர் வண்ணத்தில் அத்தனை பொருட்களையும் வாங்கி செல்லலாம். ஆனால் காசுதான் எடுத்து வர வேண்டும், காசினையும் பத்திரமாக எடுத்து வந்து பத்திரமாக செல்ல வேண்டும் என்று காவலர்களும் இங்கே கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். தேர் திருவிழா, அரங்கனது தேர் திருவிழா மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
1: காரே கருணை ராமானுஜர் திருவடிகள் போற்றி போற்றி, பொன்பட்டு அணிந்தவனே பூ உலகின் நாயகனே, எண்ணிறை ரங்கா அரங்கா திருவரங்கா போற்றி போற்றி. அதிகாலை 3 மணிக்கு ரங்கன் குதிரை வாகனத்தில் ரங்கவிலாஸ் மண்டபத்திலிருந்து புறப்பட்டான். இருளை கிழித்து கொண்டு வரும் இளஞ்சூரியன் போல அஞ்ஞானத்தை அழிக்க புறப்படும் ஞான பெருவெளியாய் ரங்கா ரங்கா கோஷத்தோடு அந்த தீவட்டிகளின் வெளிச்சத்தில் இறைவன் வந்த காட்சி அடடா கண்கள் பெற்ற பெரும் பேரு. இளஞ்சிவப்பு பட்டு உடுத்தி மலர் மாலைகளும் துணி மாலைகளும் அணிந்து ரங்கன் வந்தான். பளபளவென தகக்கும் அந்த திருமண் இட்ட தங்க குதிரை வாகனத்தில் கையில் மலர் சாட்டையோடு வெள்ளி தண்டம் ஏந்தி மேளதாளங்கள் முழங்க தேர் ஏற வரும் வழியெல்லாம் பெருவெள்ளம் பக்தர்கள். இறைவன் பின்னால் வெள்ளி திருவாசி பளபளக்கிறது. இறைவன் கரங்களும் பாதங்களும் தங்க கவசத்தால் ஜொலித்ததை பார்த்தோம். நெற்றியில் கஸ்தூரி திலகமிட்டு இதழ்கள் மலர புன்னகைக்கிறான். பக்தர்களின் பக்தி அனுபவத்தை அனுபவித்து சேவை சாதித்துக் கொண்டே இதோ தேரில் வந்து கொண்டிருக்கிறான். பெரிய பெரிய சாதனைகளை சாதித்துக் கொண்டு வரும் அந்த இறைவன் இப்போது 2 வெள்ளை குதிரைகள் இரண்டுமே அந்த பக்தர்களோடு சேர்ந்து தானும் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பக்தர்களின் குதூகலத்தை போல குறைவில்லாமல் இருக்கிறது இந்த திருவீதிகளில் திருவிழா கொண்டாட்டம். சாதாரணமாக எல்லா மக்களும் கொண்டாடும் திருவிழாவை போல அல்லாமல் இங்கே கிராமத்து மக்கள் பெருவியாரையாக இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக சொல்வார்கள் அரங்கன் திருவிழா ஆண்டு முழுவதும், அதில் இந்த சித்திரை அந்த பெருவிழாவில் ரேவதி நட்சத்திரத்தில் இறைவன் கொண்டாடும் இந்த அற்புதமான காட்சியை காண பக்தர்கள் பெருமளவில் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அந்த தேரை பார்க்கிறோம், அந்த கீழ்த்தட்டில் அழகழகாக சோழ கருதுகளை கொத்து கொத்தாக கட்டியிருக்கிறார்கள். மேலே பார்த்தால் அந்த தாமரை மலரான பெரிய மாலை, வாழை மரமும் மாவிலை தோரணங்களும் வாழைத்தாரும் கட்டியிருக்கிறார்கள். அதைவிட இன்னொன்று நெற்கதிர்களும் மாங்காயை கூட கொத்து கொத்தாக அந்த தேரில் கட்டியிருக்கிறார்கள். பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கிறது.
0: தேரின் மேல் உச்சியிலிருந்து பெரிய மாலை, அற்புதமான மாலையும் அங்கே சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேர் திருவிழாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்பொழுதும் கதிரவன் நம்ம எல்லாம் தகிப்பதற்காக கிரணங்களை ஒளிவீசிக் கொண்டிருப்பார் அல்லவா, ஆனால் இன்று பார்த்தீர்களானால் மேக மூட்டத்தோடு
1: வருந்த பக்தர்கள் தன் பங்கிற்கு இந்த தேர் திருவிழாவை பார்க்க வந்திருக்கிறார்.
0: ஆமா, இந்த அரங்கனது அழகை, அரங்கனது பேரழகை ரசிக்க வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை மக்கள், அத்தனை மக்களுக்கும் அவன் இப்பொழுது அந்த மேகத்தோடு மூடி அழகாக குளிர்ந்த சூழலில் இதமான காற்றும் வருடிக் கொண்டிருக்கிறது. நம்மை
1: இந்த ஸ்ரீரங்கம் என்று சொல்லும் போது இந்த தெருவில் ஆரம்பித்து அடுத்த தெருவில் போய் முடியும் அந்த நீளமான வீடு வாசல்கள் இன்று அகல திறந்து வைத்திருக்கிறார்கள் கதவுகளை. வாசலில் பெரிது பெரிதாய் பல வண்ணங்களில் அந்த கோலங்களின் அழகு, அதை விட அர்ச்சனைக்கு தயாராக தேங்காய் வாழைப்பழம் ஊதுபத்தியோடு மாவிளக்கில் நெய் தீபமும் ஏற்றி இருக்கிறார்கள். தங்கள் வீட்டு வாசலுக்கு சேவை சாதிக்க வருகிறானே அரங்கன், அவனை ஆராதிக்க வேண்டாமா? சின்னஞ்சிறு பிள்ளைகள் தொடங்கி வயதானவர்கள் வரை அந்த பக்தி ஸ்ரத்தையோடு நெற்றியில் திருமணித்துக் கொண்டு கையில் பூக்களும் மாலைகளும் வைத்திருக்கிறார்கள். அது சரி, இத்தனை பக்தர்களை எந்த நம்பிக்கை கொண்டு வந்து சேர்த்தது? இவ்வளவு உயர தேரில் அருமையான அலங்காரத்தில் இருக்கும் இறைவனை எப்படி நாம் பார்க்க முடியும்? அதுவும் ஆயிரக்கணக்கான பேரை தள்ளி கொண்டு எப்படி நாம் சுவாமியை சேவிக்க முடியும்? ஒரு மலைப்பு வரும் இல்லையா? எதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு பார்க்க வேண்டும்? நம்பெருமாள் வேறு சிறிய திருவாக இருக்கிறான், எப்படி எட்டி எட்டி பார்த்தாலும் அவ்வளவாக நமக்கும் தெரியவில்லைதான். கோயில்

0: போனால் அழகாய் சௌகரியமாய் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ற எண்ணம் ஏன் இங்கிருப்பவர்களுக்கு வரவில்லை? ஏன் தெரியுமா? பக்தி. என்னால் இறைவனை முழுமையாக பக்கத்திலே பார்க்க முடியவில்லையே தவிர, இறைவன் எங்கிருந்தாலும் என்னை பார்க்கிறான். அவ்வளவு உயர தேரில் இருப்பவனுக்கு எங்கு பார்த்தாலும் தெரியும் தானே. இந்த முழு நம்பிக்கைதான் இத்தனை பேரை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள். அதுவும் ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் கலந்து கொண்டு நெல் கால்நடைகளை கோவிலுக்கு சமர்ப்பித்து இந்த சித்திரை தேர் திருவிழாவை, விருப்பன் திருவிழாவை அழகாக ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இன்னும் நேர்த்தி கடன் செலுத்தும் வினோத வழக்கமும் இருக்கிறது. அதாவது தேருக்கு முந்தின நேற்று மதியம் இந்த சித்திரை தேர் அருகே வந்து தலையில் தேங்காய் உடைத்துக் கொள்ளும் நிகழ்வு நடந்தது. அதே போல நேற்று இரவு இந்த சித்திரை வீதிகளில் அங்க பிரதட்சணம் செய்யும் நேர்த்தி கடனையும் செய்தார்கள். இவர்களது பக்திக்கு முன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்று யோசிக்கத்தான் தோன்றும். அதோடு எப்படி இந்த நிகழ்வு வந்திருக்கும் என்று யோசித்து வருங்களேன்.
1: கண்டிப்பாக
0: குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் சொல்கிறார், பெருமாளை பக்கத்தில் பார்க்க வேண்டும், அடியவரோடு அவன் திருவழியில் மலர் தூவ வேண்டும், கை கால் கூப்பி
1: கைகளை கூப்பி
0: தேடி தொழில்
1: தலை வணங்குவார்கள்
0: அல்லவா, தலை வணங்க வேண்டும், அரங்கன் அழகை சேவித்து கண்கள் நீர் மல்க வேண்டும், அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும், அடியாரோடு சேர்ந்து தொண்டு புரிய வேண்டும். இதோ நாம் பார்க்கிறோமே, ஒரு பெரியவர் மிகப்பெரிய விசிறியை வைத்து எல்லோருக்கும் விசிறி கொண்டிருப்பதை,
1: அதை பக்தர்களுக்கு சேவை செய்கிறார் அவர். அந்த மயில்பீலி விசிறியை வீசுவது அவ்வளவு அழகா நம் கண்களில் பட்டதல்லவா. அதே போல் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்தவற்றை செய்கிறார்கள். அத்தனை அடியார்களுக்குமாக இங்கே வழிநெடுகிலும் நீர்மோர், பானகம், ரசனா, அதனுடன் என்னென்ன உணவு வகைகள் உண்டோ அத்தனை வகைகளையும் இங்கே பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஒரு வீடு கடந்து அடுத்த வீடு, ஒரு வீடு கடந்து அடுத்த வீடு என்று ஒவ்வொரு வீட்டிலும் தங்களால் இயன்ற நீரையாவது கொடுக்கிறார்கள் மக்களுக்கு.
0: அதாவது பெரிய பெரிய உணவகங்களை இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு சுற்றியுள்ள உணவகங்களை இன்று விடுமுறை தந்திருக்கிறார்கள். ஆனால் அன்னத்தின் பின்னால் தினமும் ஓடுபவர்கள் இன்று அன்னதானத்திற்காக விடுமுறை விட்டு விட்டார்கள்.
1: ஆமா, எங்கு சென்றாலும் உங்களுக்கு அன்னதானம். நீங்கள் அதாவது வயிற்றை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அரங்கனை சேவிக்க வந்தாலே போதும்,
0: மனதிற்கும் மகிழ்ச்சி, வயிற்றுக்கும் மகிழ்ச்சி.
1: கண்டிப்பாக
0: சித்திரை தேரில் சிறிய திருவுருவாக அந்த இறைவன் கருணை வழியும் கண்கள், லேசான புன் முறுவலோடு இதழ்கள் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த கிளி மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு அழகு முத்து பாண்டியன் கொண்டை அலங்காரத்தோடு அந்த நம்பெருமாள் பக்தர்கள் வெள்ளத்தில் அழகாக ஆடி ஆடி வந்து கொண்டே இருக்கிறான். இந்த ரங்காரங்கா கோபுரத்தை ஒட்டி இருக்கும் அந்த உத்தர வீதியும் சரி, சித்திர வீதியும் சரி, அதே சாலைகள் வளைந்து வருவது மட்டுமல்ல, ஒவ்வொரு திசையின் பெயரையும் சேர்த்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று இந்த நான்கு திசைகளிலும் அந்த நாராயணன் பெருமை சொல்ல, கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா என்று கோஷத்தோடு அமைதியாய் இருப்பவர்களே இருக்கக்கூடாது.
1: ஒரு நாளாவது இறைவன் திருநாமத்தை சொல்ல வேண்டும், நாராயணா கோவிந்தா கோபாலா என்று சொல்ல வேண்டும். ஆம், இப்பொழுது நேர்களே, தேரும் இங்கே கீழச்சித்திர வீதிக்கு திரும்பி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண முடிகிறது. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். வர்ணனையினை விளம்பர இடைவேளை தொடர்ந்து கேட்போம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ், திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய விழா, திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோயில் திருத்தீர் விழாவின் நேர்முக வர்ணனை.
3: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ், இது அன்பின் பெருமிதம்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார் அண்ணாசிலை அருகில், திருச்சி.
5: 200-1000 பேர் அமரக்கூடிய ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹால் வசதி, உயர் ரக சைவ உணவுகளோடு ஒரே நேரத்தில் 300 பேர் அமரக்கூடிய வகையில் ஏசி டைனிங் ஹால், 300 கார்கள் நிறுத்தும் வகையில் பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதி, மற்றும் பூஜைக்கு விநாயகர் கோயில் என சகல வசதிகளோடு
3: திருச்சி சென்னை பைபாஸ் ரோட் பால் பண்ணை அருகில் ஸ்ரீ சங்கீதாசி.

0: திருச்சி சாரதாஸ்.
1: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில்.

0: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சுந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில், திருச்சி. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
2: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
0: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சுந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

ஆலய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோயில் திருத்தீர் விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே,

0: மீண்டும் செல்வோம் திருவரங்கத்திற்கு.
1: அரங்கனின் சித்திரை தேர் திருவிழாவில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. கஸ்தூரி திலகன், அழகன், அரங்கன், காது காப்புகள், முத்து கொண்டை, ரத்ன அபயஹஸ்தம்தோடு இங்கே திருவடிகளில் தண்டை சதங்கையோடு திருத்தேரில் பவனி வரும் அற்புதமான காட்சியை நாங்கள் காண்கின்றோம். அந்த பேரு பெற்றோம். இங்கே அற்புதமானதொரு தேர் திருவிழாவில் இணைந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோபாலா என்று கூறிக்கொண்டே தேர் வடத்தை பிடித்து இழுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு இன்னொரு சிறப்பு சொல்ல வேண்டுமென்றால், இந்த ரங்கநாத சுவாமி கோவிலில் ராஜகோபுரம் உட்பட 10 கோபுரங்களில் கடந்த ஆகஸ்ட் 2025 முதல் நடைபெற்று வந்த முகப்பு விளக்கு அமைக்கும் திட்டமும் இப்பொழுது கிட்டத்தட்ட 90% நிறைவடைந்துள்ளது. இங்கு பார்த்தீர்களானால் 236 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் உட்பட அனைத்து கோபுரங்களுக்கும் இந்த ஒளி அலங்கார திட்டமும் தொடர்ந்து இங்கே செய்து கொண்டே இருக்கிறார்கள். தெற்கு ராஜகோபுரம், ரங்கரங்க கோபுரம், கார்த்திகை கோபுரம், ராமானுஜ சன்னதி கோபுரம், வெள்ளை கோபுரம், பரமபத வாசல், தன்வந்திரி சன்னதி கோபுரம், வடக்கு வாசல் கோபுரம், இப்படி செங்கமலவல்லி நாச்சியார் கோபுரம், விபூதி நாச்சியார் கோபுரம் உட்பட 10 முக்கிய கட்டடங்களில் இந்த மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு வரும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் வருகின்ற ஜூலை மாதம் 2026 அந்த திட்டம் நிறைவடையும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அத்தகு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தேர் விழாவில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. பார்த்தீர்களானால் இங்க இன்று தேர் திருவிழா, இதனை அடுத்த நாள் 10 திருநாளாக சப்தாவரணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இந்த சித்திரை திருவிழாவில் ஒரு அங்கமாக சப்தாவரணம். சத்தமே இல்லாமல் ஒரே ஒரு மேளத்தோடு ரங்கன் வீதிகளில் வலம் வருவார். தொடர்ந்து 11 நாள் தான் ஆளும் பல்லக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பல்லக்கிலும் அத்தனை மலர்கள் அலங்காரம் செய்து அந்த பல்லக்கை காணவே கண்கோடி வேண்டும். அத்தனை அழகாக அரங்கன் வீதி உலா வருவார். அத்தகைய ஒரு சிறப்பானதொரு திருத்தேர் திருவிழாவில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே.
2: தொடர்கிற தேர் திருவிழா ரேவதி நட்சத்திரத்தில் தான் நடைபெறும். அதாவது இந்த நட்சத்திரம் நம் பெருமாளின் திருநட்சத்திரம், மோட்ச நட்சத்திரம். அது மட்டுமல்ல, அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் அனைத்திற்கும் சொந்தமாகும். நம்முடைய கர்ம வினைகளை முழுமையாக கரைத்து நம்முடைய விதிப்பயன் முடிந்ததும் நமது கர்மாவை நமது ஆன்மாவை ரேவதி எனும் மகாவிஷ்ணுவின் பாதத்தில் கொண்டு சேர்க்கும் அற்புதமான நட்சத்திரம். இப்போது வான வேடிக்கைகள் கேட்டு இருக்கிறேன்.
1: துரோணம் பறந்து கொண்டிருக்கிறது.
2: அதே போல கருடனும் போட்டிக்கு பறந்து கொண்டிருக்கிறார். உள்ளம் கொள்ளை கொண்ட அந்த வெண்ணெய் உண்ட வாயன் வந்து கொண்டே இருக்கிறான். வெண்ணெய் போல தூயதாய் வெண்மையாய் வாய்க்குள் போட்டவுடன் தொண்டைக்குள் இறங்குவதை போல அந்த பக்தர்களின் மனதை வெண்ணையாய் மாற்றி தானே விழுங்கி முக்தி தருவதற்காக வருகிறான். ஓங்கி உயர்ந்த அந்த தேரின் அழகும் கம்பீரமும் நம் கண்களை மட்டுமா நிறைக்கிறது, மனதையும் நிறைக்கிறது. அசைந்து வரும் தேரா? இல்லை இல்லை, திருவரங்க திருக்கோயிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஓங்கி உயர்ந்த அந்த ராஜகோபுரமும் 80 சன்னதிகளும் உடைய பெரிய அரங்கமே அசைந்து வந்து கொண்டே இருக்கிறது. அழகான அந்த தேரில் வண்ண வண்ண அலங்கார துணி பட்டைகளும் தொம்பைகளும் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் திருமண், அதோடு அரங்கன் பள்ளி கொண்டிருப்பதை போல அந்த துணியில் வரைந்திருக்கிறார்கள். அவ்வளவு அழகாய் இருக்கிறது. 600 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் இந்த தேர் திருவிழா விருப்பன் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. 1323 ஆண்டு முகலாயர்கள் படையெடுப்பில் உற்சவரான அந்த நம்பெருமாள் வேறு ஊருக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்லப்படுகிறார். அதோடு 48 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விஜயநகர மன்னர்களின் பெரும் முயற்சியால் அரங்கன் இங்கே வந்தான். அந்த முகலாயர் படையெடுப்பால் பெரிய அளவில் சேதமடைந்த இந்த கோயில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. திருவரங்கம் கோயிலை மேம்படுத்த 17,000 பொற்காசுகளையும் 14 கிராமங்களையும் தானமாக வழங்கியவர் விருப்பனுடையார். அந்த ஊர் மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஸ்ரீரங்கம் சித்திரை திருவிழாவை அவர் எப்படி துவக்கி வைத்தார் என்பது வரலாறு
1: போல் இன்றும் நடைபெற்று
2: இன்றும் தொய்வில்லாமல் அந்த பக்தி ஸ்ரத்தையோடும் பெருமகிழ்ச்சியோடும் மக்களால் கொண்டாடப்படுவது விருப்பன் உடையாருக்கே விருப்பமாய் இருந்திருக்கு.
1: இங்க பார்த்தீர்களால் கிளிகள் மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருக்கும் அழகை நாம் பார்க்கிறோம். ரங்கா ரங்கா என்று கூறி அது செல்வதை போல நம் மனதிற்கு தோன்றுகிறது. அதே போல் சித்திரை திருவிழா, சித்திரை தேர் திருவிழா விசேஷம், அரங்கனுக்கென்று 3 தேர் திருவிழாக்கள் நடைபெறும். தை தேர், அதாவது பூபதி திருநாள் என்று சொல்வார்கள், அது தை மாதத்தில் வரக்கூடிய அந்த தேரும் இருக்கிறது அரங்கனுக்காக. இன்னொன்று பங்குனி தேர், பங்குனி தேர் பங்குனி பிரம்மோத்சவத்திற்கு நடைபெறக்கூடிய

0: அந்த தேர் திருவிழா, இந்த தேர் திருவிழா, சித்திரை தேர் திருவிழா, இதுதான் மிகவும் பெரிய உயரமான தேர். அத்தனை அலங்காரத்தோடும் அத்தனை மலர் மாலைகளோடும் சுற்றிலும் அழகாக அந்த தேரை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அத்தனை அழகாக அரங்கன் அதில் திருத்தேர் ஏறி வந்து கொண்டிருக்கும் அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: அனுபவங்கள் சொன்னது போல அந்த கிளி என்று சொன்னீர்கள் அல்லவா, அத்தனை மாலைகளை அந்த அரங்கன் அவ்வளவு அழகாக சுமந்து கொண்டு வந்தாலும் கூட இந்த கிளி மாலையை அவ்வளவு அழகாக எப்போதுமே சுமந்து வருவாள். எதற்காக அந்த கிளி மாலை என்று கேட்டால், அது வெறும் பொம்மைகளா? இல்லை, ஆச்சாரியார்கள் நம் பெருமாள் மீது படர்ந்து கைங்கரியம் செய்து கொண்டு வருவதாக ஐதீகம். ஒரு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது குழந்தையை இடது கையால் இடுக்கிக் கொள்வாள் அல்லவா, வலது கையால் சோறு ஊட்டுவாள். அப்படி ஆச்சாரியார்கள் பலர் இப்படி பெருமாளிடம் சோறு சாப்பிட்டவர்கள் தானே. நம்பெருமாள் போல தாய், நம்பெருமாள் தாய் போல இருந்து அவர்களுக்கு சோறு ஊட்டி அவர்கள் வந்து பெருமாள் மீது கிளிகளாய் அமர்ந்து வருவதாக படர்ந்திருப்பதாக ஐதீகம். அது சரி, பெருமாள் சரி, ஆண்டாள் ஏன் கிளியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றால், குழந்தை போல அவளும் சோறு ஊட்டுகிறாளாம். அப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு பேரழகனை எளியோருக்கு அருள் செய்யும் அழகனை, நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று ஆழ்வார் அருள் தேடி அரற்றிய அரங்கனை கைப்பிடித்திருக்க முடியுமா இந்த கிளியை தூதுவிடவில்லை என்றால்? ஆண்டாளின் கையில் கிளியை பார்க்கும் போது ஒரு தெய்வீக அன்பை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிளியை தான் கல்யாண கிளி என்று சொல்வார்கள்.
2: அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தவாத பல் திறப்பு ஒழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடைத்து ஏழை நெஞ்சமே.
1: ஏழை நெஞ்சம் எப்படியெல்லாம் அந்த இறைவனை தாயாக தந்தையாக எப்படியெல்லாம் பாவிக்குமோ அந்த அரங்கனை தலைவனாக பாவிப்பார்களோ அத்தனையையும் பார்த்து மகிழ்வதற்காக, பக்தி செய்யும் அந்த பக்தர்களுக்கு நன்மை தருவதற்காக, முக்தி பேறு தருவதற்காக சித்திரை தேரேறி வந்து கொண்டே இருக்கிறான்.
3: இன்றைக்கு லோக்கல் ஹாலிடே, அதாவது உள்ளூர் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் அல்லவா, அதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர் திருவிழாவில். அத்துடன் சூரிய பகவானும் நமக்காகவே இத்தனை நேரமும்
1: இளங்கதிர்களை வீசிக்
3: கொண்டிருக்கிறார். அத்தனை இலகுவான தென்றல் காற்று நம்மை தழுவி செல்கிறது.
1: இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகாக வந்த தேர் இன்னும் சற்று நேரம் கழித்து நிலையை அடைந்து விடும். அவ்வளவு அழகாக பக்தர்கள் கோஷத்தோடு, ரங்காரங்கா கோஷத்தோடு வந்து கொண்டே இருக்கிறான் சித்திரை தேரேறி அரங்கன்.
0: விருப்பம் திருநாளாக அதிவிமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாவில் கலந்து கொண்டு தேரில் அரங்கனை கண்ட மன மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ், திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கிய ஆலய உலா, திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத திருக்கோயில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார். அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி சாரதாஸ்,
5: ஜில் ஜில் சம்மா கோல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்,
6: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதாஸ் ஆடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மா கோல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ்,
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணாசிலை அருகில் திருச்சி.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும். ஹரிணி ஜுவல்லர்ஸ், இது அன்பின் பெருமிதம்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணாசிலை அருகில் திருச்சி.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ்,
9: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
10: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
9: மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
10: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.

0: திருச்சி சாரதாஸ்.
1: புதுசா புத்தம் புதுசா தங்க நகை வாங்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க, சரி. இனி
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ் தான்.
1: புதுமையான டிசைன்கள்ல, புதுமையான நகைகளை, புதுமையான சலுகைகள்ல வாங்கணும்னா
2: அதுவும் ஹரிணி ஜுவல்லர்ஸ்ல தான்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ் என்றென்றும் உங்களுடன், அண்ணா சிலை அருகில், சிந்தாமணி பஜார், திருச்சி.
3: அடிக்குது சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரன்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: இணைந்திருக்கிறோம் FM Rainbow 102.1 ஓடு. இனி கேட்கலாம்

0: மீண்டும் மீண்டும் சுவைக்கு தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
1: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2441 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 37,500 கோடி ரூபாய் செலவில் நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும் எரிவாயுவாக மாற்றப்படும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் மாற்று அரசியலை கொண்டு வருவதில் தாவேகா உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே அஇஅதிமுகவில் விழுப்புரம், கோவை புறநகர் தெற்கு, புதுக்கோட்டை வடக்கு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய செயலர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நியமனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் 21 வயதிற்குட்பட்டோருக்கு மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வயதில் சந்தேகம் இருந்தால் ஆதார், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு காப்பீடு செய்ய வேண்டும் என்று மாவட்ட வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: எல் நினோ நிகழ்வினால் இவ்வாண்டு காலநிலையில் அதிக அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தங்கள் பயிர்களை தவறாது பயிர் காப்பீடு செய்ய வேண்டும். பயிர்களுக்கு எப்போதும் ஈரப்பதம் இருக்கும் வகையில் சொட்டு நீர் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நண்பகலில் நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் 80 உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விவசாயிகள் கடைபிடித்து வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களையும் தங்கள் கால்நடைகளையும் பயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அரியலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
3: உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்களினி கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இதய துடிப்புக்கு ஈடு இணை ஏதுமே இல்ல. மனசு நினைக்கிறத இதயத்தின் வார்த்தைகளா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இதயம் பேசினா தன்னை காப்பாத்திக் கொள்ள வழிகளை கேக்குங்க. இதோ வசந்த் அழைப்பில் இதயம் காக்க நல் வழிகளை சொல்கிறார் இருதய மருத்துவர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள். நேர்களை உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வரலாம். சுழி 431 இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது 938 546 102 1. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன்.
3: இனிய காலை வணக்கம் நேர்களே, நலமா அனைவரும். நலமை நாடும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. பொதுவா ஒன்னு சொல்லுவாங்க,

0: மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. உண்மைதானே, சூழல், வாழ்க்கை முறை, உணவு, பொருளாதாரம் எல்லாமே மாறும். ஆனால் நவீன காலத்தில் மாறாதது ஒன்று உண்டு. இருக்கணும், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது. ப்ரெஷர், அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் தரும் வருத்தம் இரத்த அழுத்தமாக மாறி இதயத்தை பாதிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. மே 17 அன்று உயர் இரத்த அழுத்த தினமாக நாம் அனுசரிக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? இரத்த அழுத்தம் உயர்ந்திருந்தால் அது உடலுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இன்றைக்கி இது மாதிரி நிறைய விஷயங்களை வசந்த அழைப்பு நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய நிலையத்தில் காத்திருக்கிறார் மூத்த இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள். வணக்கங்க.
1: வணக்கம்மா.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேங்கம்மா.
0: சரி,
1: நேயர்கள் அனைவருக்கும் காலை நல் வணக்கங்கள்.
0: இப்போ உயர் இரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் பேசக்கூடியது. உங்களுக்கு பிபி இருக்கா, உங்களுக்கு சுகர் இருக்கா, எனக்கும் இருக்குது சார் அப்படின்னு ஒரு பரஸ்பரம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம்னா அடுத்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம்னா உண்மையில் என்னங்க, அது என்ன?
1: ஓகே, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய பேர் பிபி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர்த்து அந்த நோயோடைய விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து மே 17 வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. அந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே உயர் அழுத்த நாளுடைய முக்கியத்துவம் ரீசன் என்னென்னா, பிபியோடைய பிபியும் ஒரு நோய், பிபினால் விளைவுகள் வரும், இதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்ட் டைமில் கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே நம்ம அனுசரிக்கிறது. ஆக்சுவலாக ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும், நேயர்கள் மூலமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக ரெயின்போ எஃப்எம் பாராட்ட வேண்டிய தக்கம் என்னென்னா, மே 17 வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நேயர்களுக்கு பிபியை பற்றி தெரியணும், பிபியை கண்ட்ரோல் பற்றி தெரியணுன்றது தான் எங்கள் நோக்கம். அட் த எண்ட் ஆஃப் 1 பிபியை பற்றி தெரியும். நீங்கள் கேட்ட கேள்வி உயர் ஹைப்பர் டென்ஷன் பிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 சொல்கிறேன். இரத்த அழுத்தம்னா நார்மல் பிபி, உயர் இரத்த அழுத்தம் இரத்த கொதிப்பு அப்படின்னா ஹை பிபி. இப்போ ஹைப்பர் டென்ஷன் வார்த்தையை ரெண்டாக பிரிச்சுட்டா, ஹைப்பர் ஹைப்பர்னா டென்ஷனாக இருக்கிறது, அதே மாதிரி டென்ஷன்னா டென்ஷனாக இருக்கிறது. அந்த வார்த்தையே இட் மீன்ஸ் தட் பிபி இஸ் ஹை. இப்போ மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இரத்த குழாயில் இருக்கிற ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் பிபின்றது நம்ம சொல்கிறது. நார்மல் வேல்யூ நம்ம 140/90. இப்போ மேலே இருக்கிற வேல்யூ வந்து நியூமரேட்டரை சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ வந்து டயஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவோம். இந்த 140/90 மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் மெயின் க்ரக்ஸ் ஆஃப் த பிபி. ரெண்டாக பிரித்து ஹைப்பர் டென்ஷன், இந்த டென்ஷனை குறைக்கணும், ஹைப்பரை குறைக்கணும், காமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், அதுதான் மெயின்.
0: சரிங்க, இப்போ 140/90 அப்படின்றது பொதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அளவு அப்படின்னு இருந்தால் கூட, வயதுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் இதில் இருக்கலாமா இல்லை இருக்கணுமா? ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் இப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் இப்படி இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு பொதுவாக பேசிக்குவாங்க பெரியவங்கள்லாம். இவ்வளோ இருந்தால் இப்போ ஓகே தான், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வயசுலேருந்து நாம் பொதுவாகவே ஒரு பிபி பார்க்கணும்? குழந்தைகளுக்கு பார்க்குறது நம்ம பார்த்ததே கிடையாது அது மாதிரி, ஆனால் ஒரு 18-20 வயசுக்கு மேலே பார்ப்பாங்களா, பார்க்கணுமா? இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது சரியான வயது ஒரு பொதுவாக ஒரு பிபி பார்க்குறதுக்கு?
1: கரெக்டான கேள்வி. எப்படின்னாங்க, இத்தனை வயசுக்கு மேலே ஹை பிபியாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஃபால்ஸ் மித்தை பிரேக் பண்ணணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த கேள்வியின் மூலமாக ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். FDR, ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்னு US பிரசிடெண்ட் இருந்தார். அவரோட ஏஜ் வந்து 75. பிபி வந்து 200/120 இருக்கும்போது, நான் சொல்கிறது 1945 பிபியோட விழிப்புணர்வு, அதாவது ஹைப்பர் டென்ஷன் பற்றி விழிப்புணர்வே கம்மி. அவங்க அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, யாருக்கு, US பிரசிடெண்ட்டுக்கு, நம்பர் 1 இன் US இவரோட ஏஜுக்கு இந்த பிபி அக்செப்டபுள்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணாமல் விட்டு ஹீ லேண்டட் வித் ரத்த கசிவு இந்த பிரெயின், செரிப்ரல் ஹிமரேஜ்னு சொல்கிற அந்த மருத்துவ ரீதியாக அந்த வார்த்தை வந்து செரிப்ரல் ஹிமரேஜ், இன்ட்ராசெரிபிள் பிரெயின். அது காரணம் அந்த ஹை பிபி

0: தப்பி அன்னோட்டிஸ்டாக இருந்ததுனால ட்ரீட் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டதுனால அந்த ஹைப்ளீட். அதனால் இந்த வயதுக்கு மேலே ஹை பிபி இருந்தாலும் எல்டர்லி பீப்புளுக்கு அப்படியே விடலான்ற அந்த மித், ஃபால்ஸ் பிலீஃபை பிரேக் பண்ணணும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் ரெண்டு, பிபி வேல்யூ தனி, பிபி ஹையாக இருக்கிறவங்களுக்கு டார்கெட் கோல் தனி. இப்போ நம்ம பிபி 140 கீழ், 140 மேலே இருந்துச்சுன்னா ஹைபிபின்னு சொன்னேன். அந்த பிபி பேஷண்ட்டுக்கு டார்கெட் வேல்யூ வந்து 130/80 மருந்துகள் மூலமாக, உணவு கட்டுப்பாடு மூலமாக, உடற்பயிற்சி மூலமாக, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அந்த டார்கெட் வேல்யூக்கு எடுத்துகிட்டு வரணும். இது ரெண்டாவது. மூணாவது, இந்த எத்தனை வயதுக்கு மேலே இருந்தால் ரெகுலர் செக்கப்னு சொன்னீங்க. ஜென்ரலாக ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து பிபி வந்து செக் பண்ணுறது தனி. ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் கம்ப்ளைண்ட்டே இல்லைனாலும் ஒரு மாஸ்டர் செக்அப் போயிடணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பிபியை பற்றி சொல்லலை. யங்கஸ்ட் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் 19 இயர்ஸ், பட் ஹீ வாஸ் அ ஸ்மோக்கர் ஃப்ரம் 14 இயர்ஸ். 14 வயசுலேருந்து சிகரெட் குடித்தாரு, 19 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு.
1: சரிங்க, இதெல்லாம் கேட்கும் பொழுது மக்களிடையே அவசியம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், ஏற்படணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமாக இது பிபி தானே அப்படின்னு கடந்து போகாமல் இந்த உயர் இரத்த அழுத்தம் என்ன, எதனால் வருது அப்படின்றது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு காரணம் நீங்கள் சொன்னீங்க, சின்ன வயசுலேருந்தே சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும் பொழுது அது இதயத்தையும் பாதிக்கும், அதுக்கு முதல் கட்டமாக இந்த பிபி ஒரு அறிகுறியாக கூட இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் இரத்த அழுத்தத்தை அதிகமாக பாதிக்கும், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களில் இன்னொன்று சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாம் கூட பாதிக்குமா?
0: இதை நீங்கள் கேட்டது ஈஸியாக நேயர்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கில வார்த்தை எஸ் வச்சு சொல்லிடுறேன். எஸ், ஃபஸ்ட்டு எஸ் சால்ட், சால்ட் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால. ரெண்டாவது எஸ் ஸ்ட்ரெஸ். மூணாவது எஸ் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங்கை குறைக்கிற பற்றி நான் பேசலாம், 100% நிறுத்திடணும். நாலாவது எஸ் ஸ்பிரிட், ஸ்பிரிட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால், ஆல்கஹால் டோட்டலாக நிறுத்திடணும். அஞ்சாவது எஸ் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் உடற்பயிற்சி இன்மை. ஆறாவது எஸ் ஸ்லீப் கம்மியாக இருக்குது, ஸ்லீப் டிப்ரிவேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோனை பார்க்கறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, ஃபோன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீ அப்படிங்கிறதும் ஒரு அடுத்த எஸ்ஸு பிபி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த எஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்மூத்தாக ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணி, லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி, ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் நிறுத்தி, டயட்டை மெயின்டைன் பண்ணி, மருத்துவருடைய ஆலோசனையோட பிபியை கட்டுப்படுத்தினா அவங்க நியர் நார்மல் லைஃப் இருக்கலாம்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக பல விஷயங்களை உயர் இரத்த அழுத்தம் பற்றி நீங்கள் சொல்லிகிட்ருக்குறீங்க. நேர்களை இதயம் காக்க பல வழிகள் உண்டு, தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பில். இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
7: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்ம இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில்.

0: டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: குளுக்குளு வாட்டர் பார்க் நம்ம மன்னார்குடியில வந்தாச்சு.
2: ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: FM ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பில் இதயம் காக்க இருதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள் நேரலையில இருக்கிறாங்க. இப்போ இணைப்புல ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, கூப்பிடலாம். வருக, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
11: வணக்கம். யாரீங்க?
10: அரியமங்கலத்திலிருந்து முகமது பேசுறேன் மேடம். உங்களுக்கும் வணக்கம், சாருக்கு சிறப்பு வணக்கம். சார் மாதிரி பேசிட்டே இருந்தா பிபி இருந்தாலும் கூட குறைஞ்சிரும். சார் மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தா பிபியே வராதுன்னு
11: நினைக்கிறேன்.
10: அந்த அளவுக்கு நான் பேசுறேன். எனக்கு என்ன டவுட் கேட்டீங்கன்னா, இப்ப பிபின்றது சுகர் மாதிரி, அது ஒரு கிரானிக்கல். பிபி வந்துட்டா அது கடைசி வரைக்கும் மாத்திரை போடணுமா அப்படிங்கிறது? அன்னைக்கு பிபி இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல அப்படின்றாங்க, அது ஒரு கேள்வி. அடுத்து வந்து கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க.
11: சரிங்க, சரிங்க, நன்றி.
12: வணக்கங்க முகமது, ரொம்ப சந்தோஷங்க உங்கள்கிட்ட பேசுறது. இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை முன்னிட்டு நம்ம ரெயின்போ எஃப்எம்ல நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்வி, ஒன்று வந்து நீங்களே அதில் பாதி ஆன்சர் சொல்லிட்டீங்க. க்ரானிக்னா ரொம்ப நாளாக இருக்கிறது, ஹைப்பர் டென்ஷன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை வந்து மோஸ்ட் யூஷுவலாக ஒரு லாங் டேர்மாக மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி தான் சூழ்நிலை வரும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் ரெண்டு, அந்த மாத்திரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பிபியை, ப்ளஸ் பிபினால் விளைவுகளை தடுக்கிறதுக்கு. இது ரெண்டு காரணத்துக்கு மாத்திரைகள். மூணாவது, டவுன் த லைன், அதாவது இப்போ ஒரு நபருக்கு வந்து ஒரு பிபி டயக்னோஸ் பண்ணுறாங்க இருக்குன்னு தெரியுதுன்னா, ஒரு நாள் அடைவில் டோஸ் குறையும், மருந்துகள் மாற்றம் பண்ணுமே தவிர மருந்துகள் இல்லாமல் ஒரு

0: பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம், மோஸ்ட் லைக்லி மாத்திரைகள் தொடர்ந்து போடணும். அந்த மாத்திரை சாப்பிட்றோன்னு அந்த எண்ணத்தில் மாத்திரை சாப்பிடாம விட்டால் பிபியோட விளைவு வந்துடும், அதனால அது மாதிரி விட்டுறக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியாக் அரெஸ்ட். ரெண்டு பெரிய கொஸ்டின்
1: ஆமாம்,
0: சிறுசு,
1: பெரிய
0: பெரிய கேள்வி.
1: ஆமாம்.
0: அதாவது ஹார்ட் அட்டாக்குங்கிறது தமிழில் வந்து மாரடைப்பு, இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருதயத்துடைய தசைகள் பம்பிங் திறன் கம்மியாகும் போது, பம்பிங் கம்மியாகும், அதனால ஒரு மூச்சுத்திணறலோ இல்லை லங்ஸில் நீர் சேர்கிறதோ கால் வீக்கம் வர்றதோ மூச்சுத்திணறல் ஏற்படும் போது அதை வந்து ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், அதை பம்பிங் திறன் கம்மியாக இருக்கும் போது. மூணாவது கார்டியாக் அரெஸ்ட், ஒரு இருதய செயலின்மை, ஒரு துடிப்பு மாற்றத்தினால வரலாம், ஹார்ட் அட்டாக்னால வரலாம், வேல்வ்னால வரலாம், எது பல காரணம், மற்ற உறுப்புகள்னாலையும் உப்பு சத்துனாலையும், மற்ற உறுப்புகள் கிட்னியோ பிரெயினோ லங்ஸோனால கூட கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். இருதய செயலின்மையை தான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம்.
1: சரிங்க, அழகான விளக்கங்கள், ரொம்ப தெளிவாக மனசில் பதிகிற மாதிரியான விளக்கங்கள் மருத்துவர் தந்தாங்க. இப்போ கமலா, நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பியிருக்காங்க
2: ஆமாம் ஆமாம்,
1: நேயர்கள்.
2: புத்தூர்லேருந்து பரமு அனுப்பிச்சிருக்கிறாரு. மருமகளுக்கு 33 வயசாகுது, 100/60 பிபி இருக்குது, இது ப்ராப்ளமா அப்படின்னு இந்த நேயர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அனந்தபுரம்லேருந்து நாகராஜ், பிபி வராமல் இருக்கணும் அப்படின்னம்னா என்ன மாதிரியான சாப்பாடு, சைவ சாப்பாடு சாப்பிடலாமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்டிருக்கிறாங்க.
1: சரிங்க சரிங்க, இப்போ இந்த லோ பிபி பற்றி ஒரு விஷயங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மயக்கமாக இருக்குது காலையில் லோ பிபியா அப்படின்னு. என்ன
0: அதுதான் புத்தூர் நேயர் வந்து கரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ அப்பர் லிமிட் பார்த்தோம், பிபியோட 140-90க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை பிபி, 120-80க்கு கீழே இருந்துச்சுன்னா லோ பிபி. லோ பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாது, லோ பிபி வந்து பல காரணங்கள்னால இருக்கலாம், டைரியானால இருக்கலாம், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னால இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம்னால இருக்கலாம், வேறு ஏதாவது காரணத்தினால கூட லோ பிபி வரலாம். இல்லை சாதாரணமான ஒரு நபருக்கு கூட பேஸ்லைன் பிபியே 110-60 அப்படி இருக்கலாம். பேஸ்லைன் பிபினா அவரோட நார்மல் பிபியே 110-60, அதாவது கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் ஒரு நபருக்கு 120-70 இருக்குது, 110-70 இருக்குன்னா அதை பற்றியே பொருட்படுத்த வேணாம். ஒரு சில சமயத்தில் மயக்கமோ ஒரு நடக்கும்போது தள்ளாடுற சூழ்நிலை, ஒரு அன்எக்ஸ்பிளைன் ஸ்வெட்டிங், ஒரு வேர்த்து ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சுன்னா மருத்துவரை பார்க்கணும். இது நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அனந்துன்னு ஒரு நேயர் வந்து டயட்டை பற்றி கேட்டிருந்தாரு, முக்கியமானது சைவம் அசைவம்னு. அதாவது இப்போ ஒரு கையில் பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, ஒரு கையில் சிக்கன் பட்டர் மசாலா இருக்குது, நான் சைவமாக இருக்கேங்கிறது பாயிண்ட் கிடையாது, எண்ணெய் பலகாரத்தை தவிர்க்கிறீங்களா, உப்பை கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. நான் சைவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா, எண்ணெய் பலகாரம், கொழுப்பு சத்துள்ளாகும், உப்பை ஜாஸ்தியாக போட்டு சாப்பிடல, ஸ்வீட் எந்த ஸ்வீட் எடுத்தாலும் ஆயில் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஸ்வீட்டே கிடையாது. டயபெட்டிஸ் இல்லைங்கிறதுனால நான் ஸ்வீட் சாப்பிட்றேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் அக்யூமிலேஷன், ஃபேட் அக்யூமிலேஷன், லிப்பிட், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். அதனால் நீங்கள் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கை வழிமுறையை, உணவு டயட்ரி மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், அதை எப்படி நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: சரிங்க, ரொம்ப தெளிவாக ஒரு சரியான உதாரணத்தோடு கூட நீங்கள் சொன்னீங்க. 9:30 ஆச்சு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நேரலி வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது, இதயம் காக்க வழிகள் சொல்கிறார் மருத்துவர் அவர்கள். இணைந்திருங்கள், இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கள் இன்பங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
6: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 370.

0: 1 admissions open.
1: Pothis in April May Dool gift allunga. Powerful hits gates, powerful gifts. Kids ki games oda gift, parents ki shopping oda gift. Pothis in April May Dool. Playful shopping, summer cool.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்கநகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. சாரதாஸ்.
8: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
9: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
8: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.

0: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நலம் காக்க, இதயம் காக்க என்ன செய்யலாம்? இருதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமி அவர்கள், உயர் இரத்த அழுத்தம் என்ன, எதனால ஏற்படுத்து உயர் இரத்த அழுத்தம், டென்ஷன்னா என்ன, ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. 17ஆம் தேதி அன்னைக்கு சர்வதேச ஹைப்பர் டென்ஷன் டே. அதனை ஒட்டி இந்த விழிப்புணர்வு நமக்கு அவசியம் தானே, அதனால் மேலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இணைப்பில் நேயர் இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? ஹலோ, ஆ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஸ்ரீரங்கத்துலேருந்தா? கேட்குதா? சரி, நீங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமா, எங்களுக்கு சரியா கேக்கலையே. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி மருத்துவர்கிட்ட கேக்கலாமே.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா தோலம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா.
2: இது 2-3 நாளா ஒரே நெஞ்சு வலிச்சுட்டே இருக்குது.
3: சரிங்கம்மா, என்ன வயதுமா உங்களுக்கு? என்ன வயசுமா உங்களுக்கு?
2: 22.
3: ஸோ இந்த வலி வந்து ஏன்னா உங்களுக்கு சர்க்கரை பிபி எல்லாம் இருக்காது 22 வயசில். இந்த வலிக்கும் ஹார்ட்டுக்கும் முக்கியத்துவம் இருக்கா இல்லையான்னு நான் இப்போ ஃபோனில் சொல்கிறத விட ஒரு மருத்துவரை பார்த்துக்கிறது பெட்டரு. பட் இருந்தாலும் 22 வயசில் வந்து வலி வந்து இருதயத்தினால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த கேள்வியின் மூலமாக ஒரு நெஞ்சு வலி நேயர்களுக்கு, ஒரு நெஞ்சு வலி ஹார்ட்னால் இருக்குது, இதயத்தினால இருக்குதுன்னு அந்த நெஞ்சு வலி எப்படி தெரியணும்னு சொன்னால், ஒரு பொதுவாக ஒரு நெஞ்சு வலி வந்து அல்சர்னால் இருக்கலாம், தசைகள்னால் இருக்கலாம், எலும்புனால் இருக்கலாம், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்னால இருக்கலாம். இதனால தான் காரணம், இதயத்தினால ஹார்ட் ப்ராப்ளம்னால இருக்கிற நெஞ்சு வலி வந்து நடந்தாலோ இல்லை படிக்கட்டு ஏறும்போது ஒருத்தருக்கு நெஞ்சு வலியோ நெஞ்சு அழுத்தமோ இருந்துச்சுன்னா அது ஹார்ட்னால் இருக்கலாம். அதை தான் நம்ம ஆஞ்சைனான்னு சொல்லுவோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், நடக்கும்போதோ இல்லை படிக்கட்டு ஏறும்போதோ ஒருத்தருக்கு மூச்சு வாங்கிறது வேறு, 3 மாடி ஏறும்போது மூச்சு வாங்கிறதுங்கிறது இட் இஸ் நார்மல் ஃபினாம்னன், இயல்பு. ஆனால் நடக்கும்போதோ படிக்கட்டு ஏறும்போதோ நெஞ்சு வலி வரக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஒரு மருத்துவர் ஆலோசனை மஸ்ட், டிலே பண்ணாமல். ஏன்னா ஆஞ்சினாங்கிறது ஹார்ட் அட்டாக்கு முந்தின ஸ்டேஜ்.
1: சரிங்க, வாட்ஸ்அப் ஏதாவது மெசேஜ்
4: இருக்கா? திருவாணிக்கோவில்லேருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்கிறாங்க, ஹார்ட் பீட் ரேட்டுக்கும் பிபிக்கும் என்ன தொடர்பு? முன்னெல்லாம் பிபி ரேட் வந்து 80-120, அதுலேருந்து இப்போ 90-140 அப்படின்னு மாறி இருக்கு, எதனால அப்படின்னு இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு நேயர் வந்து ரெகுலர் ஃபாஸ்டிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஆனால் அது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணுமா, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அந்த கேள்வியையும் கேட்டிருக்கிறாங்க.
1: சரி,
3: ஓகே, நல்ல

0: கேள்வி அந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து கேட்ட நபர் வந்து பிபிக்கும் ஹார்ட் பீட்டுக்கும், அதை ஹார்ட் பீட்டை நம்ம சொல்லணும்னா தமிழில் சொல்லணும்னா இதய துடிப்பு. இப்போ ஒரு நபருக்கு பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, பிபியை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறாரு, மருத்துவரை பார்க்காம மருந்துகள் சாப்பிடாமல் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாருன்னா அந்த உயர் ரத்த அழுத்தத்தினால துடிப்பு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. துடிப்பு சீராக இல்லாமல் போகிறது வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னு சொல்கிற மருத்துவ அந்த டேர்ம் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இந்த துடிப்பு சீராக இல்லாமல் போகிறது ஹை பிபினால் வந்து, இந்த துடிப்பு சீராக இல்லாமல் ஆகிறதுனால ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் அட்டாக்ங்கிறது வேறு, ஸ்ட்ரோக்குங்கிறது வேறு, ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சைடு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும், பக்கவாதம் வராமல் தடுக்கும், கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கும், அதே மாதிரி நேயர் கேட்ட மாதிரி ஒரு துடிப்பு மாற்றம் வராமல் தடுக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது கேள்வி, இப்போ அவங்களே அந்த கேள்வியில் ஆன்சர் சொல்லிட்டாங்க, ரேஞ்ச். இப்போ நம்ம ஒரு ரெண்டு கேள்விக்கு முன்னாடி நம்ம கலந்துரையாடி பேசும்போது 140-90 மேலே இருந்துச்சுன்னா ஹை பிபி, 120-80 கீழ், அதாவது லோவர் லிமிட் வந்து 120-80, அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இது ரெண்டாவது கேள்வி.
1: சரிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உணவு முறை மாற்றங்கள். இப்போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு டயட்டை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சமயத்தில் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லையா, வீகன் டயட்டுன்றாங்க. என்னென்னமோ டயட் மாறி மாறி வருது. அதை இளையோர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல பார்க்குறாங்க, ஓ இந்த டயட் இருந்தால் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், என்னுடைய பிபி சுகர் எல்லாமே நான் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து உப்பு எடுத்துக்கிறதுனுடைய அளவு, இது கூட மாற்றங்களை உருவாக்கும். ஃபாஸ்டிங்கில் இருக்கும் பொழுது, அதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம், இப்போ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் நிறைய எடுக்கிறாங்க, இதனால் வந்து பிபி சீராகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க வாட்ஸ்அப்பில்.
0: இதில் நான் 4 பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். நல்ல கேள்வி, இது மூலமாக நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லான 4 மெசேஜ். ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், உப்பு கம்மியாக போடுறது வேற, உப்பு சார்ந்த பொருட்களை நிறுத்துறது வேற. உப்பு கம்மியாக போடுறதுங்கிறது சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், உப்பே இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது சால்ட் ஃப்ரீ டயட், உப்பு ஆகாரங்களை கம்மி பண்ணுறதுங்கிறது சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட். இது மூணுமே தனித்தனி. இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் ரெண்டு, உப்பு சார்ந்த பொருட்களை நிறுத்தலாம், உப்பை வந்து சால்ட் ஃப்ரீயாக சாப்பிடக்கூடாது. உப்பே இல்லாமல் சாப்பிட்றதும் ஒரு எல்டர்லி பர்சன், ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறார், உப்பை கிளைமேட்டும் ஹாட்டாக இருக்குது, உப்பே இல்லாமல் சாப்பிட்டா சோடியம் லெவல் கம்மியாயிரும். என்னோட அட்வைஸ் பிபிக்கு வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், உப்பு கலர்ந்த பொருட்கள், உப்பு சார்ந்த பொருட்களை நிறுத்தணும். உப்பு சார்ந்த பொருட்கள்னால் என்னென்னா அப்பளம், ஊறுகாய், வடகம், சிப்ஸு, பிக்கிள்ஸ், நூடுல்ஸ், சாஸ், இது எல்லாமே குறைக்கிறது பற்றி பேசலை, சுத்தமாக நிறுத்தணும். உப்பு கம்மியாக போடுறதுங்கிறது சமைக்கும் போதே உப்பு கம்மி பண்ணிடணும், ஆன் டேபிள் உப்பை சேர்க்கக்கூடாது. இப்போ தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ அடிஷ்னல் சால்ட் இல்லாமல் சாப்பிட்டாவே அது வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். மூணாவது கேள்வி நீங்கள் கேட்டது எவ்வளோ ஒரு நாளைக்கு, ஆவரேஜாக ஒரு 5 கிராம்ஸ் பர் டே. இது நான் யூஸ்வலாக என் பேஷண்ட்டுக்கு நம்ம 1 கிராமாக மடித்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கால்குலேட் பண்ணி சாப்பிட்றேன். உங்களுடைய உணவில் இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணி நேச்சுரல் ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணுங்கள். ஊறுகாய், அப்பளம், சிப்ஸு, டின்டு ஃபுட்ஸு, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே 100% நிறுத்தி, ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலை நிறுத்தி, வாக்கிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாவே பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகிடும்.
1: சமைக்கிறவங்க கையில் லிட்ரலாகவே
0: அந்த மாடிஃபை பண்ணி சொல்லிடுறேன்.
1: ஆமாங்க,
0: பெண்கள் கையில், ஒய்ஃப் கையில் தான் ஹஸ்பண்ட், அந்த வீட்டார், உறவினர், குடும்பத்துடைய எல்லாரோட இதுவும் அந்த பெண்களுடைய கையில் தான் இருக்கு. நீங்கள்
1: குடும்ப உறுப்பினர்களோட பிபி ஏறக்கூடாதுன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க கை விரல்களில் எடுக்கக்கூடிய அந்த உப்புனுடைய அளவை கவனிக்கணும்.
0: அது சார்பில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே மாதிரி வேர்ல்டு ஹார்ட் டேன்னு இருக்கு, செப்டம்பர் 27. ஒரு ஸ்லோகன் வந்து ஒவ்வொரு வேர்ல்டு ஹார்ட் டேக்கும் ஒவ்வொரு ஸ்லோகன் இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹார்ட் ஃபார் உமன்னே ஒரு ஸ்லோகன் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பது.
1: சரிங்க, இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் துரை சுப்பிரமணியன்.
2: நிறைய இலவசமா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னோட சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை மிஷினோட இயர்ந்து சேர்ந்து விட்டது, அதாவது செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், இப்படி இயந்திரத்தனமான வாழ்க்கையை தான் நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கோம். அவர் பேசினா போச்சு, இந்த ஸ்மார்ட் வாட்சி வந்து கையில

0: வச்சுக்கிறாங்க. போனை வந்து பாக்கெட்ல நெஞ்சு போயில எல்லாருமே வச்சுக்கிறாங்க. இதனால இதயத்துக்கு பாதிப்பு வருமா, இதை தடுக்கலாமா அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: நல்ல ஒரு பொன்மொழியோட உங்களுடைய கேள்வி கேட்டீங்க. கண்தானத்தை பற்றி, மரணக்கோட்டில் தத்தளிக்கும் நோயாளிகளை காப்பாற்றும் உன்னத தூய செயல்தான் உடல் உறுப்பு தானம். கண்தானத்தை பற்றி சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கேள்வி கேட்டீங்க, அற்புதமாக கேட்டீங்க. ஆர்கன் டொனேஷனை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். உங்களோட கேள்வி ஸ்மார்ட் வாட்சுக்கும் பிபிக்கும் என்ன சம்பந்தம், அது யூஸ் இருக்குமா ஒருத்தர் வேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு யூஸ். ஒன்று வந்து அந்த ஸ்மார்ட் வாட்சில் பிபி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணால் அப்பப்போ பார்க்கலாம் அந்த பிபிக்கு. ரெண்டாவது, எங்கே கரெக்டாக யூஸ் ஆகும்னா, ஒரு நபருக்கு இப்போ ஒரு ரெண்டு கேள்விக்கு முன்னாடி ஒரு நபர் கேட்டாங்க, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், துடிப்பு மாற்றத்து, பிபி அன்கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா துடிப்பு மாற்றம் வரும். ஒரு ஸ்மார்ட் வாட்சில் அந்த துடிப்பு மாற்றம் இருக்கா இல்லையான்றது இசிஜி வரைவு படம், இருதய வரைவு படமே அந்த ஸ்மார்ட் வாட்சில் வரும். அந்த நபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்.
2: சரிங்க, இப்போ வந்து இந்த பிபிக்கு வேறு சில பின் விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இருதயம் தான் அதிகமாக பாதிக்கப்படும், மூளையும் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த பிபி அப்படின்றது அந்த ஸ்டேஜ்லேயே சில ட்ரீட்மெண்ட் மூலமாக மாத்திரையை தவிர நம்மளால் சரிப்படுத்த முடியுமா?
1: நல்ல கேள்விங்க. அதாவது நோய்ங்கிறது பிபி, ஹைப்பர்டென்ஷன், நோயோட விளைவுங்கிறது மற்ற உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுது. அந்த நோயை கட்டுப்படுத்திட்டால் நோயோட காம்ப்ளிகேஷன் கான்சிக்வன்ஸ் எண்ட் ஆர்கன் டேமேஜை குறைக்கிறது ஒரு சைட் தவிர்த்தரலாம். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் ரெண்டு, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபினால் ஹார்ட்டில் அட்டாக் வரலாம், துடிப்பு மாற்றம் வரலாம். ரெண்டாவது, மூளையில் அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் வரலாம். மூணாவது, கிட்னி ப்ராப்ளம் வரலாம். நாலாவது, மற்ற ரத்த குழாயிலைகள்லையும் பாதிப்பு வரலாம். இது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது டென்ஷன் ஆக தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா மருத்துவர் சொல்கிற மாத்திரைகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கிறது கோசம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை இந்த கேள்வியின் மூலமாக நான் சொல்கிறேன். இது ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் கேட்டீங்க மருந்தே இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னு. ரயில்வே தண்டவாளம் மாதிரி தான், ஒரு சைடு டயட்டு எக்ஸசைஸ் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் நிறுத்துறது வாழ்க்கை வழிமுறை ஒரு சைடு, இன்னொரு சைடில் மருந்து. ஸோ மருந்து சாப்பிட்றதுனால பிபியை கட்டுப்படுத்துறதுனால நான் வந்து வாழ்க்கை வழிமுறையை அப்படியே விட்டுருவேன், ஃப்ரீயாக விட்டுருவேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் ஒரு பிபி லெவலுக்கு மேலே போகும்போது மருந்துகள் தான் தேவைப்படுங்கிறப்ப நான் உணவு கட்டுப்பாடு மட்டும்தான் இருக்கிறேன், ஆனால் வந்து நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ்டாக, நான் சொன்ன மாதிரி ரயில்வே தண்டவாளம் மாதிரி, ஒரு சைடு டயட், இன்னொரு சைடில் மருத்துவரோட ஆலோசனையோடு ட்ரக்ஸு கரெக்டாக சாப்பிடணும். ஆங்கிலத்தில் ட்ரக்ஸு, டாக்டர் அட்வைஸ், தியானம் மூணாவது டி, நாலாவது டி டயட்டு, ஸோ அஞ்சாவது டி டிவைன், கடவுள் நம்பிக்கை.
2: சரிங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் நாங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஆனால் இப்போ ஒரு சின்ன இடைவெளி, ரொம்ப சின்ன இடைவெளி தான். இணைந்தர்கள் நேயர்களே,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் College, Autonomous. நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், Autonomous. கவுன்சிலிங் கோட் 3805.
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பம்.

0: ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுரை கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: குழு வாட்டர் பார்க் நம்ம மன்னார்குடியில வந்தாச்சு.
3: ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. மருத்துவர் செந்தில்குமார் நலுசாமி அவர்கள் நிலைய அரங்கில் இதயம் காக்க வழிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்களா கமலம், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: சிறுகமணி அக்ரகாரத்திலிருந்து சசிகலா செல்வம் பேசுறேங்க மேடம்.
0: சரிங்க சார், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்?
1: மேடம், பழையசோர் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க மேடம். அது சுகர் இருக்கவங்க ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிடலாங்களா மேடம்?
0: சரி, ஓகே.
2: வணக்கம் செல்வம் சார், நல்லா இருக்கீங்களாங்க?
1: நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார்.
2: நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. பழைய சோர் வந்து பிபிக்கு ஒன்றும் அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணாது, பட் சுகர் இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம். இது நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, எங்கே வந்து பிபியை பழைய சோறு அஃபெக்ட் பண்ணுன்னா, அது கூட சேர்ந்து உப்பு ஜாஸ்தியாக போடுறது, அப்பளம் போடுறது, மோர் மிளகா உப்போட போடுறது, இதெல்லாம் வந்து பழைய சோறு மூலமாக ஹை பிபி சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாகும் போது ஹை பிபி அஃபெக்ட் ஆகும்.
0: ஓஹோ, இது ருசிக்காக நம்ம அடிஷ்னலாக சேர்க்குற பொருட்கள்னால சுகருக்கான, சுகர் ஏறுறதுக்கான,
2: சுகர் ஏறுறது தனி,
0: அது இல்லாமல் இதுவும் தான்
2: பிபி,
0: பிபியும் ஏறும். சரி, வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
3: கண்டிப்பாக. ஆமாம் மேம், அதாவது தமிழரசி கீரனூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு 38 வயசு ஆகுதான், அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது 160-80, ஆனால் பிபி டேப்லெட் எடுத்துக்க சொல்லி சாப்பிட்டு நார்மல் ஆயிடுச்சு, ஆனாலும் டேப்லெட்டை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க, பண்ணலாமா, அது சரியா அப்படின்ற விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க.
0: இது நிறைய நடக்குது இல்லைங்க, நம்ம குடும்பத்திலேயே பார்ப்போம். நான் எக்ஸசைஸ் சரியாயிடுச்சு, நான் ஏன் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க.
2: தமிழரசியை அவங்க மேடம் கேட்ட கேள்வி மூலமாக நல்ல மெசேஜ், நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களே வேல்யூ சொல்லியிருந்தாங்க, 160-80.
0: ஆமாங்க.
2: மூணு பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த மாத்திரை போட்டதுனால தான் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஏன்னா மாத்திரை இல்லாமல் கண்ட்ரோல் ஆனால தான் அந்த மருத்துவர் மாத்திரை கொடுத்துருக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அந்த மாத்திரையை நிறுத்தினா திருப்பியும் பிபி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க கண்டினியூ பண்ணணும். மூணாவது, ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம ஆரம்பிக்கும் போது, மாத்திரையை கொடுத்து பிபி கண்ட்ரோல் பண்ணுறது தனி, பிபினால விளைவுகளை காம்ப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாத்திரைனால பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால் சரிங்க, கண்டினியூ பண்ணணும்.
0: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் நிறைவு பகுதி கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. ஒரு 2-3 நிமிடங்களுக்கு உள்ளார ஒரு சின்ன ராப்பிங் அப் மாதிரி, ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் என்ன இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு?
2: ஓகே, கரெக்டாக கிரக்ஸ் வந்து சொல்லணும்னா, ஏர்லியாக பிபியை கண்டுபிடிக்கணும், இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக மருத்துவரோட ஆலோசனை வச்சுக்கணும். மூணாவது, மருத்துவருடைய ஃபாலோ அப், கன்சல்டேஷன் முடிச்சுட்டு ஃபாலோ அப். அதே மாதிரி சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம், இந்த பிபியை கம்ப்ளைண்ட்டே இல்லாமல், ரெகுலர் செக்கப் கம்ப்ளைண்ட்டே இல்லைனாலும் 40 இயர்ஸ்க்கு மேலே, என்னோடய இது அட்வைஸ் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலேயே வருஷம் ஒரு தடவை கம்ப்ளைண்ட்டே இல்லைனாலும் சுகர் பிபி ஒரு ஜென்ரல் ஃபிஷனை பார்த்துக்கணும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்து, நீங்கள் ரேப்பப்புன்னு சொன்னதுனால ஒரு பஞ்ச் டைலாக்கோட நம்மளுடைய உரையாடலாம் முடிச்சுக்கலாங்க. ABCDE ஈஸியாக நான் நேயர்கள் நான் வச்சுக்கலாம். ஏ, அவாய்ட் ஆல்கோஹால், பாசிட்டிவாக பேசுவோம்.

0: ஆப்பிள் சாப்பிட்ணும், அவாய்ட் ஒரு சைடு ஆப்பிள் சாப்பிட்டுங்க. டி
1: சரி,
0: பேலன்ஸ் டயட்,
1: பேலன்ஸ்
0: உப்பு
1: டயட்,
0: கம்மி பண்ணுறது, உப்பு சார்ந்த பொருட்களை நிறுத்துறது, எண்ணெய் பலகாரம் கொழுப்பு சத்துள்ள ஆகாரத்தை அவாய்ட் பண்ணுறது. பி சி சிகரெட் செசேஷன், சிகரெட்டை நிறுத்துறது. சி சியர்ஃபுல்லாக இருங்க. டி தியானம், டிவைன், கடவுள் நம்பிக்கை, நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு உணரணும், நம்பணும், செயல்முறைப்படுத்தணும். இ எக்ஸசைஸ், ஹாஃப் அன் அவர் பிரிஸ்க் வாக்கிங். ஏ ஆப்பிள், அவாய்ட் ஆல்கோஹால். பி பேலன்ஸ் டயட். சி சியர்ஃபுல்லாக இருங்க, சிகரெட் செசேஷன். டி தியானம், டிவைன். இ எக்ஸசைஸ். இந்த ஏபிசிடியை ஃபாலோ பண்ணி நேர்கள் எல்லாம் உங்களுடைய இதயத்தை சூப்பர் ஹாப்பியாக வச்சுக்கோங்க.
1: ரொம்ப அழகா ஏபிசிடி, அதுலேருந்தே ஆரம்பிங்க. ஈ வரைக்கும் அதுலேருந்து ஆரம்பிங்க. இன்னும் இருக்குது, நம்ம லைஃப் ஜெட் வரைக்கும் போகணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வழிகள் எல்லாம் நீங்கள் பின்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப அருமையாக, அதாவது இனிமையாக கூட ஒரு கன்சல்டேஷனுக்கு வரும்பொழுது படபடப்பாக இருந்தால் அந்த பிபி ஏறாமல் இருக்கிற பிபியும் குறையிற மாதிரி ரொம்ப பிரமாதமான பல வழிமுறைகளை சொன்னீங்க. உங்களோட பொன்னான நேரம் இது, அதை எங்களுக்காக நீங்கள் செலவழிச்சிங்க, அதுக்கும் எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கு.
0: இட்ஸ் மை டியூட்டி மேடம்.
1: சரி,
0: நன்றி மேடம் வாய்ப்பளித்ததற்கு.
1: எல்லா விதமான அழுத்தமும் தவிர்த்து அமைதியாக இருந்து வாழ்வை ரசிப்போம். இதயம் காக்க நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் உங்களுக்கு.

இதயத்தை உத்து கவனிச்சோம்னா அது உரக்க பேசுமா. எந்த அளவு அதை கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள சரியான பாதையில வழி நடத்தும். அது எப்படியோ இன்னைக்கு இதயம் காக்கிறதுக்கு பல நல்ல வழிகளை நமக்கு சொன்னாங்க இருதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 10 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிராந்திய உலகளாவிய விஷயங்கள் குறித்து இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லியில் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சர்க்கரை பற்றாக்குறையை சமாளிக்கவும் விலையேற்றத்தை குறைக்கும் வகையிலும் வரும் செப்டம்பர் மாதம் வரை இத்தடை நீடிக்கும் என அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சிக்கான தேர்வு முகாம் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிம்ரத் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட துறை அலுவலர்களுடன் காணொலி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்கா குழந்தைகள் மற்றும் பெற்றோரிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரத்தில் சுற்றுலாத்தலம் எதுவும் இல்லாததால் இப்பொழுது கோடை விடுமுறையை பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பொழுதுபோக்கு மேற்கொள்வதற்காக சிறுவர் பூங்காவை நாடியுள்ளனர்.

0: மின்னலில் ஏராளமான குழந்தைகள் விளையாட்டு சறுக்கு மரம், ஊஞ்சல், கிளிக்கூண்டு உள்ளிட்ட பொழுதுபோக்கு சாதனங்களில் விளையாடி வருகின்றனர். இதனால் கோடை விடுமுறையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள அரசு பூங்கா மாலை நேரங்களில் திருவிழா போன்று காட்சியளிக்கிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: 2025 நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி தேசிய அளவில் 43வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் சென்னை அணி பட்டத்தை வென்றது. தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்க இருக்கிறோம். காலை தாளம் போட வைக்கிற, மனச துள்ள வைக்கிற, கவலைய தள்ளி வைக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச போடு ஆட்டம் போடு. பாட்டு அதிர போகுது, தாளம் எகிர போகுது, அதிரடி சரவடியோடு போடு ஆட்டம் போடில் ஒலிக்கும் முதல் பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

0: இசையையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய இசை புரட்சியை ஏற்படுத்திய பாடல்.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Sign up at the club.

0: யாவா.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களாய் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் வரும் நிறைவு பாடல் நட்பிற்கும் விசுவாசத்திற்கும் இலக்கணம் சொல்லும் ஒரு அதிரடி திருவிழா. ஆடும் கால்கள் ஓய்வெடுக்க மறுக்கும் அதிரடி தாளக்கட்டு சுல்தான் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைக்கேட் கலாம் இருப்பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஜென்டில்மேன் மற்றும் கோபுரவாசல் நிலை திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதலில் ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்கலாம்.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: மன்னார்குடியில் வந்தாச்சு.
0: ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.

வீடணிஞ்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. இனி நிகழ்ச்சியில கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாடு முழுவதும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொள்ளும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் இன்று குடியரசுத் தலைவர் வண்ண விருது வழங்கும் விழாவில் இப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளில் நாட்டின் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிலையில், இதன் ஒரு பகுதியாக இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்தியா இந்தோனேஷியா ஒத்துழைப்பு குறித்தும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குறித்தும் ஆலோசித்ததாக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். நிதித்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது தவிக அரசுக்கு ஆதரவாக அஇஅதிமுகவைச் சேர்ந்த 25 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்துள்ள நிலையில், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மதுரை மேலூர் பகுதியில் மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைவை தவிர்க்கும் வகையில் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேலூர் பகுதியில் கிளிமூக் மாங்காய் அதிக அளவில் விளைந்துள்ள நிலையில் மாங்காய்கள் கடந்த ஆண்டை போன்றே இந்த ஆண்டும் விலை குறைந்து காணப்படுகிறது. மா விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசு பல கூழ் தொழிற்சாலைகளுக்கு கிளிமூக்கு மாங்காய்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் குறைந்தபட்சம் ஆதார விலையாக 1 கிலோ 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து தமிழகம் முழுவதும் உள்ள மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தமிழக முதலமைச்சரின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய

சிந்து டென்மார்க்கின் அமளியை 21-13, 21-15 என்ற நேர் செட்களில் வென்றார். இதேபோல் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: இன்னைக்கு ஆசத்தல் சந்திப்புக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னார்குடி எடையார் நத்தம்ல இருக்கிற ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் வாட்டர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம்.
1: ஆனா அதெல்லாம் விடுங்க, கோடை காலத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு, எங்கேயாச்சும் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்த எல்லாரும் நிச்சயமா தேடிட்டு இருப்பாங்க. எங்க போனா நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம சந்தோஷம் முக்கியம் இல்ல, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படியே என்னென்ன விஷயம் எல்லாம் கிடைக்குதுன்னு எடுத்து எடுத்து ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. அப்படி ஒரு இடத்த நான் தேடுனேன், நீங்க மட்டும் தேட மாட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்க. நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம், ஏன்னா நமக்கு என்ஜாய்மெண்ட் அப்படின்றது நல்லா ஃபன் பண்ற மாதிரியான இடம், நல்லா ஜாலியா வைப் கொடுக்குற இடம் அப்படிங்கிற ஒரு இடம் வேணும். அப்படி ஒரு இடத்த தேடிட்டு இருக்கும் போது நம்ம இந்த இடையரணத்தம் இருக்குல்ல, அந்த மன்னார்குடி பக்கத்துலயே இப்ப அங்கதாங்க வந்திருக்கிறோம். நாங்க இந்த விஷயத்தை என்ஜாய் பண்றதுக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறீங்க. அது எப்படி ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் வந்திருக்கோம். நல்ல தீம் பார்க்குங்க, இங்க கூட நல்ல தீம் கொடுத்துருக்காங்க. என்ன தீம்னா வரும்போது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான நுழைவாயில், செக்யூரிட்டி எல்லாம் பவரா இருக்குது. உள்ள வந்தோடனே என்னையும் கூட நீங்க கட்டி வச்சுட்டீங்க, இரு இரு அப்புறம் போய் குளிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லுங்க. உள்ள வந்தீங்கன்னா எத்தனை நாள் குளிக்காம இருந்தாலும் சரி, இங்க வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஆசை வரும், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செட்டப் இருக்குது. கலர் கலரா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா தான் இருக்குங்க. ஆனா இவ்வளவு கலர்ஃபுல்லையும் செஞ்சு கொடுத்துட்டு கை கட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியா நிக்கிறாரு பாத்தீங்களா, நம்மளோட வைஸ் பிரசிடென்ட், அதாவது ஃபண்டாஸ்டிக்கோட அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்கோட வைஸ் பிரசிடென்ட் பாலாஜியனா நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: பாரம்பரிய வரவேற்பு எல்லாத்தையும் அசத்துது பண்பலை நேயர்களே, நீங்களும் செவி வழிய கேட்டுக்கிட்டு எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இந்த ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல என்ன மாதிரியான பெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம விசிட்டர்ஸ்க்கு வச்சிருக்கோம் அப்படின்றத இப்ப பாலாஜி என்ன சொல்லுவாங்க பாருங்களேன்.
2: வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல 70க்கும் மேல கேம்ஸ் இருக்குங்க, விளையாட்டுகள் இருக்கு. மிஸ்டர் மதிவானந்த் சேர்மன், குரூப் சேர்மன் அவர்கள், ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் முதல்ல இண்டோர் கேம்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க 2024 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து முதல் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணது இங்கே. ஸோ இண்டோர் கேம்ஸில் வந்து 40க்கும் மேலே கேம்ஸ் இருக்கு, பிஆர் கேம்ஸ், அப்புறம் ட்ராம்பலின் பார்க், சாஃப்ட் பிளே ஏரியா, அப்புறம் பம்பர் கார், இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் இடத்துல வந்து ஒரு 40க்கும் மேலே கேம்ஸ் வந்து நம்ம வந்து 2024 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கி தொடங்கி வைச்சாங்க. மிஸ் பிரியா மதிவானந்த் அவங்க எங்களோட மேனேஜிங் டைரக்டர், அவங்களோட ஐடியாவோட மிஸ்டர் மதிவானந்த் அவர்களோட இனிஷியேட்டிவ் மூலியமாகவும் நம்ம வந்து அவங்களோட சொந்த ஊர் மிஸ்டர் மதிவானந்த் வந்து பிறந்து வளர்ந்தது மதன மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற பரவக்கோட்டைன்ற கிராமம். அவர் சொந்த ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து டெல்டா ரீஜன்லேயே என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் வந்து ரொம்ப குறைவச்சலாக இருக்கு, அது வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணுன்றதால இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்ல வரவேற்பு இருக்குது, மன்னார்குடி மக்களும் சரி டெல்டா ரீஜனில் இருக்க மக்களும் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எல்லாம் தரப்பான மக்களும் குழந்தைகள் வந்து பெரிய வரவேற்கும் எல்லாரும் வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க.
1: நம்ம பொதுவாக கோடை காலம் விடுமுறை அப்படின்னா அந்த மாதிரி தீம் பார்க்கெலாம் போகணும்னா எல்லாரும் சென்னை நோக்கி தான் படையெடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஏரியாவுக்கு இவ்வளோ அழகான ஒரு பெரிய தீம் பார்க் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த வாட்டர் பார்க்கில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி சொல்லுங்களேன்.
2: ஸோ வாட்டர் பார்க்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து குழந்தைங்களுக்கும் அடல்ட்டுக்கும் சேர்த்த மாதிரி வாட்டர் ஸ்லைட்ஸ், வாட்டர் பிளே சிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துலேயே வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும், 4-5 ஸ்லைட்ஸ் இருக்கும். வாட்டர் பக்கெட், பக்கெட்னா ஒரு 300 லிட்டர் தண்ணி வந்து ஒரே டைமில் மேலே ஊற்றினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து குட்டும் அந்த வாட்டர் பக்கெட்னு ஒரு விளையாட்டு இருந்தது. அது கூட வந்து ரெயின் டான்ஸ், ரெயின் டான்ஸ் ஜென்ரலாக வந்து நம்ம இசைமலைன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம், நம்ம தமிழ் பேரெல்லாம் வச்சுருக்கோம், டெல்டா பேரெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், அதில் இசைமலை நம்ம சொல்கிறது ரெயின் டான்ஸ், அது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. அந்த ரெயின் டான்ஸ் வந்து நம்ம 2024 ஓப்பன் பண்ணோம். அப்போ கிட் குட்டீஸ்க்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு 5 டைப் ஆஃப் ஷவர்ஸ், வாட்டர் ஷவர்லாம் வந்து 5 டைப் ஆஃப் வாட்டர் ஷவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கல்லணை வாட்டர் ஸ்லைட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் வந்து பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் சேர்த்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஸ்லைட்ஸ் நிறையா இருக்குது, அது தமிழ் ஸ்லைட் அந்த மாதிரி ஸ்லைட்ஸ்லாம் இருக்காது.
1: இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி உள்ள அந்த பசங்களோட சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது அவங்களோட சிரிப்பும் குதூகலமும் எல்லாமே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லை.
3: பாருங்க அந்த குட்டீஸ்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக

0: அவங்களோட சேர்ந்து பார்த்தா என்னையும் கூட நீங்க அடிக்கடி என்ன சின்ன பையன் மாதிரியே பண்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இத பார்த்தா எனக்கு என்ன அறியாம அந்த ஆசை வருது
1: வருது,
0: நானும் போய் குளிக்கணும்.
1: அது சின்ன பசங்கன்னு இல்லங்க, வயசு வித்தியாசமே இல்லாம எல்லாருக்குமே ஒரு ஆசை வருது இந்த மாதிரி ஸ்லைட் எல்லாம் பார்க்கும் போது. இல்ல
0: நிச்சயமாங்க, நீங்க வந்து இங்க ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி நீங்களும் ஒரு குழந்தையா உணர்ற தருணம் உங்களுக்கு நிச்சயமா இங்க கிடைக்கும் அப்படிங்கறதுக்கான பாலாஜி சாரோட சொன்னதோட அதுலயே அந்த அஷூரன்ஸ்லயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் பாருங்க, இந்த நீச்சல் குளத்தை மட்டும் தாங்க குனிஞ்சு பாக்குற மாதிரி இருக்கு, மத்த எல்லா ரைட்ஸும் அணிந்து பாக்குற மாதிரிதான் இருக்குது. நல்ல உயரத்துல இருந்து அப்படியே பாதி தூரத்துல அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க நினைக்கிறபடி.

0: அசத்தல் சந்திப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மன்னார்குடியில இருக்கிற ஃபன்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் பார்க்ல தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்களா, விளையாட போற குட்டீஸ் ரெண்டு பேரும் இழுத்து புடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கோம். அம்மா விளையாட போனோம் அப்படிலாம் வர சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹாய், உங்க பேர் என்ன?
1: விஷாலினி.
0: என்ன படிக்கிறீங்க? யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்க. லீவ் விட்டுட்டாங்களா ஸ்கூலு?
1: லீவ் விட்டாங்க,
0: அதனால தான் இங்க வந்தீங்களா விளையாடுறதுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க இருக்குன்னு, பார்க் இருக்குன்னு அப்பா சொன்னாரா? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க?
1: விளையாடலாம்னு
0: சொன்னாங்களா? தண்ணில எல்லாம் உங்களுக்கு தண்ணில விளையாட பிடிக்குமா? யார் கூட வந்திருக்கீங்க? வேற யாரும் உங்க கூட விளையாடுறதுக்கு வந்திருக்கா? அண்ணாவா? அது அண்ணா பேர் என்ன நீங்க சொல்வீங்களா? என்ன அண்ணா பேர் என்ன?
1: நிஷாந்த்.
0: நிஷாந்த், உங்க பேரு நிஷாந்தினி? நிஷாந்த். ஓ, நிஷாந்த், நிஷாலினி. நிஷாந்த் கிட்ட வந்து நம்ம பேசிடலாமா? ஹாய், நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.

0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இப்பதான் முத முத இந்த மாதிரி வாட்டர் பார்க் வந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? பாத்தா எப்படி இருக்கீங்க? உள்ள பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இந்த கேம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? விளையாடணும்னு ஆசையா இருக்கா? நாங்கதான் புடிச்சு வச்சு பேசிட்டு இருக்கோமா? ஐயோ ஆமானு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல, ஆமா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே பேசுறாருல.
1: குழந்தைங்க இருக்கு சந்தோஷத்தை பாருங்க. எப்படா அதாவது அப்பா எப்ப நம்மளை விடுவாரு? இப்பவே விடுங்கப்பா, நான் போய் குளத்துல குதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா பயமே இல்ல, குழந்தைங்க எல்லாம் தாராளமா குதிக்க விடலாம். ஏன்னா அங்க வந்து பாதுகாப்புக்காக நிறைய பேர் கூடவே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து அக்கா பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டாங்க. ஒருவேளை என்னை பார்த்தோன்னே இவரு தான் டிக்கெட் வாங்குறவர் நினைச்சிட்டாங்க.
0: வாய்ப்பு இருக்குங்க
1: அக்கா, அப்படியே மகிழ்ச்சியா இருக்காங்க. அக்கா இந்த ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்ல
2: குதிச்சுக்கிட்டு இருக்காங்க
1: நினைக்கிறேன்.
3: வீட்டுல ரொம்ப டென்ஸ் இருக்கிறாங்க, அதனால இங்க வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோம், ஜாலியா இருக்கு.
1: நோட்டு வரானர் இந்த பாயிண்ட பாத்துக்கோங்க. அங்கெல்லாம் இருந்தா போர் அடிக்கிறதுங்க, இங்க வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனாலும் இங்க பார்க்குள்ள வந்திருக்க எல்லாருமே உங்களையே உயர்ந்து பாக்குறாங்களே, உசரத்துல நிக்கிறீங்க அப்படின்னு.
3: உங்களையும் பாக்குறாங்களே எல்லாரும்.
1: எங்களெல்லாம் கீழே பாக்குறாங்க, உங்களை மேல நிமிந்து பாக்குறாங்களே. உயரமா
3: நடத்தி ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க கத்துறதை பார்த்து பாக்குறாங்க.
1: உங்க பேரு
3: சோமகிருஷ்ணன்.
1: சோமகிருஷ்ணன், நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட ரோலுங்க என்ன?
3: இங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்கு. அங்க வெளில அங்க விளையாடுறதோட இங்க நல்லா ஃப்ரீயா ஜாலியா சுத்திட்டு காலில இருந்து நல்லா இருந்துட்டு ஜாலியா
1: பாருங்களேன். ரெண்டு பேரும்
0: நல்லா குளிச்சு நனைஞ்சு போய் எங்க இருந்து வந்திருக்காங்க. பொதுவா தண்ணியில விளையாண்டா நமக்கு பசிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா?
3: இல்லை.
1: இந்த பார்க் உள்ளேயே எல்லா வசதியுமே இருக்குதுங்க. வந்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் கொடுத்துருக்காங்க. நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கான எல்லாமே ரொம்ப ஹைடெக்கா பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது கேன்டீன் கூட இருக்குது. தேவைப்பட நீங்க சொன்ன மாதிரிதான், அதாவது குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்துருக்கீங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க உள்ள வந்து?
3: நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம்.
1: 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனா 1.5 மணி நேரமும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கீங்களா?
0: ஊரு போனது வந்து நல்லா தெரியுது இல்ல. சோ வாட்டர் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும்ல. ஃபண்டாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாட்டர் ரைட்ஸ் மட்டும் கிடையாது, இங்க வந்து ராட்டனும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் விளையாடுற மாதிரியான குட்டி குட்டி ராட்டனமும் இருக்கு, பெரிய ராட்டனமும் இருக்கு. ஜிப்லைன் சைக்கிள் ஓட்ட முடியுது இங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜம்பிங், அதுக்கு பேர் என்னன்னு தெரியலங்க, கயிறை கட்டி மேல வரைக்கும் பறந்துட்டு கீழே வரலாங்க. நம்ம உண்மையிலேயே பறக்கிற ஃபீல வந்து அதுல அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாம இண்டோர் கேம்ஸும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்கிற இடத்துல குழந்தைகள் ஃபேமிலியோட வந்து ரொம்பவே அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆனா எப்ப இந்த மணி என்னங்க? அது 11 மணி தாங்க. அதுக்குள்ள இந்த நேரத்துல லீவ்ல எல்லாம் வீட்டுல எந்திரிச்சிருப்போமா நம்ம? சொல்லுங்க.
1: நிச்சயமா, அதாவது இது இப்பதான் எந்திரிச்சு அப்படின்னு சொன்னாலுமே அம்மா இந்த இடத்துக்கு போலாமே அப்படின்னு குழந்தைங்க நிச்சயமா உங்களை கூப்பிடுவாங்க.
0: 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகி நாங்க வந்துருவோங்க இங்க இருந்து. காலையில எத்தனை மணிக்கு வந்து இங்க ஓபன் பண்றாங்க, எத்தனை மணி வரைக்கும் இங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் பாலாஜி சார் கிட்டே கேட்கலாம்.
4: நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வந்து மார்னிங் 10:00 ஓப்பன் பண்ணிப்போம். 10 to 6:00 மார்னிங் வந்து நம்ம வந்து வாட்டர் பார்க் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அம்யூஸ்மெண்ட் பார்க் இன்டோர் கேம்ஸும் அட்வென்ச்சர் பார்க் ஜிப்லைன் ஜிப் சைக்கிள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து 10:30 ஓப்பன் பண்ணிடுவோம். 10:30 9:00 வரைக்கும் இருக்கும் நைட்டு.
0: சரி சார், இப்போ ஒன்ஸ் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வரோம் அப்படின்னா ஃபுல் டே நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாமா இல்லை பர்டிகுலர் டைம் இருக்குங்களா இதுக்கு?
4: மார்னிங் 10:00 சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வாட்டர் பார்க் வந்து ஃபுல் டே தான். நீங்க என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வந்து வந்தா மட்டும் போதும். அடல்ட்டுக்கு வந்து 590, சில்ட்ரன் வந்து 450 ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது தவிர்த்துட்டு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 450, டிஃபென்ஸ் பர்சனலுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கோம். அது வந்து 25% நம்ம ஆஃபர் கொடுத்துருவோம். டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு மட்டும் கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு அவங்க ஃபேமிலி கூட ரெண்டு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபரும் வரும். அதை தவிர்த்துட்டு நம்ம குரூப் டிஸ்கவுண்ட் இருக்கு. 15 பேருக்கு மேலே வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம ஆஃபரில் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக வாட்டர் பார்க் பொறுத்த வரைக்கும் ஒரையும் வெறும் என்ட்ரி சார்ஜஸ் மட்டும்தான். உள்ள 10:00 ஃபுல் டே என்ஜாய் பண்ணலாம். உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு.

0: சேஞ்ச் ரூம் இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம்.
1: அந்த வீக்கெண்ட் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் ஆபீஸ் 10 to 6 ஆபீஸ் டைம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஆபீஸ்க்குலாம் கூட ப்ரெஷரா இருக்குதுங்க, ஆனா இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கலாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஃபண்டாஸ்டிக் நம்ம தீம் பார்க்ல நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் பாருங்க, எங்க கேட்டகரி வைஸ் நாங்க வந்து ரேட்ல எல்லாம் குறைச்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஆனா ஃபண்ட்ல நாங்க எதுவுமே குறைக்கலங்க, உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்குங்க, 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
2: மன்னர்குடியோட ஹாப்பியஸ்ட் டெஸ்டினேஷன் ஆன ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் வாட்டர் பார்க்ல இருந்தா இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு கேட்டுட்டு இருக்கீங்க.

0: ஃபேன்டாஸ்டிக்கான ஃபன்டாஸ்டிக்ல தான் வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் தீம் பார்க்ல இருந்து. அதாவது நம்ம விளையாண்டு நனைஞ்சு நனைஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்காகவே. வணக்கம், உங்க பேரு?
1: கீர்த்தி பிரணிதா.
0: கீர்த்தி பிரணிதா, என்ன படிக்கிறீங்க? எல்லா பிள்ளைக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, நம்ம இப்ப செவன்தா எயித்தா அந்த லீவ் விட்டா எயித்து போறீங்க, ஜாலியா இருக்காங்க?
1: ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: எப்படா வந்தீங்க, இவ்வளவு நினைச்சிருக்கீங்க, இவ்வளவு குளிச்சிருக்கீங்க,
1: விளையாடுறதுனா
2: என்னென்ன
1: நாங்க வந்து பிக் ஸ்லைட் எல்லாம் போயிருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு ரெயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம்.

0: செங்கமலம் குளிச்சிடலாமா? நீங்களே பாட்டு சொல்லுங்க. ஏன்னா இது ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க்ல ரொம்ப நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் அப்படியே கை கட்டிக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு. அண்ணா வணக்கம், உங்க பேர் என்ன?
1: என் பேர் கலைத்தமிழன்.
0: கலைத்தமிழன், அடடா இங்க உள்ள வந்தோடனே நிறைய கலைகளை பார்க்க முடியுதுன்னு, அதாவது விளையாட்டுல பெரிய விஷயம் தான். நீங்க இங்க உங்களோட ரோல் இங்க என்னென்ன?
1: நான் இங்க மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு.
1: கண்டிப்பா, இவ்வளவு பேர் வராங்கன்னா சேஃப்டி பாக்கணும்ல.
0: சரிண்ணா, விசிட்டர்ஸ் எல்லாம் 10 மணிக்கு உள்ள என்ட்ரா. நாங்க நீங்க எத்தனை மணிக்கு என்ட்ரா? நீங்க
1: நானும் 9 o'clock வந்தேன்.
0: நீங்களும் பார்த்தா என்னையும் கூட விட்டாலும் குளிக்க போகலாம், ஆனா சில பொறுப்புகள் காரணமா நம்ம இங்க இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம், வாட்டர் கேம்ஸ் இருக்கு, ட்ரை கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க ரொம்ப ரசிக்கிற கேம்ஸ் எல்லாம் என்னென்ன?
1: எனக்கு மேக்ஸிமம் பிடிச்சதான் வந்து வேப்பூல் தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு பீச்ல இருக்க ஃபீல் கிடைக்கும். அதனால எனக்கு அதிகமா பிடிச்சது வந்து வேப்பூல் தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் நம்மளுக்கு ரியாலிட்டி அப்படியே அறிவில குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுல. அதனால எனக்கு அந்த ரெண்டு கேம்ஸும் கொஞ்சம் பிடிக்கும்.
0: அப்படியே கலை என்ன கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே போகும்போது அந்த வேப்பூல் என்னையும் கூட்டிட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போயிருவாரு. ஆன் பண்ற டைமும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆன் பண்ணிட்டாங்கன்னா 11:30 கண்டிப்பா ஆன் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து வேணா உள்ள போங்க. நான் வேணா பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறேன் திரும்ப உங்களுக்கு ப்ரோக்ராம்க்காக.
2: என்ன வேப்பூலுங்க
0: அப்படியே ஜாலியா இருக்கும். ஆனா அங்க ஜாலியா போய் யாரு கூட இருந்தாலும் கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி கொட்டுறதா இருக்கட்டும், தண்ணி அள்ளி அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மலையில நனைஞ்சுக்கிட்டு ஆட்டம் ஆடுறதா இருக்கட்டும், யாருக்கு தாங்க பிடிக்காது? அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர தோணும், வரக்கூடும் அப்படின்னு சொல்ற மாதிரியே தான் இருக்குது.
3: சரி, எல்லா வாட்டர் கேம்ஸ் பத்தியே பேசிட்டு இருந்தீங்க, இந்த ஜிப்லைன் பத்தி நம்ம பேசலாமா? எனக்கு என்ன வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே அதுதான் பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றத பத்தி சொல்லுங்களேன்.
1: நீங்க அவுட்டோர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்லைன் ஜிப் சைக்கிள் ரெண்டு கேம் இருக்கு. இதுதான் அட்வென்டேஜர்ல எங்களுக்கு மெயினான கேம்ஸ் தான். இதுதான் இப்போ ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மீட்டருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் தான். ஜிப் சைக்கிள் வந்து உங்களுக்கு 2-way இருக்கும், போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இந்த சரௌண்டிங்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எல்லாமே உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ல தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால அதை நீங்க என்ஜாய் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் கிட்ஸ் கேம் ஒரு 2-3 கேம் இருக்கு. பெடல் போட்டுன்னு ஒரு கேம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் டைரோன் ஒரு கேம் இருக்கு. அது எப்படின்னா நம்மளுக்கு 360 டிகிரியில வந்து தலைகீழ சுத்தும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
3: ஜிப் சைக்கிள் சொல்லும் போதே நம்ம வந்து அந்த ரோட்ல சைக்கிள் ஓட்டும் போதே நம்ம தடுமாறுவோம். பேலன்ஸ் இல்லாம
2: நம்ம தடுமாறுறோம் இல்ல, நான் தடுமாறுறேன் அப்படின்னு
3: நான் வந்த நாள் முழு அந்த பாத்துருக்கல வடிவேல் பாடுவார்ல, அது மாதிரிதாங்க எனக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி இந்த சைக்கிள் எடுத்துட்டு இந்த ஜிப் லைன்ல ஓட்டுறதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத சொல்லுங்க.
1: இல்ல இப்ப சேஃப்டி மெஷர்ஸ் நாங்க காலையிலேயே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுடைய ப்ரொசீஜர் வந்து மெயின்டெனன்ஸ் தான், கிளியரன்ஸ் பாத்துட்டு தான் நாங்க ஏத்துவோம். பிளஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எண்ட்லயும் ஆள் இருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹெல்மெட் பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கான எல்லா ஐட்டம் ஹார்னஸ் எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம அனுப்புவோம். சேஃப்டின்றதுக்கு நம்மளுக்கு வந்து இங்க வந்து பிரச்சனை இருக்காது. சேஃப்டி வந்து 100% சேஃப்டியா தான் இருக்கும், அதுல நமக்கு இஷ்யூ கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்றீங்கன்றது நீங்க வந்து உங்க ரைட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம பிளஸ் வந்து ட்ரெயின் ஸ்டாஃப்லாம் நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோம். அதுல ஜிப் லைன்ல வந்து மேக்ஸிமம் 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஸ்டாஃப் தான் நம்ம வச்சிருக்கோம். அதனால சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
3: ஓகேங்க, அதாவது நீங்க வானத்துல அந்த ஹைட்ல ஒரு கயிறுல நீங்க வந்து சைக்கிள் ஓட்டணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மன்னார்குடி இடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் பார்க்குக்கு வரணுங்க. ஃபேமிலி டைம் தான் அது, ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.
4: Da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da

0: பல நேரமா ரொம்ப எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தா அந்த வேவ் பூல் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான சைரன் தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வேவ் பூல்ல அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க.
1: இந்த இடத்துல செங்கமலத்தோட வேவ் ஒர்க் அவுட் ஆயிருக்குதுங்க.
0: எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஒடியாந்துட்டாங்க.
1: கொண்டாட்டத்துல எந்த சமரசமும் கிடையாது. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த ரைடு வேணாலும் விளையாடுங்க, எப்படி வேணாலும் விளையாடுங்க, ஆனா சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்றதுதான். அங்க பாருங்க அவங்க வழி நடத்தக்கூடிய ஆட்கள் கூட வந்து அவங்களை தனியா, ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா, குடும்பத்தோட வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அறிவுரைகளை இங்க கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அங்க வந்து அந்த வேவ் பூல்ல பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ரோப் கொடுத்திருக்காங்க. கலர் கலரா வந்து கயிறு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த வரக்கூடிய அலையில நீங்க வந்து தள்ளி கூட போயிட வேண்டாம். நீங்க அதை குடுத்துட்டு சேஃப்டியா நின்னுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த செவரில் அவங்க கூட மேல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஏதாவது ஆச்சுன்னா டக்குனு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக இல்லையா.
1: அதுவும் இல்லாம அதாவது நம்மளும் கூட கடற்கரையில மணல்ல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். அடுத்து கடற்கரைக்குள்ள காலடி எடுத்து வைக்கலாமா, அந்த அலை வந்து நம்ம காலை போட்டு போகுமா அப்படின்னா எதிர்பார்ப்பு நமக்கு அவங்க கூடுதலா தான் அதிகரிச்சுக்கிட்டேதான் இருக்குது. இந்த செங்கமலம் வாட்டர் ஃபால்ட்.
0: ஆமா
1: நீங்க பாருங்க நம்ம மட்டும் குளிக்கிறதுல செங்கமலம் குளிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. இங்க
0: அது கடல் அலைகள் மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா கடல் அலைகளை தாண்டி மக்களோட வெள்ளம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கிறாங்க இந்த இடத்துக்குள்ளார இல்லையா.
1: நிச்சயமாங்க.

0: அளவிரிச்சா மீன் பிடிக்கலாம். இங்க நம்ம வந்து பண்டாஸ்டிக் காம்பினேஷன் பார்க்ல இருக்க வேப்பூர்ல வலை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மக்களை சம்பாதிக்கலாம்னு நான் சொல்ல வரேன்.
1: சொல்றீங்க,
0: அடுத்து இங்க பாருங்களேன் வாட்டர் ரைடு பாருங்க, எவ்வளவு உயரத்துல இருந்து குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் ஒரே ரைட்ல வர்றது மாதிரி, அங்க இருந்து வந்துட்டு இங்க அப்படியே அப்படியே காத்துல பறக்குற மாதிரியே பறக்குறாங்க. ஒரு காலத்துல சாகசம் செய்யறதுக்குன்னு சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டாம்பார் ஒரு சைரன் சவுண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.
1: இந்த கேட்டு இருக்கிற நேயர்களுக்கும் வந்து ஓ இதுதான் அந்த சைரன் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் எல்லாருமே விளையாடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப வேவு பூலும் ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க இல்லையா?
0: நிறைய பேரு இந்த வாட்டர் ரைட்ல விளையாடுறதுக்கு மூணு மாடி ஏறி போயிட்டாங்க. ஆனாடா வேவு பூல் ஓபன் பண்ணிட்டாங்க, அவசரத்துக்கு நம்ம இறங்கி வர முடியலையப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க.
1: ஒண்ணுல அங்க இருந்து அப்படியே நீங்க வந்து ஸ்லைட்ல சறுக்கிக்கிட்டே வந்து கீழே இறங்குனீங்கன்னா தக்கு நீங்க குடிச்சிடலாம். என்னங்க
0: ஐயோ இதெல்லாம் பார்த்தா என்னை எப்ப மேல ஏற்றி விடுவீங்க? அதாவது கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்ற
1: தலை கீழாகத்தான் குதிப்பேன். அது மாதிரியா
0: அப்படியே வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் மட்டும்தான் இங்க பிரதானமா தெரியுது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா இது மன்னார்குடியோட மலைக்காலம், ஃபேண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்.
1: அதாவது ஸ்லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மாடியில இருந்து நம்ம இறங்கி வர மாதிரி இருக்குது. ஒருத்தர் மட்டும் வரணும் ஒரு ஒரு ஸ்லைடு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம நிறைய ஸ்லைட்ஸ் வந்து இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஓபன்ல வந்து ஸ்லைட்ஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து க்ளோஸ்டா டனல் மாதிரி இருக்கும் இல்லையா மூடி வச்சதுல, அதுல நீங்க வந்து சறுக்கிக்கிட்டே வந்து தண்ணியில விழுகலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டு வந்து ஓபன்ல இருக்கு. இன்னொரு ஸ்லைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த பலூனோட வரும்போது ஒரு பக்கத்துல இருந்து இறங்கி இன்னொரு பக்கம் மேல ஏறி திரும்ப கீழே இறங்கி அந்த மாதிரி வந்து ரிப்பீட் மாடல நீங்க வந்து போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஜாலியான ரைட் இங்க நிறைய இருக்கு. மீண்டும் மீண்டும் வந்து வேவ் பூலுக்கான அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேவ் பூல் ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க பாருங்க, இங்க பேசிட்டே இருக்கும் போது திரும்பி பார்த்தா வேவ் பூல் ஆரம்பிச்சிருச்சு.
0: நான் நீங்க சுத்திக்கிட்டு இருக்க சமயத்துல நான் உள்ள போய் காலை வச்சுட்டு வந்துட்டேன்.
1: ஆடங்க இதுதான் அந்த பிரேக்குங்களா?
0: இப்ப நம்ம ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு அடுத்தது அசத்தல் சந்திப்புல திரும்பவும் வர போறோம். அப்படியே டியூன்ல இருங்க நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.2 அசத்தல் சந்திப்பு, ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்ல இருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல ஃபன் இன்னும் முடியல. ஏன்னா நம்ம இருக்கிறது ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கிறோம் சார். அடுத்ததா அந்த டிஜே அப்படின்னு என் கண்ணுல ஒரு வார்த்தை பட்டுருது சார், ஒரு எழுத்து தெரியுது சார், அந்த ரெண்டு எழுத்து தெரியுது.
1: நம்மளையும் பிரைவேட் பார்ட்டி பாட்டு முடிஞ்சது, அதுக்குள்ள டிஜே பார்ட்டி இங்க பார்த்தாச்சு. நம்ம
0: உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல் டைம் அதாவது ஆபீஸ் டைம் மாதிரி 10 to 6 வரைக்குமே பார்ட்டி தான், பார்ட்டி தான், வாட்டர் பார்க்ல பார்ட்டி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சார். இப்ப அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ன?
2: டிஜே வந்து நம்ம வீக்கெண்ட்ல வச்சிருக்கோம், சாட்டர்டே சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து டிஜே கனெக்ட் பண்றோம். சுனாமி பே நம்ம வந்து வேப்பூல் வந்து நம்மளோட சுனாமி பே, அந்த இடத்துலயும் நம்மளோட இசை மலை ரெயின் டான்ஸுக்கும் சென்ட்ரைஸ்டா ரெண்டு பக்கமும் என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம டிஜே கனெக்ட் பண்றோம். வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு வந்து நம்ம டிஜே சரண் அவர்கள் பிளே பண்றாங்க. அதனால நல்ல ஒரு கஸ்டமர் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. அது எவ்ரி வீக்கெண்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம் டிஜே.
0: சூப்பர் சார். ஆனா அது எங்க பாருங்களேன், இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட கோட்டாவே இருக்கும் போல ஃபன் இன்னும் முடியலங்க. எப்படிங்க நீங்க விட்டு வெளியில போக முடியும்? உள்ள வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு. அதாவது சாகசம் பண்றது ஒரு காலத்துல பெரிய விஷயமா இருந்துச்சு, ஆனா இங்க வர்றவங்க எல்லாருமே சாகசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.
1: அதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, சாதாரணமா பயப்படக்கூடிய ஆட்களுக்கு கூட இங்க சாகசம் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படிதான் வச்சுக்கணும், முழுக்க முழுக்க பாதுகாப்போட உங்களுடைய சாகசம் இல்லாத பாதுகாப்போட இங்க வழி நடத்திட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம நிக்கிறது ஒரு பெரிய கொடைக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறோம். அது வந்து யாராவது இப்படி வரும்போது அசந்து மறந்து நம்ம மேல இடிச்சுட்டா நம்மளையும் இவ்வளவு ஸ்பீட்ல போகும்போது இழுத்துக்கிட்டு போவாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு மாடியில இருந்து ரைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சார். இந்த ரைட்ஸ் எல்லாம் பத்தி எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: ஆமா, இந்த ரைட்ஸ் வந்து 4 rides பெரியவங்களுக்கும் கிட்ஸுக்கும் சேர்த்துதான் வச்சிருக்கோம். இந்த ரைட்ஸ் பிளே பண்றதுக்கு 140 cm வந்து மினிமம் ஹைட் இருக்கணும். அந்த 140 cm மேல இருக்கவங்க எல்லாருமே பிளே பண்ணலாம். ஸ்லோட்ல ஸ்லைட் பண்ற சைக்ளோன் ட்விஸ்டர் நம்மளோட சிக்னேச்சர் ரைடுன்னே சொல்லலாம். சைக்ளோன் ட்விஸ்டர் இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச ரைடு அது, சைக்ளோன் ட்விஸ்டர். அதுக்கப்புறமா டெவில்ஸ் ட்ராப்ன்றது பாடி ஸ்லைட், அது டைரக்டா பாடி அப்படியே டைரக்டா ஸ்லைட் பண்றது, ரொம்ப ஸ்பீடா வந்து ஸ்லைட் பண்ற ஒரு ஸ்லைடு வந்து பாடி ஸ்லைடு வந்து டெவில்ஸ் ட்ராப். வேகம் ஸ்லைடு வந்து அடுத்த ஒரு ஃபண்டாஸ்டிக் ஸ்லைடு நம்ம கிட்ட இருக்கிறதுல, அதுவும் கிக்கா வர ஒரு ஸ்லைடு. ஸ்லோட்ல ஸ்லைட் பண்றது இது எல்லாமே நம்ம. அதுக்கப்புறம் தஞ்சூர் ஸ்விங்னு ஒன்று இருக்கு. தஞ்சூர் ஸ்விங்னா தஞ்சாவூர் தலையாட்டி போன மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ண அப்படியே ஒரு ஸ்விங் அடிச்சுட்டு வரலாம் நல்லா.
0: அதாவது இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நம்மளோட மண்ணின் மனம் மாறாத மன்னார்குடியில இருக்கக்கூடிய பார்க்னே நம்ம சொல்லலாமா?
2: ஆமா கண்டிப்பா, மண்ணின் மனம் மாறாத டெல்டா ரீஜன்லயே ஒரு நம்பர் 1 தீம் பார்க் நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க், அதை பெருமையா சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி பெண்டுலம் இது வந்து அந்த தஞ்சூர் ஸ்விங்ன்றது ரெண்டு பேரும் ஸ்லைட் பண்றது அட் டைம்ல 140 cm மேல இருக்கிற ரெண்டு பேர் வந்து அதுல ஸ்லைட் பண்ணலாம். அது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்லைடு, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்லைடு.
3: மன்னார்குடி இடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் தீம் பார்க்குக்கு வாங்க.

0: மன்னார்குடி சிட்டி எப்படி இருக்கும்
1: சுத்தி வயல்வெளிதான், வயல்ல நாத்தெல்லாம் நட்டுருக்காங்க, மரம் பனைமரம் தென்னை மரம் நிறைய மரங்கள் வச்சிருக்கு. இங்க ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லணும், மேல ஏறினு பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது இங்க விசிட்டர்ஸ்க்கு பப்ளிக் பார்க்கிங் எவ்வளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க சின்ன குட்டி கார்ல டூ வீலர்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய வெஹிக்கிள்ல வந்தாலும் உங்களுக்கு தாராளமா இங்க இருக்கிறது அவ்வளவு ஸ்பேசியஸ் இருக்கு.
2: சார் முன்னாடியே வந்து சொன்னாரு இல்லையா, குரூப்பா நீங்க வந்தீங்க ஒரு 15 பேருக்கு மேல வந்தா நாங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அந்த 15 பேர் இல்லைங்க 20 பேர் வர வேன் கூட இங்க வந்து ஸ்பேசியஸா நிப்பாட்டி வச்சிருக்காங்க,
1: அது
2: நிறைய நின்றுட்டு இருக்கு. ஆமாங்க, நிறைய வேன் நிறைய கார் ஆத்தாடி அப்படி இருக்குது பாக்கும்போது இவ்வளவு பேரா அந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற டவுட் வருது இல்ல நமக்கு. இது இன்னொரு ஒரு விஷயம், நான் அந்த இப்ப இங்க மேல வந்திருக்கோம்ல, மேல வந்தோம்னா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 4 ஸ்லைடு இருக்கு நமக்கு. உங்களுக்கு பாம்பு சாப்பிட்டா அது வயிற்றுக்குள்ள போனா எப்படி இருக்கும், அதுக்குள்ள எப்படி சறுக்கிட்டு போலான்றதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வைங்களேன். இந்த பச்சையும் மஞ்சளுமா

0: குடும்பத்தோட சேர்ந்து நல்லா கொண்டாடி நம்ம ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் பார்க்ல. அடுத்ததா அண்ணன் ஒருத்தர் ரைட் போறதுக்காக ரொம்ப ரெடியா இருக்காங்க. அண்ணன் வணக்கம், உங்க பேர் என்ன?
1: வணக்கம், என் பேர் இக்பால், தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர் இக்பால், என்ன நீங்க என்ன ரைட் போலான்னு ஆசைப்படுறீங்க? நாலு கேட் உங்களுக்காக ஓபன்ல இருக்கு.
1: ஆமா, அந்த இது பேர் என்ன? பத்தியா இருக்குல்ல, இதுலதான் போலான்னு
0: ஆசையா இருக்கு. போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: என்ன வந்து பாக்குறதுக்காக இருக்கு.
0: அதாவது நீங்க சொல்லிட்டீங்க இல்லங்க, பாம்பு வயிற்றுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, நம்மளும் போய் தான் பாப்போமே அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. தம்பி நம்ம கூட உற்சாகமா அடுத்தது நானும் ரைட் போறேன் ரெடியா இருக்க. தம்பி உங்க பேர் என்ன?
2: என் பேர் எம் சுத்ரியா.
0: நாலு கேட்ல நீங்க எங்க போறீங்க?
2: நான் அதுல போனேன், கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப இதுல போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நீங்க போயிட்டே வந்துட்டீங்க, பயமே போயிடுச்சு. அடுத்த ரைடுக்கு நீங்க ரெடி ஆகிட்டீங்க, வேகமா இருக்கிற ரைடுக்கு நீங்க போற ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்க கூட்டத்துல பாப்பா, குட்டி பாப்பா நம்ம கூட இருக்காங்க. பாப்பா உங்க பேர் என்ன? நீங்க என்ன படிக்கிறீங்க? சரி, லீவுக்கு இங்க வந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்தீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? சரி, பாப்பாவுக்கு இங்க என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஸ்விமிங் பூல் போனீங்களா? நீச்சல் அடிச்சீங்களா? அடிக்கலையா? சரி, இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் முகமலர்ச்சி அப்படிங்கறத நம்ம ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் வாட்டர் பார்க்ல உள்ள போய் அதோட நாங்க சேர்ந்து ஜாலியா வந்து ஆடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து இப்ப என்னன்னா, மஞ்சளும் பச்சையிலும் போயாச்சு. இப்ப வந்து நாங்க வந்து ஆரஞ்சு கலர்ல போகிறதுக்கு தயாரா இருக்கும். அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஊதா கலரும் சிகப்பு கலரும் காத்துக்கிட்டு இருக்கு. யாரு வேணாலும் அங்க இருந்து பலூன் எடுத்துட்டு வரலாம். அதுல வந்து நீங்க ரெண்டு பேரா உட்காந்து ரைட் பண்ணலாம். சின்ன பசங்க தனியா போனா எங்க வழுக்கி விழுந்துருவாங்களோ அப்படின்ற பயம் வேணாம். பின்னாடி பெரியவங்க உட்காந்து அவங்களுமே கைட் பண்ணிக்கலாம்.

0: இருக்கும். அதுல பெஸ்டா உள்ளது வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன் டிச்சர், அது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் சர்க்கிள்ல போகும், நல்ல ஒரு சம த்ரில்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் டேபிள் டாப்ஸ் வந்து ஃபுல்லா பாடி யூஸ் பண்ணி போறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஜர் ஸ்விங்கின் இருக்கு, அது உள்ளதே இங்க நல்ல இன்னொரு நல்ல ஒரு மச்ச ஒரு பெட்டரான இருக்கும், பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் பாக்கிறது, த்ரில்லிங்கா இருக்கும். அப்புறம் வந்து டேபிள் டாப்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வேகம் ஒரு பிளைட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்க யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் வந்து அவைலபிள் இருக்கு, டெலிசியஸ் கஃபேன்னு ஒன்று இருக்கு, மீதி அது இருக்கு, நல்ல ஒரு அக்கமடேஷனும் நல்லா இருக்கும் இங்கே.
1: சரிங்க சார், இப்போ இங்க வராங்க இல்லையா, காலையில உள்ள வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து, ஒரு நாள் கொஞ்ச நேரம் எங்களுக்கு பிரேக்கும் தேவைப்படும், ஃபுல்லா விளையாண்டுட்டே இருக்க மாட்டோம், பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க, ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்னா அதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்குங்களா?
0: கண்டிப்பா இருக்கு மேம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஒரு இப்போ வாட்டர் ஸ்லைடை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இல்லாம ஆஃப்டர் ஒரு 3 PM மேல நம்ம ட்ரை கேம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம் நம்ம இப்போ. ஸோ ஒரு 4 ட்ரை கேம்ஸ் இருக்கு, அது பாத்தீங்கன்னா ஜெயின் வீல் இருக்கு, ஃபன் பிளேயர் இருக்கு, கொலம்பஸ் இருக்கு, கொலம்பஸ்னா சோலஸ் மர கொலம்பஸ் இருக்கும், ஸோ கிரேசி கிராப்டன் இருக்கு. ஸோ இதனால ஒரு ட்ரை கேம்ஸ் ஒரு வாட்டர் ஸ்லைட்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு 4 ட்ரை கேம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரியா நம்ம ஆஃபர் பண்ணிருக்கோம் இங்க. ரெஸ்டாரண்ட் இருக்கு, உள்ளத்துலயே நம்ம வந்து ஃபுட் வந்து நம்ம அவைலபிள் இருக்கு.
1: காலையில இந்த நீங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது சாப்பாடை பத்தியெல்லாம் கவலைப்பட வேணாம், இங்க வந்துட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்ற ஹோட்டல் இருக்கு, நீங்க இங்க நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப கார்ல வரவங்க எல்லாருமே வந்து டைரக்டா இங்க லொகேஷன் போட்டு வந்துருவாங்க, இப்ப ஒருவேளை நாங்க ட்ரெயின்ல வரோம் இல்ல பஸ்ல வரோம் அப்படின்னா இங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு எப்படி வர முடியும்?
0: ஓகே மேம், டைரக்டா நீங்க மன்னாரோடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா மன்னாரோடி டு திருமக்கோட்டை அந்த பஸ் ரூட் இருக்கு, 9A இது மாதிரி பஸ் எல்லாம் இருக்கு, மினி பஸ்ஸஸ் இருக்கு, சாமின் ஒரு மினி பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து இடையர்நத்தம், இடையர்நத்தம் சொல்லிட்டு ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் பார்க்னு சொன்னாலே அந்த இடத்துல ஸ்டாப்பிங்ல இறக்கி விடுவாங்க, உள்ளே வந்துடலாம் நீங்க. ஸோ இங்கே பஸ் ஸ்டாப் இருக்கு, அது ஒன்றும் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹலால் தான், எல்லாமே ஃபுட் வந்து ஹலால் ஃபுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதாவது நீங்க வந்து கார்ல வரணுன்றக்கோ இல்லைங்க, நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்தீங்கன்னா கூட இவ்வளவு வசதி வந்து இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க ரீச் பண்றதுக்கு இல்லையா. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு நம்ம ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் பார்க்ல. நிறைய பேர் இன்னும் அந்த முகத்துல உற்சாகம் குறையவே கிடையாது, அப்படிதான் இருக்காங்க. உள்ள வரும்போது கொஞ்சம் அந்த இங்க இருந்து பார்த்தும் போதுதான் தெரியுது ஆரம்பிக்க, ஓ பாத்தீங்களா அங்க வந்து செங்கமலத்துல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. செங்கமலம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல, மன்னார்குடியோட செல்ல பிள்ளையான செங்கமலம் வந்து நம்ம யானை, இங்க இருக்கக்கூடிய யானை, அதோட தும்பி கையில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக வெயிட் பண்ணாங்க.
2: அருவி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க,
1: எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையிலே அங்க
2: பாருங்க, அதை வந்து பார்க்கும் போதே நமக்கும் அப்படியே எப்படியாவது அங்க போய் இந்த மலையில நினைஞ்சிருந்தோம், அருவியில குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
1: பொதுவா இந்த சம்மருக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது அருவிக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே கிளம்புவாங்க. முக்கியமா அந்த குற்றாலத்துக்கு எல்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்க, அங்க இருக்கிற கும்பல்லையும் அங்க இருக்கிற அந்த தண்ணியோட போர்ஸ்லயும் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம். ஆனா இங்க வந்தீங்கன்னா இந்த போர்ஸ் போதுங்க உங்களுக்கு ஜாலியா குளிக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் இல்லையா.
2: இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டோர் கேம்ஸ் வாட்டர் கேம்ஸ் அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எங்க உற்சாகத்தை குறைய விடாம பாத்துக்கிறாங்க, அடுத்தடுத்த ஈவெண்ட் அடுத்தடுத்து நமக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், உங்க பேரு என்ன?
3: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன். இங்க திருவூர் செப்பத்துக்கு வந்தோம், நம்ம கண்ணங்கிற ஃப்ரெண்டு திருச்சியில போகும்போது இந்த மாதிரி இதுல பாக்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசையா இருந்தது. இந்த பிளாக் ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது அங்கதான் இருக்கணும் நீங்கன்னா பரவாயில்ல, இங்கேயும் நம்ம இங்கேயும் தஞ்சை மாவட்டத்துல ஊர்ல இருக்குது, நம்ம ஊர்ல இருக்கிற இடத்த விட்டுட்டு ஏன் எல்லா இடத்துலயும் நேற்று ஊருக்கு கிளம்பினா நானு இங்க ரிலே பண்ண போறாங்களா, இங்க இருந்து பாத்துட்டு போனோம், ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கேன், எனக்கு
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணன் பேசிக்கிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே மலையில நினைஞ்சுக்கிட்டு பாச மலையிலும் டெல்டாவோட இந்த சாரல் மலையிலயும் நம்ம நினைஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மன்னார்குடி பக்கத்துல இருக்கிற எடையார் நத்தத்துல இருக்கக்கூடிய ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் பார்க்ல இருந்தாலும் அசத்தல் சந்திப்பா இருந்தது. இந்த சந்திப்பு இதோட மட்டும் இல்ல, இந்த மகிழ்ச்சி இதோட மட்டும் இல்ல, ஏன்னா இங்க ஃபன் இன்னும் முடியல, இன்னும் தொடரும். இணைந்திருங்கள் நேயர்களே, FM Rainbow 102.1 ரோடு. What the fuck?

0: நிச்சயமா கேட்டுட்டு இருக்க நேர்களை நீங்களும்
1: கூட இங்க வரலாம்.
0: நீங்களும் சந்திப்பு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நிதித்துறை செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசுக்கு ஆதரவாக

அஇஅதிமுகவை சேர்ந்த 25 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்துள்ளார். சிசிடிவி கேமரா சென்சார் வசதிகள் குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு காப்பீடு செய்ய வேண்டும் என்று மாவட்ட வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. உதகையில் 21வது ரோஜா மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 4310 ரகங்களில் 33000 பலவண்ண ரோஜா செடிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: குறளமுதம்
1: அறிவுடைமை 43 அதிகாரம் 4 குறட்பா.
2: என் பொருளவாக சில சொல்லி

0: குறளமுதம்
1: அறிவுடைமை 43 அதிகாரம் 4வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இன்னைக்கு மனித குலத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல். பனிப்பாறைகள் உருகுவதிலேந்து பருவநிலை மாற்றம் வரைக்கும் பல சிக்கல்களை நாம சந்திச்சுக்கிட்டு தான் வரோம். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதுதான் இதற்கான நிரந்தர தீர்வு அப்படின்னாலும், ஒரு புறம் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் மூலமா புவிய குளிர்விக்க விஞ்ஞானிகளும் வினோதமான பல முயற்சிகளை மேற்கொண்டுதான் வராங்க. அதுல பிரம்மாண்டமான ஒரு யோசனை தான் விண்ணில் வைர துகள்களை தூவுறது. வைர துகள்கள் எதற்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று சமீபத்துல வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி, வளிமண்டலத்துல வைர துகள்களை தூவுறது புவியோட வெப்பநிலையை குறைக்க ரொம்பவே பயனுள்ள வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த எரிமலை வெடிப்பின் போது பாத்தீங்கன்னா, அப்ப வெளியாக கூடிய சல்பர் டை ஆக்சைடு அதாங்க SO2 துகள்கள் சூரிய ஒளிய பிரதிபலிச்சு பூமிய குளிர்விக்கும் தன்மை கொண்டதாம். ஆனா இந்த சல்பர் தூவுறதால ஓசோன் படலம் பாதிப்படைவது மட்டும் இல்லாம அமில மழை பொழிவது போன்ற பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்காக தான் இந்த டைமண்ட் டஸ்ட், அதாவது வைர துகள்களை பயன்படுத்தினா அது சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் ரொம்ப சிறப்பா பிரதிபலிக்கும். வைரம் ஒரு வேதியியல் ரீதியா செயலற்ற பொருள் அப்படின்றதால அது அமில மழையையும் உருவாக்காதுன்னு சொல்றாங்க. வளிமண்டலத்துல ரொம்ப நேரம் தங்கி வெப்பத்தையும் தடுக்குமா. அதே சமயம் மற்ற துகள்களை மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது, அடர்த்தியாகவும் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதுக்கான திட்டம் தான் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? விஞ்ஞானிகளோட 3D காலநிலை மாதிரிகளின் படி ஆண்டுக்கு 5 மில்லியன் டன் வைர துகள்களை வளிமண்டலத்துல தெளிக்கணுமா. இத தொடர்ந்து 45 ஆண்டுகளுக்கு செய்தா புவியோட வெப்பநிலைய 1.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு அவங்க மதிப்பிடுறாங்க. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க, அதுக்குண்டான செலவு, அதாவது பில். இதுதான் உலக நாடுகளை தயங்க வைக்குது. இந்த வைர திட்டத்திற்கான மொத்த செலவு எவ்வளவு ஆகும் நினைக்கிறீங்க? சுமார் 200 டிரில்லியன் டாலர்களும். ஆனா இதற்கு மற்றும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தோட கணக்கீட்டின் படி, நாம கார்பன் வெளியேற்றத்தை குறைச்சு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாற ஆகக்கூடிய செலவு வெறும் 10 டிரில்லியன் டாலர்களுக்கும் குறைவுன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரத்தை விண்ணில தூவுறது அப்படின்றது நோய்க்கான காரணத்தை குணப்படுத்தாம அறிகுறிய மட்டும் மறைக்க முயற்சிக்க கூடிய ஒரு விலை உயர்ந்த வழிமுறை அப்படின்னு பல வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. வைரங்கள் சூரிய ஒளிய தடுத்தாலும் பூமியில நாம வெளியேற்றக்கூடிய நச்சு வாயுக்கள் அப்படியேதான் இருக்குமா. நிழலுக்காக வைர குடைய பிடிக்கிறத விட மரங்களை நட்டு பூமிய இயற்கையாக குளிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நிதர்சனமும் கூட. வைர துகள்கள் வெப்பத்தை பிரதிபலிக்கலாம், ஆனா அது மனிதனோட பொறுப்பற்ற நுகர்வு கலாச்சாரத்தை மாற்றாது. அதனால மாற்றத்தை நம்மிலிருந்து உருவாக்குவோம், மரங்களை நடுவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
5: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த

ஆகாஷ்வாணி நேரம் 12:10. வாழ்க்கையில நம்மளை எதிர்த்து வர விமர்சனங்களை கடல்ல எறியக்கூடிய கல்லாவும் அதை நேருக்கு நேரா எதிர்கொள்றதுல தில்லாவும் இருந்தா நம்ம வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மாற்றம் தரும் மறுசுழற்சி பத்தி தான் பேச போறோம். அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹில்ஸ் அப்படின்னு ஒரு நிலப்பரப்பு ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய மனிதனால உருவாக்கப்பட்ட அமைப்பா இருந்துச்சான். விண்வெளியிலிருந்து பார்த்தாவே தெரியற அளவுக்கு பெரிய குப்பை மேடா இருந்துச்சான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது பூங்காவா மாத்தப்பட்டுட்டு வருதான். அதாகப்பட்ட குப்பை மேடே பூங்காவா மாறுறப்ப நம்ம வீட்டில எல்லாம் இன்னும் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்துரும் இந்த மறுசுழற்சி. இதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குப்பையும் காசாகும். நம்ம கண்ணுக்கு குப்பையா தெரியற ஒரு விஷயம் வேணவே வேணான்னு தூக்கி எறிகிற பொருளை அப்படியே போட்டுறாம அதுல இருந்து ஒன்ன உருவாக்குறது தான் இந்த மறுசுழற்சி. இது என்னன்னே தெரியாம கூட பல தோழிகள் வீட்டுல இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப புளிச்ச கீரை ஆஞ்சிட்டு அதோட குச்சிகளை குப்பைன்னு நினைச்சு கீழே போட்டுறாம அதை தட்டி அதுல இருந்து வர நார கயிறா திரிக்கிறது, அப்புறம் புளிச்ச கீரை வேக வச்ச தண்ணிய கீழே ஊத்தாம கரை புடிச்சிருக்கிற குழாய் பாத்திரம் கழுவ யூஸ் பண்றது, இதுவுமே மறுசுழற்சி தான். இப்படி நீங்க வீட்டுல பண்ற சின்ன சின்ன மறுசுழற்சி முறைகளை மனம் திறந்து பேசவும் குறிப்புகளை கொடுக்கவும் வாங்க தோழிகளை இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் -43-1 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246-102-1.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: திருச்சி சாரதாஸ்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: பன்னிரண்டு மணி 12 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மாற்றம் தரும் அரும் சுழற்சி, இதை பத்தி தான் தோழிகள் கிட்ட கேட்டுக்கோம். அதை சொல்றதுக்காக ஒரு தோழி ஓடோடி வந்திருக்காங்க. யார், எங்க இருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னல்லூர் சேதராப்பட்டியில இருந்து சரஸ்வதி தங்கராஜ் பேசுறோம்.
6: சரஸ்வதி அம்மா, அட்ரஸ் எல்லாம் சொல்லி
7: முடிச்சிட்டீங்களா? சொல்லியாச்சு.
6: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
6: சரி, வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலையோட வேலையா

0: அப்படியே நிகழ்ச்சியில பேசுறதுக்கும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுகள் சொல்லிட்டு சரி சொல்லுங்க, எங்களுக்காக என்ன நீங்க வந்து மறுசுழற்சி முறைகளை என்ன வீட்டுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
1: வீட்டுல வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதை பூரா சொல்லாம குயிக்கா ஒரு நாலஞ்சு இது சொல்றேன்.
0: சூப்பர்மா சூப்பர்மா சொல்லுங்க.
1: இது நெல், விதை நெல் வந்து விதை நெல் பாவறதுக்காக வந்து சிப்ப சாக்கு வந்து சடம்பு சாக்குல கொடுப்பாங்க.
0: சரி,
1: அந்த நெல்லை பாவிட்டு அந்த சாக்கை வந்து வீட்டுல மிதியடி அதை காசு போட்டு வாங்காம இந்த சாக்கை யூஸ் பண்ணுவோம். ஆமா, சாக்கை யூஸ் பண்ணுவோம்.
0: சரி,
1: ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் டப்பாவில வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க தின்னுட்டு டப்பாவில தூக்கி போடுங்க. அந்த டப்பாவை எடுத்து கழுவிட்டு உப்பு போட்டு சால்ட் உப்பு போட்டு
0: வச்சுக்கோங்க.
1: ஆமா, ஊறுகாய் சால்ட் உப்பு எது தேவையானதோ அதை போட்டு வச்சுக்கிறது. அதை வந்து குப்பை ஆகாம,
0: குப்பையே வந்து சேராது உங்க வீட்டுல அப்படிதானே.
1: தேங்காய் தேங்காய் உடைச்சு கொட்டாங்குச்சியில தேங்காயை எடுத்துக்கிட்டு அந்த கொட்டாங்குச்சியை சேமிச்சு வச்சு அதை காசுக்கு வித்துருவான். கிலோ 12 ரூபா,
0: குப்பையும் காசாக்கிட்டீங்க.
1: ஆமா, இது மாதிரி வந்து எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் தூக்கி எறிகிறது இல்ல. கீரை ஆஞ்சுக்கிட்டு அந்த கீரையை மூடி வச்சிடறது, மறுபடியும் அதுலயே கீரை முளைக்கிற மாதிரி ஊனி வச்சிடறது.
0: நிறைய விஷயங்கள் சுற்றுச்சூழலுக்கு வந்து நன்மையை விளைவிக்கிற வகையில நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்க முயற்சிகளை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம கொண்டு போகணும் சரிங்களா?
1: ஆமாங்க, அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப தென்னை மரத்துல இருந்து பாலை விழுவோம், அந்த பாலைய ஊற வச்சு அதை அப்படியே கயிறா எடுத்து அதுதான் நாசு முடியறதுக்கு வச்சுக்குவோம், பாலப்பட்டையில அது மாதிரி.
0: சரி சரிங்கம்மா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு பாராட்டுகள்மா. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: தோழிகளை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட அனுபவங்களை நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னணி பெயனோடு 240-102-1 மற்றும் 246-102-1.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்னைக்கு மாற்றம் தரும் மறுசுழற்சி பத்தி தான் தோழிகள் வந்து அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததா வரக்கூடிய தோழி யாரு, எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ மேம், வணக்கம்.
5: வணக்கம் மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
6: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
5: வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப நாளாச்சு பேசி. ஆமா,
5: நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பேசுறதுக்கு. இவ்வளவு
6: நாளா
5: நலமா இருக்கோமா? சரி, நம்ம நலமா இருக்கிறதுக்கும் நம்மளோட சுற்றுச்சூழல் நம்மளை நலமா வச்சுக்கிறதுக்கும் நாம அதை நலமா வச்சுக்கிறதுக்காகவும் நீங்க என்னென்னலாம் மறுசுழற்சி முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல?
6: மந்த்லி ஷீட் வருதுல, தினம் வருஷம் முடிஞ்சிடும் வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ஷீட் எடுத்து நம்ம கேஸ் மேடை இருக்கு, மேடைக்கு பின்னாடி கேஸ்க்கு
5: பின்னாடி
6: அட்டைய வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கிற போது தெரிக்காது என்ன என்ன எல்லாம் அட்டையில தெரிச்சாலும் அதை கிளீன் பண்ணி நம்ம வச்சிடலாம், செவரு வீணா போகாம இருக்கும். ரொம்ப வருஷமா அதைதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு
5: இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குதா இல்ல ஒண்ணு மட்டும் தான் இருக்குதா?
6: ஹலோ,
5: சொல்லுங்கம்மா, இணைப்புலதான் இருக்கீங்க, பேசுங்கம்மா.
6: அப்புறம் இது டிஸ்போஸ் டப்பா, நம்ம சாப்பிடுற டப்பா வரும்ல,
5: ஆமா,
6: அத வந்து அதுல என்ன பண்ணுவாங்க, தேங்காய் நல்லா திருவி ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சுட்டா 15 நாளைக்கு கெடாம அப்படியே இருக்கும்.
5: ஓ, இப்ப வந்து சமையல் குறிப்பு கொண்டீங்க, அப்படியே அந்த டப்பாவையும் நான் பயன்படுத்துறேன், அதே சமயம் 15 நாளைக்கு வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டா வீணாவே போகாது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் குடுக்கறீங்க.
6: அப்புறம் நம்ம நைட்டி எல்லாம் கிழிஞ்சு போனாக்கா அதை என்ன பண்ணுவோம், அதை வந்து கிழிச்சு நம்ம கீழே கீழே விரிச்சுக்கலாம், மேடை தொடக்கலாம், அடுப்பு எல்லாம் தொடச்சு அதெல்லாம் கிளீனா நல்லா போயிடும் மேம்.
5: சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதாவது வந்து எதையுமே கீழே போட மாட்டீங்க
6: அப்படிதானே? ஆமா மேம்.
5: சரி, ரொம்ப அருமையா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிம்மா.

0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்
0: தோழி. அப்படியே ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்களேன்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.

0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கண்ட்ரோல்மெண்ட் ராஜமால் பேசுறேன்.
0: ராஜமாலம்மா சொல்லுங்கம்மா, மாற்றம் தரும் மறுசுழற்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நலமா, நானும் நலம்.
0: சரி சொல்லுங்க, நம்ம நலமா இருக்கிறதுக்காக நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க.
1: சொல்றேன், நான் அதே மஞ்சள் இருக்குல்ல, பொங்கல் வைக்கிற மஞ்சள்.
0: ஆமா,
1: மஞ்சள் இலைய வெட்டிட்டு அந்த மஞ்சளை திரும்பி ஊனி வச்சா மஞ்சள் கிழங்கு வரும்.
0: சரி வச்சிடலாம். அடுத்து புதினாவையும் இதே மாதிரி பண்ணிடுவீங்க?
1: புதினா வச்சுங்க. கரும்பு அதே மாதிரி கனுவோட வச்சு உள்ள நட்டு வச்சா கரும்பு வந்துடும். வேறு கொத்தமல்லி தலைய வேறு அப்படியே மேல தலைய அரைச்சிட்டு வேரோட நட்டு வச்சா அது வந்துடும்.
0: சரிங்கம்மா. அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா, இந்த குப்பையை வந்து நம்ம காசாக்கிட்டோம்னா அடுத்து காசு கொடுத்து இந்த பொருட்களை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்றீங்க.
1: கொட்டங்கச்சி எல்லாம் உடைச்சு போட்டு நெருப்பு உண்டாக்கி சாம்பிராணி போடலாம்.
0: சூப்பர் சூப்பர்மா.
1: பத்த வச்சு என்ன அதை தூக்கி போட வேண்டியது?
0: ஒன்னா ரெண்டா, இந்த மாதிரி 100,000 இருக்கு. நான்
1: சொல்லிக்கிட்டே போலாம் எனக்கு தெரிஞ்சு.
0: இருந்தாலும் இந்த டைம்ல வந்து இவ்வளவு அனுபவங்களை வந்து நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நிறைய இருக்கு சொல்ல ஆக டைம் இல்ல.
0: ஆமாமா,
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி மா இணைப்புல வந்ததுக்கு.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன். திருச்சி சாரதாஸ்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்க. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
9: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
10: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
8: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
11: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
12: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
13: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
14: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
13: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
15: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
16: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மாற்றம் தரும் மறுசுழற்சி பத்தி தோழிகள் அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதனால் மாறுவோம், மாற்றுவோம். மறுசுழற்சியின் மூலம் சுற்று

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும் எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார்.

0: கிஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் பேருந்து

0: தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இல் இனி
1: 1, 2, 3
0: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1, நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி கோலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் ஜயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்கவுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த கேரள மாநிலத்திற்கான காங்கிரஸ் பார்வையாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான தீபாதாஸ் முன்சி இதனை அறிவித்தார். திரு வி டி சதீஷன் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாயும் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளன. பறவைகளின் சுவர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட உருவங்கள் ரோஜா மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் இருசக்கர மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து இப்பேரணியில் பங்கேற்றனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: வசந்தன் கோவின் மதுர கீதம்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: எஃப்எம் ரெயின்போவில் காவிய கவிதைகளின் கானமழையாக மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் செம்மன் சாலை

0: எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: எஃப்எம் ரெயின்போவில் காவிய கவிதைகளின் கானமழையாக மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்த்தனன் மற்றும் அவரது நண்பர்கள்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஒரு மணி 8:25 கடந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் FM பிரெயின் போல மதுரை கீதம் நிகழ்ச்சியாக. அடுத்த பாடல் இதோ தரிசன படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி குரல்களில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி முசிறி மேட்டுப்பாளையம், தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா, சதீஷ், அதிரன், அதியமான், சாந்தி, கலிங்காயி, செந்தில், வினோத், இதோ அவர்களின் விருப்ப பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: வெறும்
2: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும்.

0: திருவள்ளூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பணம் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர், குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மந்தார குடும்பம், மண்டோதரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் மதுர கீதம்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பல் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் எஸ்என்எக்கோரை

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: மதுரகீதம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நவரத்னம் படத்திலிருந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பி சுசிலா பாடியது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தெற்கு சாலக்காடு சங்கர், பிரசாந்த், மன்னச்சநல்லூர் அமல்ராஜ், கணேசன்.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
9: சரி சரி சரி சரி
10: சரி சரி சரி சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: சரி சரி.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

அடுத்த பாடல் பச்சை விளக்கு படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முத்தரசுநல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா பிரபு நிஷாந்தி ஷைனி சரண் வில்லிவாக்கம் குபேந்திரன் வாகையூர் ராமசாமி வாரியங்காவல் கதிரவன்.

0: ரெயின்போ பன்மொழி 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் மதுரை கீதம்.
1: ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
0: மதுரகிதம் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இமயம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: திருச்சி சாரதாஸ்.
10: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
14: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
15: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
14: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
15: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
14: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது பொன் மாலை. 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு உணவே மருந்தில் இன்று திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க கேட்டு ரசிக்கலாம். ஏழு மணிக்கு ஓடி விளையாடு, உயரம் தாண்டுதல் வீரர் ஜிஜி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7 நொடிகளில் மாநில செய்திகள் அரங்கேற கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்புப் படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புப் படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது

0: குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, உங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்துருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்திருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சிட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்து மனம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில்

நேற்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் இரண்டாவது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐந்தாவது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Athletics are Rajwanti Reddy and Chirag Shetty enter quarterfinals of Thailand Open. With that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது இறால் வளர்ப்பில் விப்ரியோசிஸ் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து தாது உப்பு கலவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள். முதல்ல இறால் பண்ணையில விப்ரியோசிஸ் நோய் தாக்கம் எப்படி ஏற்படுது, அதை தடுக்க பண்ணையாளர்கள் என்னென்ன வழிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கணும் சொல்றாங்க நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள்.
2: நாங்கள் தினமும் இறால் பண்ணைகளோட நேரடியாக தொடர்பில் இருந்து நோய்கள் இழப்புகள் மற்றும் அதுக்கான தீர்வுகள் பற்றி வேலை செஞ்சு விட்டு வரோம். அந்த அனுபவத்திலிருந்து இன்று நான் உங்களோட பேச வர விஷயம் என்னன்னா இறால் பண்ணைகளில் விப்ரியோசிஸ். அதாவது விப்ரியோசிஸ் என்றால் இது விப்ரியோ என்னும் கிருமியால் வரும் ஒரு முக்கியமான நோய். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கிருமி வெளியிலிருந்து வந்து தாக்குறது இல்ல, இது குள நீர் மண்ணு உணவு இறால் குடல்ல எல்லாத்துலயும் இயற்கையாகவே இருக்கும். பொதுவாக ஹார்வே பாராஹிமுலட்டிகஸ் அல்ஜினோலைட்டிகஸ் மாதிரி வகைகள் தான் இதை அதிகமான பிரச்சனை கொடுக்கும். சாதாரண சூழலில் இறால் நல்ல ஆரோக்கியமாக இருந்தா இந்த கிருமியோட சமநிலையா இருக்கும். ஆனா குள நிலை கெட்டிச்சா இந்த சமநிலை உடந்து அந்த கிருமி அதிகமாக வளர்ந்து நோயா மாறும். அதனால இதை ஒரு தொற்று நோய் என்று சொல்றதை விட தவறான மேலாண்மை காரணமாக வரும் நோயின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நோய் ஏன் வருதுன்னா முக்கிய காரணம் இறால்களுக்கு வரும் மன அழுத்தம் தான். நீரில் அமோனியா நைட்ரேட் அதிகமா இருப்பது இல்லைன்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது பிஹெச் திடீர்னு மாறுறது அதிகமாக உணவு போடுவது குள அடியில குப்பை தேங்குவது மழைக்கு பிறகு உப்பு அளவு மாறுவது தரமில்லாத விதை பயன்படுத்துவது இதெல்லாம் தான் நீண்ட நாட்கள் இருந்துச்சுன்னா இறாலின் எதிர்ப்பு சக்தி குறையும். அப்பதான் இந்த விப்ரியோ கிருமி அதிகமா வளர்ந்து தாக்கும். அறிகுறிகளை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்கணும். அப்போ உடம்பு வால் சிவப்பாக மாறுதல் கால்கள் இது போக ஆண்டனாக்கள் சிவப்பு ஓட்டில் கருப்பு புள்ளிகள் ஓடு தளர்ச்சி மாதிரி வெளிப்புற அறிகுறிகள் இதெல்லாமே இருக்கும். நடத்தையில பாத்தீங்க அப்படின்னா உணவு சாப்பிட மாட்டாங்க மெதுவாக நகரும் குள ஓரங்கள்ல அல்லது மேல கூடும் உட்புறமா பார்த்தா குடல் காலியா இருக்கும் கல்லீரல் நிரல் மாறி சுருங்கி இருக்கும் உடல் மென்மையாக இருக்கும். இது போக குள அளவுல பார்த்தீங்கன்னா உணவு எடுத்து கொள்ளாம திடீர்னு குறையும் வளர்ச்சி ஒத்தாம இருக்கும் தினசரி இறப்பு வந்து மெதுமெதுவா அதிகரிக்கும். ஒரு நாளுக்கு 10 முதல் 20 இறால் இறந்தால் கூட அதை சாதாரணமா எடுத்துக்காம நம்ம கவனிக்கணும். இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசான நீர் இல்லனா கெட்ட அல்லது சரியாக சேமிக்காத உணவு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இறால் ஒரு குளத்திலிருந்து மற்ற குளத்துக்கு பயன்படுத்தும் போது வலைகள் கருவிகள் அப்புறம் பறவைகள் நண்டுகள் மூலமா பரவுது. அதனால குள பாதுகாப்பு நடைமுறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கட்டுப்படுத்தணும்னா தடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்ப குளங்களை நல்லா உலர்த்தி சுத்தம் செய்யணும் கருப்பு மண் பழைய குப்பையெல்லாம் அகற்றணும் மண் நிலைமைக்கு ஏற்ப சுண்ணாம்பு போடணும் சரியான கிருமி நாசனம் செய்யணும் நீர் பராமரிப்புல ஆக்சிஜன் 5க்கு மேல கண்டிப்பா இருக்கணும் அதாவது 4 to 8 வரைக்கும் இருக்கலாம் பிஹெச் வந்து 7 to 8.5 வரைக்கும் அந்த நிலையில இருக்கணும் அமோனியா நைட்ரேட் குறைவா இருக்கணும் உணவு அளவோடு போடணும் தட்டை சரிபார்த்து வைத்து பார்த்து போடணும் நல்ல நுண்ணுயிர் கலவைகளை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் இது ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் விதை தேர்வில் பரிசோதனை செய்யப்பட்ட நல்ல தரமான விதையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் குளத்துக்கு மெதுவாக பழக்கி விட்டா ரொம்ப நல்லது. இப்ப நோய் வந்தா என்ன செய்யணும்னா உணவை முழுக்க நிறுத்தக்கூடாது முதல்ல 30% to 50% வரைக்கும் முதல்ல குறைக்கணும் காற்றோட்டத்தை அதிகப்படுத்தணும் உடனே நீர் பரிசோதனை செய்து சரி செய்யணும் அடிப்பகுதியில இருக்க குப்பைகளை கண்டிப்பா அகற்றணும் நுண்ணுயிர் கலவை கனிமங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்களை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பரிசோதனை இல்லாம

0: எந்த மருந்தையும் பயன்படுத்தக்கூடாது. பல நேரங்களில் விவசாயிகள் சில தவறுகள் செய்கிறாங்க. இந்த ஆய்வகம் உறுதி இல்லாமல் மருந்து போடுறது, நோய் இருந்தாலும் அதிக உணவு போடுறது, பல ரசாயனங்களை ஒன்றாக கலந்து போடுறது, தினசரி பதவி வைத்துக் கொள்ளாதது, அது போக இவையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இழப்பை அதிகரிக்க தான் செய்யும். அதனால தினசரி பதிவுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஆரம்ப காலத்திலே நோயை கண்டுபிடிக்க ஆய்வக பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் தலைநகர் ஆய்வகத்தில் நீர் மற்றும் இறால் விப்ரியோ அளவை குறைந்த கட்டணத்தில் நாங்கள் பரிசோதனை செஞ்சு வரோம். மற்ற நோய் உறுதிப்படுத்த பரிசோதனைகளும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். மாதிரி சேர்க்கைகளை சேகரிக்க வாகனம் வசதியும் இருக்குது. நாங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புறது என்ன, முதல் நாள் முதல் அறுவடை முதல் வாரம் ஒரு முறை மாதிரி கொடுத்து பரிசோதனை செஞ்சு பாருங்க. அப்போதான் குளத்தில் விப்ரியோ அளவு எப்போது அதிகரிக்குது எப்போது குறைகிறது அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லணும், அதாவது ஆர்எம்எஸ். ஆர்எம்எஸ் நான் என்ன அப்படின்னா ரன்னிங் மோட்டார் முதல் சில நாட்கள் பெருசா எதுவும் தெரியாது, ஆனா சில நாட்கள் மெதுவா இறப்பு வந்து அதிகரித்து பெரிய இழப்பாக மாறும். இப்ப ஆர்எம்எஸ்க்கு ஒரே ஒரு காரணம் இல்ல, இது பல காரணங்களாக சேர்ந்து வரும் பிரச்சனை. நீர் தரம் கெடுதல், உள அடிப்படையில் அதிகம் குப்பை வந்து ஸ்லட்ஜ்னு சொல்லுவோம்ல அது சேர்றது, ஆக்சிஜன் குறையிறது, அதிக உணவு, திடீர் உப்பு அளவு மாற்றம், இது எல்லாமே நீண்ட நாள் அழுத்தங்களாலும் இது எல்லாம் சேர்ந்துதான் வருது. இங்கதான் நாங்க முக்கியமான குழப்பம் நடக்குது. ஆர்எம்எஸ் பலர் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா விப்ரியோசிஸ் அப்படின்னு நினைச்சு சிகிச்சை செய்யறாங்க. ஆனா ஆர்எம்எஸ்ங்கிறது விப்ரியோசிஸ் மட்டும் இல்ல, இதுல வந்து லாக்டோகோகோசிஸ் அப்படிங்கிற இன்னொரு வகையான ஒரு கிருமியோட தொற்றும் இருக்கு. இப்ப நம்ம பகுதியில நடந்த ஆய்வின் முடிவுல உப்பு அளவு 8.50 மேல இருந்தா பச்சை வகை விப்ரியோ இருக்குல்ல, பாராஹிமுலட்டிகஸ் நம்ம சொல்லுவோம், அது வந்து அதிகமாக இருக்குது. உப்பு அளவு குறைவாக இருக்கிற மாதிரிகளை பார்க்கும்போது லாக்டோகோகோசிஸ்ங்கிறது அதிகமாக காரணிகள் வந்து வெளிப்படுது. இப்போ ஆரம்ப அறிகுறிகளாக தினசரி 5-10 தான் ஆரம்பிச்சு, பிறகு 20-30 மெதுமெதுவா இறப்பு வந்து அதிகரிக்குது. இது போக உடம்பு எடுத்துக்கொள்ளாமல் குறையும், இறால் மெதுவாக நடக்கும். இப்போ லாக்டோகோகோசிஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா இது விப்ரியோ மாதிரி இல்லாத வேறு ஒரு கிருமி தான். பொதுவாக குறைந்த உப்பு அளவில் அதிகமாக இருக்கும். அறிகுறிகள் வந்து விப்ரியோ மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இது ஆர்எம்எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அதனால ஆர்எம்எஸ் வந்துன்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீர் மற்றும் இறால் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு கொடுக்கணும். அதோட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும். உடனடி மேலாண்மை உணவை வந்து ஒரு 30-40% குறைச்சு காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி குள அடியில் இருக்கும் குப்பைகளை அகற்றி ஒரே மருந்துன்னு ஒரு நுண்ணுயிர் கழிவுகளை பயன்படுத்தி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே மருந்து எல்லா ஆர்எம்எஸ்க்கும் வேலை செய்யாது, காரணம் தெரிஞ்சாதான் நம்ம சரியான தீர்வு கிடைக்கும். ஸோ முடிவில் வந்து ஒரு முக்கிய நினைவூட்டல் என்னன்னா ஆர்எம்எஸ் என்பது ஒரு தனி நோய்ங்கிறது இல்லை, இது குளத்தில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்லும் ஒரு எச்சரிக்கையான சிக்னல் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதனால குளத்தை சரியா பராமரிக்கணும், நீர் தரத்தை அடிக்கடி கவனிக்கணும், வாரம் ஒரு முறை பரிசோதனை செய்யணும். அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆரம்ப காலத்திலேயே கட்டுப்படுத்த முடியும். இப்போ விப்ரியோசிஸ்ங்கிறது பயப்பட வேண்டிய நோய் இல்ல, நம்ம குளத்தை சரியா பராமரிச்சா, நீர் தரத்தை கவனிச்சா, உணவை கட்டுப்பாடோட போட்டா, நுண்ணுயிர் கழிவுகளை பயன்படுத்தினா, வாரம் ஒரு முறை பரிசோதனை செஞ்சா நிச்சயமா இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். நோய் வந்த பிறகு செலவு செய்யறதை விட வராதபடி தடுப்பதுதான் சிறந்த முதலீடு. மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தானா என்ன தொடர்பு கொள்ளலாம், 8610375089.
1: மன அழுத்தம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனால மற்ற உயிர்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த இறால்கள். இறால்களுக்கு வழங்கக்கூடிய உணவு, இறால் குளங்கள்ல குப்பையை தேங்க விடுறது, தரமில்லாத விதைகளை பயன்படுத்துறது, இது போன்ற பல காரணங்களால விப்ரியோ அப்படிங்கிற ஒரு கிருமியால இந்த விப்ரியோசிஸ் நோய் இறால்களுக்கு ஏற்படுதான். ஆகவே இறால் பண்ணைய சரியா பராமரிச்சு அதிக வருமானம் பெற்று பயனடைய பல தகவல்களை சொன்னாங்க நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்டே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள். இவரின் அலைபேசி எண் 86-10-37-57. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாடுகளுக்கு தாது உப்பு கலவை கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் KM

0: கால்நடைகளோட உடம்புல பார்த்தோம்னா 3% தகுதிப்புறால தான் ஆயிருக்கு. ஆச்சரியமா இருக்கா? அதாவது ஒரு கறவை மாடை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த மாட்டோட உடம்புல சுமார் 3% தாதுக்கள் தான் இருக்கு. அந்த தாதுக்கள் மாட்டோட உடலுக்கு நிரந்தரமா தேவைப்படுற அடிப்படை பொருள்னு சொல்லலாம். அதாவது மாட்டோட உடல் எரிச்சோம்னா சாம்பலா மிச்சம் இருப்பவ இந்த தாதுக்கள் தான். தாதுக்கள் எல்லாமே மிகச்சிறிய அளவுல மாட்டுக்கு தேவைப்பட்டாலும் பல சமயம் இந்த தாதுக்கள் போதுமான அளவுல தீவனமாக கிடைக்கிறதில்ல. அதனால தாதுப்பு குறைபாடு ஏற்படும் போது கால்நடைகளோட உடல்ல நடக்கிற பல இயக்கங்கள் பாதிப்படைஞ்சு பால் உற்பத்தி இனப்பெருக்கம் வளர்ச்சி பாதிக்கப்படுது. நாம தினமும் சரியான அளவில் மாடுகளுக்கு தாதுப்பு கலவை கொடுத்தோம் பால் உற்பத்தி அதிகரிக்கும், சினை சரியாக பிடிக்கும், நோய்கள் குறையும், கன்றுக்கள் ஆரோக்கியமாக வளரும், மாடுகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால தீவனத்தில் தாதுப்பு கலவை அவசியம் கொடுக்கணும். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ரெண்டுமே மாட்டோட உள்ள இருக்கிற எலும்பு பல் தசை நரம்பு அது மட்டும் இல்லாமல் பால் உற்பத்திக்கும் அடிப்படையான தாதுக்கள்னு சொல்லலாம். இந்த கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் கொடுக்கணும். அதாவது பாஸ்பரஸ் 1 பங்கு இருந்தால் கால்சியம் 2 பங்கு இருக்கணும். இந்த சமநிலை மாறும்போது பிரச்சனையும் ஆரம்பமாகுது. மாட்டோட எலும்பும் பல்லும் கால்சியம் மட்டும் இருந்தால் உருவாகாது, பாஸ்பரஸ் மட்டும் இருந்தாலும் உருவாகாது. ரெண்டும் சேர்ந்துதான் கால்சியம் பாஸ்பேட் ஆகி எலும்பாக மாறுது. மேலும் கால்சியம் உடலில் உறிஞ்சப்பட பாஸ்பரஸ் தேவை. இரண்டும் சம்பாக இருந்தால் தான் வைட்டமின் டி ஹார்மோன்கள் சரியாக வேலை செய்யும். கால்சியம் ரொம்ப குறைஞ்சு பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் பால் காய்ச்சல், கால் நடுக்கம், எல முடியாமல் படுத்து கிடக்கும் நிலை, பால் உற்பத்தி திடீரென குறைவு, கர்ப்பப்பை சுருங்காமை, பிளசண்டா வெளியே வராமை, குறிப்பாக கறவை தொடங்கும் நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக காணப்படும். பாஸ்பரஸ் ரொம்ப குறைஞ்சு கால்சியம் ரொம்ப அதிகமாக இருந்தால் பசியின்மை, எலும்பு மரம் துணி தின்னும் பழக்கம் ஏற்படும். இதையே பைக்க நோய் என்று சொல்கிறோம். மாடு மெலிஞ்சு போகும், சினை பிடிக்கிறது தாமதமாகும், பால் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வந்து உடலோட ஆற்றல் தாதுன்னு சொல்லலாம். அது குறைஞ்சா மாடு சோர்வாக இருக்கும். ரெண்டும் சமம் இல்லாமல் நீண்ட காலம் இருந்தால் எலும்பு பலவீனம் ஏற்பட்டு கால்வலி, கன்றுகள் பலமின்றி பெருக்கத்தல், இனப்பெருக்க கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். கறவை மாடுகளை ஏன் இந்த சமச்சீர் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா ஒரு கறவை மாட்டிலிருந்து தினமும் 20-35 கிராம் வரை கால்சியம் பால் மூலமாக வெளியே போகுது. அதனால சிறிய சமநிலை இழப்பே பெரிய நோயாக மாறும். எலும்பிலிருந்து கால்சியம் எடுக்கப்பட்டு மாடு இன்னும் பலவீனமாகும். அதனால கால்சியம் மட்டும் தனியாக அதிகம் கொடுக்கக்கூடாது, பாஸ்பரஸ் மட்டும் தனியாக கொடுக்கக்கூடாது. சரியான கால்சியம் பாஸ்பரஸ் விகிதம் கொண்ட தாதுப்பு கலவையை தினமும் கொடுக்க வேண்டும். முக்கியமாக முன்கறவை காலத்திலும் பின்கறவை காலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கறவை மாடுகளுக்கு தீவனத்தில் தாதுப்புக்கள் கொடுப்பதல்ல, கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்டு சாதுப்புக்கள் மாட்டின் ரத்தம் வழியாக தொடர்ந்து மடிசுரப்பிக்கு போகுது. இதனால பால் உருவாக்கும் செயல் சீராக நடைபெறுது. மேலும் துத்தநாகம் தாமிரம் அயோடின் போன்ற நுண்ணூட்டு தாதுப்புக்கள் மாட்டோட உடல்ல நொதிகள் அதாவது என்ஜைம்ஸ் மற்றும் ஹார்மோன்கள் சரியாக வேலை செய்ய உதவுது. இதனால உடலோட செயல்பாடு நன்றாக நடைபெற்று பால் உற்பத்தி மேம்படுது. தாதுப்புக்கள் சரியான அளவில் கிடைக்கும் போது மாட்டோட வயிற்றில் உள்ள ரூமன் நுண்ணுயிர்கள் நன்றாக செயல்படுது. இதனால புல் வைக்கோல் போன்ற நார்ச்சத்து தீவனங்கள் நன்றாக செரிமானமாகி பால் கொழுப்பு அதிகமாக உருவாக உதவும். அசிட்டேட் அதிகம் உற்பத்தியாகி பாலின் கொழுப்பு சதவீதம் உயர்து. ஒரு கறவை பசுக்கு தினசரி 100 கிராம் தாதுப்பு கலவை கொடுத்தோம்னா 10% வரை அதிகமாக பாலை பெறலாம். கறவை மடலை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் ஹார்மோன்களின் கட்டுப்பாட்டில் நடைபெற ஒரு செயல். இந்த ஹார்மோன்கள் சரியாக உருவாகவும் சரியாக செயல்படவும் தாமிரம் துத்தநாகம் செலினியம் மற்றும் அயோடின் போன்ற தாதுப்புக்கள் அவசியம். தாதுப்புக்கள் மருந்து கிடையாதுங்க, அவை உடலில் நொதிகளையும் ஹார்மோன்களையும் இயக்கும் அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் தாங்க. அதனால நாம தாதுப்பு கலவை கொடுக்கும்போது ஹார்மோன் சமநிலை காக்கப்படுது, சினை அறிகுறிகள் தெளிவாக வெளிப்படுது, கருத்தரிப்பு விகிதம் அதிகமாகுது, ரிப்பீட் பிரீடிங் குறையுது. மேலும் கருப்பையில் கன்று பாதுகாப்பாக வளர்ந்து ஆரோக்கியமான கன்று பிறக்க உதவுது. லாபகரமான கரைமுறை வளர்ப்பில் பழும் ஒரு கன்று ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளி 14 மாதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தாதுப்பு கலவையை 365 நாளும் மாடுகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கண்டிப்பாக நாம வருடம் ஒரு கன்று எடுக்க முடியும்.
1: வரட்டு மாட வருத்தப்பட
2: இதுவரை தாதுப்பு கலவை கொடுக்கறதுனால மாடுகளுக்கும் மாடு வளர்ப்போருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து சொன்னார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் KM சக்திவேல் அவர்கள்.

இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் வேல்முருகன் குழுவினர் பறையிசை வாசிக்க கேட்கலாம்.

பறை என்பது இசை கருவி மட்டுமல்ல, பழந்தமிழரின் அறிவிப்பு கருவியாகும். தமிழரின் அடையாளமாக நெடுங்காலமாகவே பறை பயன்படுத்தப்படுகிறது. பறையடிக்கும் போது உண்டாகும் அதிர்வுகள் மகிழ்ச்சி, துன்பம், போர், அறிவிப்பு என பல செய்திகளை உணர்வலைகளாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவை.

அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் முருகனை போற்றும் போது பறைகளை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இது தெய்வீக அருளையும் உற்சாகத்தையும் பக்தியையும் உணர்த்துவதாக நம்பப்படுகிறது.

நம் முன்னோர் போருக்கு அழைப்பு விடுக்க, செய்திகளை மக்களிடம் அறிவிக்க திருவிழா காலங்களிலும் வேளாண் பணிகளிலும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளிலும் காடுகளில் விலங்குகளை விரட்டவும் இயற்கை வழிபாட்டிலும் பெருகி வரும் புனலை அடைக்கவும் போருக்கு வருவதற்கு வீரர்களை அழைக்கவும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அபாய காலங்களில் மக்களை இடம்பெயரச் செய்யவும் பறையை பயன்படுத்தினர்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் வேல்முருகன் குழுவினர் வழங்கிய பறை இசையை கேட்டீர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு விஜய் பிறப்பித்துள்ளார். இதன்படி 58%லிருந்து 60% அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. 16,00,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இதனால் பயனடைவர். கடந்த ஜனவரி மாதம் முதல் முன் தேதியிட்டு இந்த ஊதியம் உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என பாராட்டினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த கேரள மாநிலத்திற்கான காங்கிரஸ் பார்வையாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான தீபாதாஸ் முன்ஷி இதனை தெரிவித்துள்ளார். திரு வி டி சதீஷன் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத் தலைவர் நியமிப்பது குறித்து கேட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளது. சேலம் மாநகர காவல்துறை சார்பில் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையை காவல் ஆணையாளர் திரு அனில்குமார் கிரி தொடங்கி வைத்தார். இதில் காவல்துறை உதவி ஆணையர் கண்காணிப்பில் காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், பெண் தலைமை காவலர்கள் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவினர் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது காதுகளுக்கு தேன் சுவைக்க, கருத்துக்கு மெருகூட்ட அழகான பாடல்கள், ஆச்சரியமான தகவல்கள், அப்புறம் நீங்க ஆவலோடு பகிர்ந்த விமர்சனங்கள்னு அனைத்தையும் அள்ளித்தர வருகிறது உங்கள் அன்பின் இசை தூரல்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னா, இறால் இருக்குதுல்ல, இறால் அதுக்கு இதயம் அதோட தலையில இருக்குமா? யோசிச்சு பாருங்க, தலைவலி வந்தா அதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குல்ல. இதோட தொடர்ந்து நாம நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல்களை படிக்க போறோம். நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை மலர் இதயராகம் மங்கையர் உலகம் மதுர கீதம் நிகழ்ச்சி சூப்பர். அந்த நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் சிறப்பு. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி சாரதாஸ்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நேர்களோட மின்னஞ்சலை நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மின்னஞ்சலும் நேற்றைய நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கு. இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசியிருந்த முனைவர் பூபாலன் அவர்கள் மனதின் மனிதனோட மனம் பற்றி விளக்கம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதை நல்ல வழியில செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்புல அதுவா இதுவா நிகழ்ச்சியில நண்பர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பது சரியா தவறா என்ற விவாதம் விறுவிறுப்பா இருந்துச்சு. தீர்ப்பும் சரி, தீர்ப்புக்கு கூறிய விளக்கமும் சரி, அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் செல்வமணி அவர்களுக்கு பாராட்டுக்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய திருவாரூர் வளங்கைமான் சா சுந்தரமூர்த்தி உயிர்ம வேளாண்மை பற்றி தன்னுடைய அனுபவங்களை சிறப்பா சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விதம் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நாளுக்காகவே இன்னொரு மின்னஞ்சலும் வந்திருக்கு. கீழக்கொண்டையும் பேட்டை திருவானைக்கோயில் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க அனுப்பியிருக்காங்க. இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து நிறைமதி நேற்றைய நாளுக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் தன் இதமான குரலில் வழங்கிய கவிதைகள் அனைத்தும் அருமை, பாடல்களும் சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப அழகாவே பாராட்டியிருக்காங்க.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய
8: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல், நல்ல பாட்டு, சுவாரஸ்யமான தகவல், இது எல்லாத்தையும் விட உங்களுடைய நேர்மையான விமர்சனங்கள்னு மூன்றுமே சங்கமிக்கும் ஒரு முழு இசை சங்கமாக இசை தூறல் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில சுட சுட மின்னஞ்சல் அனுப்பி இருக்காங்க. யாரு அப்படின்னா, ஆந்தரகம் நிகழ்ச்சிக்காக இடம்பெற்ற பக்தி பாடல்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரவகை தாவிர பயிர்கள் பற்றி ரொம்ப சிறப்பு அப்படின்னு ரொம்பவே அழகாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இவங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னா, வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர் வீதி தருண் சமிதா தான் அனுப்பிச்சிருக்காங்க. 87வது ஆண்டு பிறந்தநாள் விழா காணும் ஆகாஷ்வாணி வானொலிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் உன்னதமான நாளாக அமைய மக்களுக்காக, மக்களால், நேயர்களால், நேயர்களுக்காக ஒவ்வொரு நாளும் வளமாக நிகழ்ச்சிகளை தரும் வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். மதியம் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்கள், மதுர கீதம் கேட்டோம். பாடல்கள் அனைத்தும் எங்கள் மனதை இன்பமாக்கியது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் மின்னஞ்சல்களை கேட்டோம். அடுத்து நாம ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, நத்தை வந்து 3 வருஷம் தூங்குமா? ஆமா நேர்களே, வெயில் அதிகமா இருந்தாலோ இல்ல சாப்பாடு கிடைக்கலனாலோ அது பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் 3 வருஷம் கழிச்சு என்ன எழுப்புங்கப்பா அப்படின்னு தூங்கிருமா. ஆனா நான் ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குனதுக்கு சற்று உறங்கி விட்டேனோ, அதுக்கு போய் கோபித்துக் கொள்கிறார் என்னுடைய அம்மா.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

கேட்டிருக்கீங்க திருச்சி ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்றைக்கு நாம மின்னஞ்சல்களால படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த மின்னஞ்சல் யாரு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மியை அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒளிபரப்பான இதயராகம் நிகழ்ச்சியில 8:30 வந்த ஆலய உலா என்ற தலைப்புல திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோயில் தேர் திருவிழாவின் நேர்முக வர்ணனை நீரில் பார்த்த உணர்வை தந்தது. நேர்முக வர்ணனை செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் மற்றும் சாந்தி சரவணகுமார் மேடம் நிகழ்ச்சியை அமைத்த ஆர் வி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தொடர்ந்து ஒரு பெரிய கடிதம் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க மின்னஞ்சலை. காலை 9 ஒளிபரப்பான வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இருதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி ஐயா அவர்கள் இதயத்தை காக்க நல்ல பல தகவல்களை கூறியது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான அழுத்தமும் தவிர்த்து அமைதியாக இருந்து வாழ்வை ரசிப்போம், இதயத்தை காக்க என்ற நிகழ்ச்சியை முடித்த சித்ரா திருவாளர் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இன்னும் நிறைய தகவல் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நன்றி, அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை 9 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நண்பர்களிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா அப்படின்னு நடந்த விவாதத்துல நண்பர்களிடம் எதிர்பார்ப்பது சரியே அப்படின்னு நிகழ்ச்சியை முடித்த அறிவிப்பாளர் செல்வா மோகன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 2:30 ஒளிபரப்பான வீட்டு தோட்டம் என்ற தலைப்புல திருவானைக்கோயில் கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் மேடம் அவர்கள் வீட்டு தோட்டத்தை பற்றியும் அதன் மருத்துவ பயன்களையும் வானொலியின் அனுபவத்தையும் கூறியது சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த கே கோகிலா மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 3:00 வந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் நேயர்களின் வண்ணமடல்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய கலையரசு மேடம் அவர்களுக்கு நன்றிகள். மாலை 5:00 வந்த பொன் மாலையில் இடைக்கால பாடல்கள் இனிய கனிகளை சுவைத்தது போல இருந்தது அப்படின்னு இருக்காங்க. 10:00 ஒளிபரப்பான ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் காலத்தை கடந்து நிற்கும் நேயர்களின் நேரலையில் அடிக்கடி கேட்காத பாடல்கள் இனிமையோ இனிமை, இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சுரேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி, திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு தஞ்சாவூர் லட்சுமி அவர்கள் அழகான மின்னஞ்சல நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க.

தாரி தத்தாம் தன தத்தாம் தோணு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தான் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே நான் தும்தா.

0: செஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: கேட்டிருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல்களை பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் சபினா மேடம் வீட்டில் மறுசுழற்சி பற்றி தோழிகளிடம் கேட்டிருந்தார். எங்க வீட்டுக்கு வந்த உறவினரை வழி அனுப்பிச்சு விட்டு பேச நினைத்தேன், அதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. தோழிகள் சொல்லிய சிலவற்றை எங்க வீட்டுல நானும் செய்யறேன். காய்கறி கழிவுகள் அரிசிகளையும் தண்ணீர் எப்போதுமே எனது தோட்டத்துல செடிகள் உள்ள தொட்டிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில வரும் செய்தித்தாளுக்கு இடையில் வரும் அந்த ஒன் சைடு விளம்பர நோட்டீஸ் பேப்பர்களை எடுத்து வச்சிருப்பேன். மறுபக்கம் வெற்றிடமா இருக்கும். அப்பெல்லாம் பலசரக்கு காய்கறிகள் லிஸ்ட் எல்லாம் எழுத வச்சிருப்பேன். இப்போ நமது வண்ண கோலங்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம அறிவிப்பாளர் பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விளம்பர பேப்பரை தான் எடுத்து வச்சிருப்பேன். நிகழ்ச்சி டாபிக் அருமை மேடம், பாராட்டுக்கள் சபினா மீரா மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் இருபட பாடல்கள் இனிமை. அநேக பாடல்கள் நான் கல்லூரி பள்ளி காலங்களில் இருந்தபோது வந்த பாடல்கள் படங்கள் இதெல்லாமே கேட்கும்போது ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே அழகாக மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் யாரு அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கத்தில்

இருந்து சுந்தர்ராஜனும் ரங்கன் அவர்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பகுதியில் சித்திரை தேர் திருவிழாவின் சிறப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சித்திரை திருவிழா அரங்கன் மகிமை ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் கூடும் கூட்டத்துடன் அதன் சிறப்புகள் 10 கோபுரங்கள் மின்விளக்கு மூலம் விரைவில் ஜொலிக்க இருப்பதையும் மற்றும் ஸ்ரீரங்கம் திருவிழா மகிமைகளை ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் அமைப்பில் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் மற்றும் சாந்தி சரவணகுமார் அவர்களின் விளக்க உரை பக்தி பரவசம் ஊட்டியது மட்டுமின்றி நேரில் அரங்கனை கண்டு வழிபட முடியாத அதன் சிறப்புகளை அறிய முடியாத பக்த கோடி மக்களுக்கு இது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நேர்களோட மின்னஞ்சல்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த மின்னஞ்சல் யாரு எங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கொள்ளிடம் காமராஜ் அவர்கள்ட்டேந்து இந்த மின்னஞ்சல் வந்திருக்குது. அன்பு நிலையத்தாருக்கு வணக்கம். அரங்கநாயகி தாயார் உடனுரையும் அரங்கநாத சுவாமியின்

பொற்பாதங்களை பணிந்து இம்மின்னஞ்சல்களை தீட்டுகிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள முப்பெரும் ஆலயங்களாகிய சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன், மலைக்கோட்டை தாயுமான சுவாமி, திருவரங்கம் அரங்கநாத சுவாமி ஆகிய ஆலயங்களில் நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழா குறித்த நம் அன்னை வானொலியின் நேரலை வர்ணனை சிறப்பு நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் சித்திரை தேர் திருவிழா அருள்மிகு மட்டுவார் குழலம்மை தாயார் உடனுறையும் தாயுமான சுவாமிகளின் ஆலய சித்திரை திருவிழா, அருள்மிகு அரங்கநாயகி தாயார் உடனுறையும் அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழான்னு எல்லா நேரலைகளையுமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நிகழ்ச்சியினுடைய வர்ணனைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகின்ற ஜூலை மாதத்திற்குள் அரங்கன் ஆலயத்தில் உள்ள அத்தனை கோபுரங்களுக்கும் நிறைவு பெறும் முகப்பு விளக்கொளி அலங்கார வேலைப்பாடு திட்டம். அரங்கன் ஆலயத்தின் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் அரங்கநாத சுவாமியின் திருமேனியை அலங்கரிக்கும் பச்சை கிளி அலங்காரம் குறித்த விளக்கம் என் போன்ற அரங்கனின் அடியார்களுக்கு பயனுள்ளதாகவும் அருட்பிரகாசமாகவும் இருந்தது அப்படின்னு ரொம்பவே சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. இம்மூன்று நேரலை நிகழ்ச்சியின் வர்ணனையை தொகுப்புகளை நன்முறையில் நெறிப்படுத்திய நம் அன்னை வானொலியின் பொறுப்பாளர் மாண்புமிகு ஆர்வி ஐயா அவர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் முப்பெரும் ஆலய சித்திரை தேர்விழாக்கள் ஒவ்வொன்றிற்கும் நம் அன்னை வானொலி விலை மதிப்பெற்ற வர்ணனை கிரீடத்தை சூடி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே அழகா மிகப்பெரிய மின்னஞ்சல நேயர்களுக்காக சொல்லி இருக்காங்க கொள்ளிடம் காமராஜ் அவர்கள்.

கேட்க இனிமையான பாடல்கள், தேடி தொகுத்த தகவல்கள், அனல் பறக்கும் நேயர்களின் விமர்சனங்கள்னு இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்காற்றுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 31%, ஏற்றுமதியில் 48.58% கொண்டுள்ள இவை அரசின் இணையதளங்கள் மூலம் முறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 7,90,00,000 மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் முறைசார் பொருளாதாரத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். இத்தொகுதி காலியானதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் இதற்கான இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். இதனிடையே தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி

வரவேற்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அரசின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த மதுபான கடை மற்றும் ஓசூர் பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த இரண்டு மதுபான கடைகள் மூடப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று துவக்கி வைத்தார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அவர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

இடைக்கால கீதங்கள் நம் இதயத்தோடு சங்கமிக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் பொன்மாலை. நேரம் 5:03. இனம் புரியா உணர்வுகள் இதயத்தில் துளிர்விட ஆர்ப்பாட்டமில்லா மனது அலைமோதுகிறது ஆசைகளால். எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் குரல்களில் கோழி கூப்புது படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: 5:10 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு. உன் நினைவினும் மஞ்சத்தில் தஞ்சம் புகுந்தது என் நெஞ்சம். நினைவில் மட்டுமல்ல கனவிலும் உன்னை தேடியே வாழ்கிறேன். பி ஜெயச்சந்திரன், பி சுஷிலா குரல்களில் மஞ்சள் நிலா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1. நெஞ்சத்தில் நெடுநாளாய் தேக்கி வைத்த ஆசைகளை வார்த்தைகளில் கோர்த்து பாடல் வழியே தூது அனுப்புகிறார்கள் இவர்கள். SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கிறது பாடல். சரணாலயம் படத்திலிருந்து

5:19 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தின்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கேஜி ஜெசுதாஸ் குரலில் 3 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது பாடல். மலர் தேடும் வண்டு போல் மனம் தேடுது உன்னை, மலரட்டும் நம் மனங்களில் ஆசை, வீசட்டும் நம் வாழ்வில் காதலெனும் பூங்காற்று.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: பூக்களின் கருவறையில் பிறந்தவள் இவள், இவளுக்காகவே பிறந்தவன் நான். கே எஸ் சித்ரா, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது பாடல் இதய தாமரை படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7 மணிக்கு ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் உயரம் தாண்டுதல் வீரர் ஜி ஜிஜி அவர்களுடன் ஒரு சந்திப்பு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. கேட்க மறவாதீர்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 7:25 உலக உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க அரியலூர் வீராக்கன் ப ஸ்வேதா அவர்கள். வேளாண் பெருமக்கள் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இடைக்கால கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 5:30. வான்மழையின் வருகைக்காக ஆடி வரும் வண்ணமயில் போல 100 கவிதைகள் சொல்லும் அவள் கடைக்கண் பார்வைக்காக நாடி வருகிறது என் மனம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நேர்களை, உங்கள் விருப்பமான இடைக்கால கீதங்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேளுங்க. 80 90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்க பங்கேற்கலாம். சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1 மற்றொரு எண் 240 102 1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய காயங்களையும் மரக்கடிக்கும் மழலையின் புன்னகை. கே ஜி ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து.

உன் கைவிரல்களால் கோர்த்து வாழ்நாள் முழுதும் நடக்க ஆசை. நாம் மாலை சூடும் தேதி நீ செல்வது எப்போது? கேதி ஜேசுதாஸ் கேஎஸ் சித்ரா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு உங்கள் விருப்பமான பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற படம், கூடவே உங்கள் பேர், ஊர் பேர் எல்லாத்தையும் தட்டச்சாகவோ அல்லது குரல் பதிவாகவோ 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிங்க. ஐந்து மணி 45 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திரு சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு. வெயில் கால மழை போல எதிர்பாராமல் என் வாழ்க்கையில் வந்தாய். மகிழ்வில் இரண்டர கலந்து விட்டது நம் இதயம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் நான் மகானல்ல படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: है तो टेलीलॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. கனவுகளை சுமந்திடும் இளமனதின் உணர்வுகளை பகிர்கிறது பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் செல்வி படத்திலிருந்து.

எண்ணிலடங்கா எண்ண அலைகள் மனதுக்குள் தோன்ற உயிரோடு உறவாடும் இரு மனங்கள் இறக்கை கட்டி பறக்கிறது. இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து.

0: இடைக்கால கீதங்கள் இதயம் வருடி சென்றது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில் திருச்சி வானொலி அலைவரிசைகள் நேயர்களை நீ கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். கடந்த டிசம்பரில் நடைபெற்ற 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பிற்கு பின் இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர் பிரதமரிடம் விளக்கினார். உக்ரைன், மேற்காசிய நிலைமை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமரும் அமைச்சரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் நாட்டு மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோளை தொடர்ந்து மத்திய வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் உரங்களை சமச்சீராக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதையும், சமையல் எண்ணெய்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் அவற்றை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு

குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலாளர் முனைவர் திரு எம் சாய்குமார் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி காத்திருப்போர் பட்டியலில் இருந்த காவல்துறை தலைமை இயக்குநர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த காவல்துறை தலைவர் திரு செந்தில் வேலன் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் கூடுதல் இயக்குநராகவும் ஊனமாஞ்சேரி காவல்துறை பயிற்சி அகாடமி தலைவராக திரு ராஜீவ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேனி அல்லிநகரம் நகராட்சி பகுதியில் நீர்வளத்துறை சார்பில் மீறு சமுத்திரம் கண்மாயில் 7,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் உள்ளிட்ட சில பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயாசென் பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுனால மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடிமின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் சொல்லியிருக்காங்க. 043-65-1077 கட்டணமில்லா தொலைபேசி எண், 1800-23-34-233. அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. 8110005558 இந்த எண்களை தொடர்பு கொண்டு கட்டுப்பாட்டு மையத்தை 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றி வருவதாகவும், பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம்னும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் வார வாரம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நமக்கு அறுசுவை மட்டும் போதாதுங்க, ஏழாவதா ஒரு சுவை இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நகைச்சுவை தாங்க. மன மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. உணவுல அறுசுவை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையில நகைச்சுவை உணர்வையும் சேர்த்துக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
2: வல்லாரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரெயின் டானிக்ங்க. ஜென்ரலாவே இன்றைய காலகட்டத்துல ஞாபக சக்தி வந்து ரொம்ப குறைவா, ஒரு சிலருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும், அவங்க எல்லாமே நீங்க இந்த வல்லாரை வந்து பயன்படுத்த முடியும். வல்லாரை வந்து கீரையா வாங்கிட்டு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நீங்க உணவுல எடுத்துட்டா நல்லாவே உங்களுக்கு உதவி பண்ணும். இது ஒரு பிரெயின் டானிக். ஜென்ரலா வல்லாரை வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்ல, கவன சிதறல் யாருக்கெல்லாம் ரொம்ப இருக்கோ, யாருக்கெல்லாம் ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுல தொந்தரவு இருக்கோ, அவங்க எல்லாமே தாராளமா இந்த வல்லாரை கீரை பயன்படுத்திக்கலாம். இன்றைய காலகட்டத்துல மன அழுத்தம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுல, அந்த ஆன்சைட்டியை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த கார்டிசாலோட லெவலை குறைக்கிறதுல இந்த வல்லாரை கீரை நல்லாவே பயன்படுது. தாராளமா நம்ம பயன்படுத்தலாம். இந்த வல்லாரை வந்து பாத்தீங்கன்னா உடல்ல நாட்பட்ட புண்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஒரு புண்ணு வந்தா ஆடுறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கோ, அவங்க எல்லாமே பயன்படுத்தலாம். இது நல்ல ஒரு வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டினால தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இந்த வல்லாரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் உடையதுங்க. அது மட்டும் இல்ல, ரத்த நாளங்களை வரக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின்னால அவதிக்குள்ள வரவங்களுக்கு, வெரிகோஸ்னால வரக்கூடிய அந்த புண்களை தடுக்கிறதுல இந்த வல்லாரை நல்லாவே பயன்தருது. வல்லாரை இன்டர்னலாவும் சாப்பிட முடியும், எக்ஸ்டர்னலாவும் நம்ம பயன்படுத்த முடியுங்க. கண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஒரு சிறந்த கீரையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பொன்னாங்கனி கீரை. இந்த பொன்னாங்கனி கீரை எளிமையாவே நம்ம ஊர்ல கிடைக்கும், தாராளமா நம்ம வாங்கி பயன்படுத்த முடியும். பொன்னாங்கனி கீரை கண் பார்வையை மட்டும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம உடல்ல உடல் சூடை நல்லாவே குறைச்சு, அது மட்டும் இல்ல இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆசைப்படுற அந்த முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுலையும் அந்த பொன்னாங்கனி கீரை பயன்படுது. பொன்னாங்கனி கீரையில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால தாராளமாக பயன்படுத்த முடியும். இது நம்ம உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல் வராமல் தடுக்கிறதுல ரொம்ப சிறந்ததா இருக்கு. ஸோ இந்த பொன்னாங்கனி கீரை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. கல்லீரல் சார்ந்த தொந்தரவுனால பாதிப்புக்குள்ளாதவங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்து.

0: நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை மற்றும் சுவாச பாதை சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு ரெண்டு மூலிகை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு சளி இருமல் யாருக்கெல்லாம் அடிக்கடி வருதோ அவங்க எல்லாமே இந்த துளசி சேர்ந்த துளசி குடிநீரை எடுத்துக்கலாம். ஆஸ்துமா நோயினால் அவதிக்குள்ளாகிறவங்க துளசி கஷாயமும் எடுத்துக்க முடியும். ஒரு 10 துளசி இலையை ஒரு 4 மிளகோட போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு 3 வேலை எடுத்துட்டா நல்ல ஒரு மாற்றம் தரும். நீங்கள் மருந்துகளோட இதை ஒரு உணவாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, துளசி நல்லாவே ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்கோ அவங்கெல்லாமே துளசியை தினமுமே வந்து பயன்படுத்த முடியும். துளசியோட முக்கியமான அடுத்த பயன் பார்த்தா, உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல சிறந்த பயன் தருது. யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் உங்களோட உணவில் துளசி நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி ஞாபக மறதி தொந்தரவு வரும்னு நம்ம சொல்லுவோம், அவங்கெல்லாமே வந்து இந்த துளசியிலேயே பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு மூலிகை வந்து கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி நெஞ்சு செலியை மட்டும் கரைக்காதுங்க, இது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான மருந்து. பொதுவாக குழந்தைகளுக்கு தரக்கூடிய மருந்துகள்லாம் சில மூலிகைகளை வந்து கொடுக்க சொல்லுவோம், சில மூலிகைகளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பாதுகாப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி தான். இந்த கற்பூரவள்ளியில் உள்ள இந்த தைமால், கர்வக்கரால் இது எல்லாமே நல்ல ஒரு பிராங்கோ டைலேட்டராக நல்ல ஒரு எக்ஸ்பெக்டோரண்டாக செயல்படக்கூடியது. ஸோ அதனால இந்த சளி இருமல் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டாலுமே செரிமானம் ரொம்ப லேட்டாக நடக்குது, ஒரு சிலருக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடுது, ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கற்பூரவள்ளி சேர்ந்த கஷாயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.
1: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற உணவுகளை பற்றி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில் சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே. மகாலிங்கம் அவர்கள்.

ஆறு மணி 23 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமானது நுகர்வோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் கணினி தரவு வழக்கங்களை படிப்படியாக மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளுது. இதனால் திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட திருச்சி மின் பகிர்மான வட்டம் முழுதும் இணையவழி மின்கட்டணம் செலுத்தும் மற்றும் புதிய மின் இணைப்புகள் விண்ணப்ப சேவைகள் வரும் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் 17ஆம் தேதி இரவு 11:59 வரை இயங்காது அப்படின்னும் இடையூறுக்கு வருந்துகிறோம். இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்னும் திருச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மன்னார்குடி அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவிகள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுது. வரலாறு, வணிகவியல், நுண்ணுயிரியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாட்டியல் ஆகிய 5 பாடப்பிரிவுகளில் சேர விருப்பமுடைய மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சிரமம் இருக்கும் அப்படின்னா அதை தவிர்க்க பொறுத்து மன்னார்குடி தஞ்சை பிரதான சாலை மேலவாசலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த கல்லூரியினுடைய மாணவியர் சேர்க்கை உதவி மையம், அதில் வந்து மாணவர்கள் இந்த மையத்தினை அணுகி விரும்பக்கூடிய அரசு கல்லூரிகளை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் கேட்டுட்ருக்கோம் ஆரவாரம்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மத்தியலை 936 கிலோ ஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார்.

0: கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 1,600,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில்வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓ எஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர்

0: டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலேஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

6:46 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் அனைத்தும் தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இல்லங்கள் மற்றும் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 கீழ் உரிமை பெறாமல் இயங்குவது குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமை பெறாமல் அனுமதியின்றி செயல்படக்கூடிய தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் எளிய ஆளுமையின் கீழ் இசேவை மூலமாக ஒரு மாதத்திற்குள் பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்படுமாறு தெரிவிக்கப்படுது. அவ்வாறு ஒரு மாத காலத்திற்குள்ளே விண்ணப்பிக்க தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விடுதிகள் சீல் வைக்கப்படும் அப்படின்னும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்க இணைந்தே நீங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பெரம்பலூர் விளாமுத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 2026-27 கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பில் 7 இடங்களும், 9ஆம் வகுப்பில் 2 இடங்களும், 11ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவில் 4 இடங்களும், வணிகவியல் பிரிவில் 24 இடங்களும் காலியாக உள்ளன. பிளஸ் ஒன்ல சேர்றதுக்கு SSLC தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம்னும், 5ஆம் வகுப்பில் சேர 4ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 10 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 12 வயதுக்கும் குறைவாக இருக்கணும்னும், 9ஆம் வகுப்பில் சேர 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 13 வயது பூர்த்தி அடைந்து 15 வயதுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. தகுதியுடையவர்கள் பள்ளி அலுவலகங்களில் காலை 9:30 முதல் மதியம் 2:40 விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களை இணைத்து இம்மாதம் 18ஆம் தேதிக்குள்ள பள்ளி அலுவலகத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டும். இம்மாதம் 20ஆம் தேதி மாணவர்கள் தேர்வுக்கு

தேவையான அந்த சேர்க்கைக்கான பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னும், 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறணும், ஜூன் 22ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கப்படணும் பள்ளி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இணைந்திருங்கள் ஆரவாரம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓடு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு பருவமழையினுடைய காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என

நேர்களை திருச்சி வானொலியின் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 9:30 பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் ஒளிபரப்பாக கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி. நேர்களை இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாப்பதாக குறிப்பிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3 கட்டத்தை அறிவித்துள்ளது. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், கர்நாடகா, ஒடிசா, திரிபுரா, தெலுங்கானா உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் டெல்லி, சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ, டாமன் யூனியன் பிரதேசங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. 394,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட 342,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், 36,73,00,000 வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வுப் பணிகளில் ஈடுபடுவர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 21 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக துவங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டு 97,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு தேவையான உரங்கள், பூச்சி மருந்துகள், வேளாண் இடுபொருட்களை கூட்டுறவு மையங்களில் போதுமான அளவு இருப்பில் வைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்டப்பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சிக்கான தேர்வு முகாம் வரும் 18 நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிம்ரஞ்சித் சங் காலோன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிசிடிவி கேமரா, சென்சார் வசதிகள் உள்ளிட்டவை இதில் ஆய்வு செய்யப்பட்டது. திருச்சி மணிகண்டம் துணை மின் நிலையத்தில் வரும் புதன்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் தென்றல் நகர், நேருஜி நகர், நாகமங்கலம், மணிகண்டம், மாத்தூர், எசனப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை 9:30 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இராது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8
0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: கல்யாண பொண்ணு

0: கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஓடி விளையாடு.
3: என்ன பார்க்கும்?
2: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இன்று உயிரம் தாண்டுதல் வீராங்கனை ஜி ஜிஜி அவர்களின் அனுபவ பகிர்வுகள். ஓடி விளையாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜி ஜிஜி அவங்க நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம்.
4: வணக்கம். என் பேரு ஜிஜி. நான் வந்து 15 வருஷமா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு வந்து ஹை ஜம்ப் மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு அப்பல இருந்தே இப்ப வரைக்கும் நான் வந்து ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன்.
2: உயரம் தாண்டுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி மாணவர்கள் வந்து கொஞ்சம் விருப்பப்படுவாங்க, ஆனா பெண்களால வந்து அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எப்படி அந்த உயரம் தாண்டுதலுக்கு உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தது?
4: ஆக்சுவலி அது கிரவுண்ட்ல வந்து மத்தவங்க பண்ணும் போது நான் அதை பாத்திருக்கேன். அது பார்க்க ரொம்ப ஸ்டைலா இருக்கும், பண்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறதுல சில ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி ஹை ஜம்ப்பும் அந்த மாதிரி தான். எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஆசையா இருந்தது. நம்மள இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் வந்து ஹை ஜம்ப் சூஸ் பண்ணேன்.
2: முதல் முதல்ல நீங்க தாண்டிய உயரம்?
4: நான் வந்து 135 பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரு ஸ்டேட் மீட்ல பண்ணேன், தஞ்சாவூர்ல.
2: சரி, முதல் முதல்ல தஞ்சாவூர்ல நீங்க பண்ணீங்க இல்லையா? நிறைய மாணவ மாணவியர் வந்திருப்பாங்க, நீங்களும் கலந்திருப்பீங்க. நம்மளால இவ்வளவு தாண்ட முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு பயம் இருந்ததா அப்போ?
4: ஆமா, இருந்தது கண்டிப்பா. எப்படி இருக்கோம்னா பயமா இருக்கும், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு ஓகே, நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கிறத நம்ம அங்க போய் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு தைரியத்திலே நான் வந்து பண்ண.
2: உயரம் தாண்டுதலுக்கு என்ன பிராக்டிஸ் நம்ம பண்ண முடியும்?
4: நிறைய ட்ரைனிங் இருக்கு, ஜம்ப்ஸ் நிறைய பண்ணி பாக்கணும். அப்புறம் வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, பிளாப் இருக்கு, அப்புறம் சிசர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்த உடனே சிசர்ஸ் தான் பண்ணி பழகுவாங்க.
2: இந்த சிசர்ஸ் எப்படி பண்ண?
4: ஓடி வந்து நம்ம நார்மலா ஜம்ப் பண்ற மாதிரி பண்றது. பிளாப்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம ஃபுல்லா உடம்ப வளைச்சு பண்றதுதான் பிளாப். ஆனா மேக்ஸிமம் யாரு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் சிசர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ண பண்ண பிளாப்புக்கு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களோட.
2: இதுக்கு தனியா யாராவது பயிற்சியாளர் நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா?
4: திருச்சியில வந்து மோத்தியருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க கோச்சு, அவங்க கிட்டதான் நான் இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
2: எவ்வளவு நேரம் பயிற்சி எடுத்துக்குவீங்க?
4: காலையில ஒரு 2.5 hours, அதே மாதிரி ஈவினிங்கும் 2.5 hours.
2: முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா? வார்ம் அப் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தேவையான உணவுகள் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான உணவுகளை நீங்க வந்து எடுத்துக்குவீங்க? வார்ம் அப் எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? உங்களை எப்படி நீங்க வந்து அதுக்கு தயார் பண்ணுவீங்க?
4: எந்த சோனே ஏதாவது நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அது மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டோம்னா வார்ம் பண்ணும், எப்படியும் ஒரு 2 laps வார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய ட்ரில்ஸ் எல்லாம் இருக்கு, ஹைனீஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரில்ஸ் இருக்கு. நிறைய ட்ரில்ஸ் பண்ணிட்டு அப்ப வார்ம் அப் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு சில நாள் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப்ஸ் அந்த மாதிரி ஜம்ப்ஸ் ட்ரைனிங்கும் இருக்கும், ஹை ஜம்ப் பண்ணி பாக்குற மாதிரியே ட்ரைனிங்ஸும் இருக்கும், வெயிட் ட்ரைனிங்ஸ் இருக்கும். வெயிட் ட்ரைனிங் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு செஷனுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்க ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கோம்.
2: இப்ப வந்து முதல்ல நீங்க தஞ்சாவூர்ல பண்ணீங்க, அடுத்து எங்கெல்லாம் போட்டிகளுக்கு நீங்க போயிருக்கீங்க?
4: பட்டியாலால நடந்த சீனியர் பெடரேஷன் சொல்லிட்டு அதுல பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அப்புறம் இன்டர்ஸ்டேட் சொல்லிட்டு சீனியர் 170 என்னோட பெஸ்ட் காம்படிஷன்ல எல்லாமே பண்ணி மெடல் பண்ணிருக்கேன்.
2: இப்ப வேர்ல்டு ரெக்கார்டுன்னு ஒன்னு இருக்கும், அது வந்து எவ்வளவு தூரம் இருக்கு?
4: அது 210 இருக்கு.
2: இப்ப நீங்க ரீச் பண்ணிருக்கிறது 170. இன்னும் அப்ப வந்து நீங்க வந்து இன்னொரு 50 இது எதிர்பார்க்கணும் இல்லையா? இன்னைக்காவது வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்ட முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து?
4: அதனாலதான் இன்னும் நாங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 180 அந்த ரேஞ்சாவது நாங்க வரணும் அப்படின்றதுலாம் நாங்க ட்ரைனிங்.
2: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்கும். இப்ப நீங்க எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
4: நான் வந்து பிளாப் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 months கத்துக்கிறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கத்துக்கிட்டோம்னா அதுலதான் நல்ல நிறைய ஜம்ப்ஸ் பண்ண முடியும், நிறைய டிஸ்டன்ஸ் போறதா இருக்கட்டும் எல்லாமே அதை வச்சுதான் பண்ண முடியும்.
2: இப்ப பிளாப் அண்ட் சிசர்ஸ் இதை தவிர வேற மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா?
4: இல்ல,
2: இது ரெண்டுதான். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்ல வந்து வந்துகிட்டே இருக்கப்ப அப்படி ரோல் அடிப்பாங்க, அப்புறம் ஜம்ப் பண்ணுவாங்க, அது எப்படி?
4: போல்வால்ட் நீங்க சொல்றீங்க, போல்வால்ட் பத்தி எனக்கு ரொம்ப நாலேஜ் கிடையாது. ஆனா அது அந்த கம்பு வச்சு அவங்க இது போல் வச்சு நல்லா இது பண்ணி ரோல் பண்ணிப்பாங்க.
2: ரோல் பண்ணிட்டு பண்ணுவாங்க.

0: எடுத்துக்கொண்ட போட்டிகள் எத்தனை, அதுல எது எதுலாம் வந்து நீங்க பரிசு பெற்றிருக்கீங்க?
1: ராஜஸ்தான்ல நடந்த கேலோண்டியா யூத் கேம்ஸ்ல வந்து நான் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணேன் ஹை ஜம்ப்ல. அப்புறம் வந்துட்டு சீனியர் ஃபெடரேஷன் 2022 நடந்தது, அப்போ வந்துட்டு நான் 170 பண்ணி அப்பவும் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்ஸ்டேட் சீனியர் நேஷனல் காம்படிஷன்லயும் வந்துட்டு சில்வர் மெடல் பண்ணேன்.
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற இடத்துல இப்ப கேலோ இந்தியா போனீங்கன்னா பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து

0: கேலோ இந்தியா போனீங்கன்னா பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து நமக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஸ்டைல்ல வந்து அவங்களுடைய விளையாட்டுகளை வந்து நிரூபிப்பாங்க. உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: ஆக்சுவலி ஹை ஜம்ப்ன்றது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்டார்டிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க.
0: இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா? இங்க இருந்து குதிச்சா இவ்வளவு தூரத்துக்கு போகும், இந்த இடத்துல இருந்து பண்ணா இவ்வளவு தூரத்துக்கு போனா அது வந்து ஃபவுல் ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா, அது ஆக்சுவலி டேக் ஆஃப் வந்து ரொம்ப உள்ளாடி வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஃபவுல் ஆயிடும், கண்டிப்பா நம்ம பாடி ஏதாவது டச் ஆயிடும், அதனால அந்த கிராஸ் பார் கீழ வந்துச்சுன்னா ஃபவுல் தான். அதே நம்ம கொஞ்சம் அவேல டேக் ஆஃப் பண்ணி வெர்டிகலா மேல ஏறி ஜம்ப் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அது கிளியர் பண்ணிடலாம்.
0: இப்ப இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: என்ன பொறுத்தவரையில எல்லாருமே வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வரும், ட்ரைனிங் பண்ண முடியாமலோ இல்ல படிக்க முடியாமலோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆனா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் மட்டும் பண்ணிடக்கூடாது, ஃபைட் பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணணும், கண்டிப்பா அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும், அந்த எண்ட் இல்லாம இருக்காது.
0: இப்ப உங்களுடைய லட்சியம் அப்படின்னா எதை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு?
1: இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் இன்னும் நல்லா ஜம்ப் பண்ணணும், இப்ப நான் இன்னும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இங்க வந்து பல செய்திகளை இளைஞர்களுக்காக சொன்னதுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா, உங்களுடைய முயற்சிக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: போடி விளையாடு நிகழ்ச்சியில் இதுவரை உயிரன் தாண்டுதல் வீராங்கனை ஜி ஜிஜி அவர்களின் அனுபவ பகிர்வுகளை கேட்டீர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உலவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க அரியலூர் வீராக்கன் பஸ்பே தாவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். மூன்றாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான

0: குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சலப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டம்

0: கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.
1: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.
0: முதலில்

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கிராமத்தைச் சேர்ந்த யு ஸ்வேதா ராமதாஸ் அவர்கள். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப நீங்க வந்து விவசாயத்துல ஒரு ஒருங்கிணைந்த பணைய மாதிரி நிறைய வேலைகள் செய்யறீங்கன்னு கேள்விப்படுறோம். நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கறத எங்களோட நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: எங்களோட பாரம்பரிய இது வந்துட்டு முந்திரி சாகுபடி தான். அது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு முறை தான் முந்திரி வந்து காய்க்கும். மற்ற டைம்ல வந்து ஃபேஸ் வந்து சும்மா இருக்கு, அதை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடியில் தீவனப்புல் வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். மாடு வளர்த்துட்டு இருக்கோம். அடுத்து கடலை போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம், வீட்டுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்.
0: சேர்ந்து செய்யறீங்க?
1: ஆமா.
0: கோழியும் வச்சிருக்கீங்க?
1: கோழி, ஆடு, மாடு.
0: அதாவது எந்த இடத்தையும் ஃப்ரீயா விட்டுற கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அதாவது நம்மாழ்வார் சொன்ன போது சூரிய ஒளியானது நிலத்துல படக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்கிறீங்கம்மா. அழகு. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முந்திரி விளையுது அப்படின்னு சொல்றீங்க, எந்த பட்டத்துலமா விளையும் அது?
1: மார்ச் விட்டு மே மாசம் வரைக்கும் விளையும். அந்த டைம் மட்டும்

0: இப்ப எத்தனை ஏக்கர்ல முந்திரி வச்சிருக்கீங்க?
1: 5 ஏக்கர்ல வந்து முந்திரி இருக்கு. கடலை உளுந்து இதெல்லாம் சாகுபடி செய்யறதுக்காக 2 ஏக்கர் தனியாக விட்டுருக்கோம்.
0: சரிங்கம்மா. இப்ப 3 ஏக்கர்ல முந்திரி இருக்குன்னா மொத்தம் எத்தனை கண்ணுமா இருக்கும்?
1: 1 ஏக்கருக்கு வந்து 40 விட்டு 50 இருக்கும். VR3 கண்ணு.
0: சரிம்மா. இந்த போடப்பட்டத்தில் எத்தனை மூட்டை அறுப்பீங்க முந்திரி?
1: எங்களுக்கு வந்து 15 மூட்டை கிடைக்கும். 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு
0: சரிம்மா.
1: மூட்டை வந்துட்டு 13,000 12,000 அந்த மாதிரி விற்கும்.
0: அப்புறம் அதுக்கு கூலியே வந்துருமேம்மா? உழுக்கணும், அப்புறம் பொறுக்கணும், அப்புறம் உடைக்கணும், அந்த வேலையெல்லாம்
1: அந்த
0: நீங்களே
1: வேலை நாங்கள்
0: செஞ்சீங்களா?
1: செய்யறதுல கம்மியான இது தானே எங்கள்கிட்ட. அதனால வந்துட்டு நாங்கள் ஏவரிட்ட கொடுத்துட்றது. மொத்தமாக
0: பழத்தை
1: பொறிக்க
0: மட்டும் எடுத்துட்டு கொட்டையை மட்டும் பிடுங்கி கொடுத்துருவீங்க?
1: கொட்டையை வந்து வித்துறது. ஒரு டைம் வந்து மூட்டையே அப்படியே 10 மூட்டை 15 மூட்டை அப்படின்ற மாதிரி ஏவாரிட்ட கொடுத்துருவோம்.
0: சரிம்மா. இப்போ நீங்கள் VR3 கண்ணு வச்சுருக்கேன்னு நீங்கள்,
1: ஆமாம் சார்.
0: VR3 கண்ணு வந்து எங்கே வாங்குவீங்க, இல்லை நீங்களே பயிர் விடுறீங்களா?
1: சோழமாதேவி பண்ணை இருக்குங்க சார். அங்கே பண்ணையில் வந்துட்டு எங்களுக்கு தேவையான எல்லா உளுந்து, கடலை, முந்திரி கண்ணு, வாழைக்கண்ணு என்ன தேவையோ அனைத்துமே அங்கே எடுத்துக்கலாம் சார். பண்ணையிலே வாங்கிப்போம் சார்.
0: சோழமாதேவி வேளாண் அறிவியல்
1: ஆமாம்
0: நிலையத்திலேருந்து
1: சார்,
0: வாங்கிக்கலாம்.
1: அங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே.
0: சரிங்கம்மா. இப்போ இந்த கண்ணு வைக்கிறதுக்கு எவ்வளோம்மா இடைவெளி விடுவீங்க?
1: இடைவெளி வந்து ஒரு 12 அடி அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் விடுவோம். கொஞ்சம் அது படர்ந்து படர்ந்து லேட்டாக தான் வரும். குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் மரமாகும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ணாக தான் இருக்கும். கவாத்து பண்ணி மீடியமாக அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: சரிம்மா. இந்த கவாத்து வெட்டுறது எப்பம்மா வெட்டுவீங்க? இல்லை அது கூட வரணுங்கிறதுக்காக வெட்டுவீங்களா, இல்லை நிறைய கிளை வெடிச்சிட்டு வரணும்?
1: நிறைய கிளை வெடிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய இன்னும் காய்க்கும் அப்படின்றதுக்காகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்து அடியில் இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாம், நீட்டா
0: இல்லம்மா
1: வச்சுக்கிட்டா.
0: கூடார மாதிரி
1: ஆமா, கீழே
0: மூடிடுச்சுன்னா
1: ஃபுல்லாவே கிளை வந்து எதுவுமே இல்லாத ஃபுல்லாவே கவாத்து பண்ணிடுவோம். மேல மட்டும் கிளை போயிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப இந்த கீழே இருக்கிற இடத்துல அந்த தீவன புல் வந்து சாகுபடி, உளுந்து சாகுபடி, கடலை சாகுபடி இந்த மாதிரி ஒவ்வொரு.
0: சரிம்மா. அது மாதிரி போட்டால் முந்திரி சாகுபடி எதுவும் குறையுமாம்மா? நீங்க
1: அப்படி
0: மூடு
1: எதுவும்
0: பயிரா
1: இல்லை சார்.
0: போட்டீங்கன்னா, ஏன்னா அதோட சத்தெல்லாம் இது எடுத்துக்குமா? அப்படி எதுவும் இருக்கு?
1: இல்லை, இப்போ வந்துட்டு இந்த தீவன புல்லுக்கு உரம் போடுறோம், தண்ணி விடுறோம். இது எப்பயுமே நீர் வந்து பாஞ்சிட்டு இருக்குல்ல, இதுக்கு பராமரிக்கிறோம்ல, இந்த சத்து வந்து அந்த முந்திரிக்கு எடுத்துக்கும். அதனால எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. அந்த ஒரு 3 மாசத்துக்கும் எதுவுமே அடியில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தண்ணி நல்லா பாயிற மாதிரி உரம் போட்டு நல்லா இது பண்ணிப்போம். நல்ல ஒரு லாபமாக தான் சார் இருக்கு.
0: ஆமா, முந்திரி செடிக்கு அடியிலேயே தீவன பயிரும் பயிரிடுறேன்னு
1: சொன்னீங்க.
0: உங்க பகுதியில் அந்த மாதிரி செய்யறாங்களா?
1: யாரும் செய்யல சார். நம்ம அரியலூர் மாவட்டத்துல நாங்க மட்டும் தான்.
0: உங்க ஊர்ல நீங்க மட்டும் செய்றீங்க?
1: நம்ம மாவட்டத்துல
0: மாவட்டத்திலே நீங்க மட்டும் தான் செய்றீங்களா? சிறப்பு. எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு?
1: நாங்க மாடு வச்சிருக்கோம், நடுவுலாம் இந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் செய்யல. அதனால வக்கீல் வந்து நாங்க காசுக்கு வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப கொடுக்கும் போது மாடு ஃபுல்லாவே வக்கீலே சாப்பிட்டுட்டு இருக்கு. பசுந்தீவனம் சாப்பிட்டா கொஞ்சம் இன்னும் நல்லா பால் கறக்கும், நல்லா இருக்கும். தீவன செலவு நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா லாபம் கிடைக்குமே. எனி டைமும் வக்கீலையே கொடுத்துட்டு இருக்கமே, ஏதாவது பசுமையா அது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்துட்டு சோழமாதேவி கேவிகேவில போயிட்டு ஆலோசனை கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல வந்து காலேஜ் இருக்கு, அங்க வந்து மாட்டுக்கு வந்து தீவன புல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க இருந்து ஆன்லைன்ல வாங்கி போட்டோம். விதையும் இருக்கு, கரணையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே வாங்கி போட்டோம். 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எந்த ஒரு ஏறு வெட்டுற வேலை எதுவுமே கிடையாது.
0: 10 வருஷமா ஏறே ஓட்டலையம்மா?
1: 10 வருஷமா ஏறு வெட்டல. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கட்டிங் வந்து 70 நாள் ஆகணும். அதுக்கடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணி மாட்டுக்கு கொடுக்கலாம். இப்ப 10 வருஷமா கரெக்டா அதை மெயின்டைன் பண்றோம். 1 ஏக்கர் போட்டிருக்கோம். நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம்.
0: அதாவது முந்திரியோட சேர்த்து 1 ஏக்கர்ல மட்டும்
1: போட்டிருக்கோம். 1 ஏக்கர்ல போட்டிருக்கோம்.
0: தீவன புல்ல என்னென்ன ரகம் எல்லாம் போட்டிருக்கீங்க?
1: கோவை இருக்கு, மக்காசோள நெப்பு இருக்கு, குட்டை நெப்பு இருக்கு, BH1 பங்களாதேசிய நெப்பு இருக்கு, வேலி மசாலா, அகத்தி, சவுண்டல், மல்பரி, கோஎஃப்X 31, கோஎஃப X 29. இந்த 1 ஏக்கர்ல வந்து 10 ரகம் போட்டிருக்கோம். அப்புறம் சுஜித்ரா நெப்பேரு, சூப்பர் மம்புசா, அப்புறம் அமெரிக்கன் 5G எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி.
0: அந்த 1 ஏக்கர் எத்தனை சென்ட்? இதுதான் போடணும்னு எப்படி
1: 10 சென்ட் ஒரு இது அப்படி சொல்லிட்டு அந்த 1 ஏக்கர் வந்து பிரிச்சுட்டோம். கரெக்டா ஒன்னு ஒரு ஒரு இது. ஏன்னா கஸ்டமர் யாராவது வந்தாலும் உள்ள என்ட்ரி ஆனா இது வந்துட்டு குட்டினை பேரு, இதோட குரோத் அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால கரெக்டா ஆர்டர் ஆர்டரா வந்துட்டு இது பண்ணி பிரிச்சிருக்கோம் 1 ஏக்கர்.
0: சிறப்பு. வக்கீல் போடுறதே சரி வேண்டாம்னு சொன்னா ஒரு பசந்தால் போன, அதுலயும் 10 வெரைட்டி 12 வெரைட்டி அகத்தி, வேலி மசாலா, அது மட்டும் இல்லாம நேப்பியர்லயே பல வெரைட்டி போடுறீங்க, இது எப்படிமா சமாளிக்க முடியும்?
1: ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு புரோட்டீன் இருக்கும். அப்புறம் நம்ம டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல. டெய்லி ஒரு ஒரு இது கிராஸ் பண்ணி கொடுத்தா அதுல இருந்து டிகிரி
0: டேஸ்டா சாப்பிட்டு
1: சாப்பிடுவாங்க. அடுத்து

0: வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும், பால் கறக்கும், ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கலாம்ல, அப்படி சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ரகமாக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு ஒரு நாளைக்கு வந்து கோஃபையும் மக்காசோள நெய்ப்பயிரும் போடுவோம், ஒரு நாளைக்கு குட்டை நெய்ப்பயிரும் ரெட் நெய்ப்பயிரும் கிராஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலைக்கு ஒவ்வொரு இது கொடுக்குறது, ஒரே சாப்பாட்டை அப்படியே திரும்ப
1: கொடுக்க.
0: திரும்ப கொடுக்கறது இல்லை.
1: சரிம்மா, அவ உங்களுடைய மாடெல்லாம் புண்ணியம் பண்ண மாடுமா? அதே போல அதிகமான தண்ணி
0: ஆ,
1: தேவைப்படுமா?
0: எங்கள்கிட்ட போர் இருக்கு, கிணறு இருக்கு, தண்ணி பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. அடுத்து நாங்கள் கொல்லைக்கு வந்து உரம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. கவர்மெண்ட்ல வருஷத்துக்கு வந்து ஒரு 10 மூட்டை 5 மூட்டை கொடுப்பாங்க, அதை மட்டும்தான் வந்துட்டு உரம்னு சொல்லி யூஸ் பண்ணோம். காசு கொடுத்து நாங்கள் உரம் வாங்கி இது வரைக்கும் கொல்லையில யூஸ் பண்ணது கிடையாது. வாய்க்கால் வந்து சிமெண்டாலேயே செட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களோட மாட்டோட யூரின் சாணி இது ரெண்டுமே வந்துட்டு எல்லாமே கழுவி அதுவும் அப்படியே வயல்ல போய் பாயிற மாதிரியே வச்சிருக்கோம். அதுல எங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மி. இப்ப வந்துட்டு இந்த தீவன புல்ல வந்து மாட்டுக்கும் கொடுக்கறோம், ஆட்டுக்கும் இதே தான் கொடுக்கறோம், கோழிக்கும் இதே தான் கொடுக்கறோம். கவர்மெண்ட்ல மிஷின் கொடுத்தாங்க, சாப் கட்டரு, ஃப்ரெஷ் கட்டரு, பால் கறக்கிற மிஷின் எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. இந்த மிஷின்ல வந்து தூளாக்கி ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்றது. ஃபர்ஸ்ட் கோழிக்கு வந்துட்டு அரிசி இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கோழி இருக்கு, செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அப்போ இதை போய் கோழி சாப்பிட்றத நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே, சீக்கிரம் வெயிட் ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோழியை வந்து பழக்கப்படுத்தணும், நைஸா கொடுத்து அதோட கொஞ்சம் அரிசி இதெல்லாம் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும். இப்போ வந்து கோழி இதை நல்லா விரும்பி சாப்பிடுது,
1: அதுவும் பசி
0: அதனால
1: தீவனம் சாப்பிடுது இப்ப.
0: இதுல எங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாவது, தீவன செலவு வந்து குறைச்சிட்டோம். ஆட்டுக்கு இதை தான் கொடுக்கறோம்.
1: சரி, இப்ப கோழி வந்து ஒரு 300 பக்கமா வச்சிருக்க, நீங்க அதை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: திறந்த வெளியில தான் சார் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரோம், எதுவும் அடைச்செல்லாம் வைக்கிறது இல்லை. ஈவினிங் ஆனா வந்துரும், அதை அப்படியே பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். சின்ன இதுல இருந்து கரெக்டா போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டா வந்து அடைஞ்சிருவாங்க.
1: அதுக்குன்னு கூடாரம் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களா?
0: ஆட்டுக்கு மாட்டுக்கு கொட்டா இருக்கு, மேல இருக்கிற ஃபேஸ் ஃப்ரீயா தான் இருக்கு சொல்லிட்டு பரண் மேல அப்படியே ஸ்டிக் மாதிரி அடுக்கி அது மேல கோழி போய் செட் ஆயிக்கும். மாட்டுக்கு மேல கொஞ்சம் ஃபேஸ் இருக்கிறதுல அங்கங்க டகர டப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி அரை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல போயிட்டு கோழி முட்டை விட்டுரும், நாங்க எடுத்து வச்சுப்போம்.
1: ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. இப்ப நீங்க இந்த 1 ஏக்கர் முந்திரியில தான் இத்தனை வகையான தீவன பயிர்களை பயிரிட்டு இருக்கீங்க, மிச்ச 2 ஏக்கர்ல வேற என்னம்மா செய்யறீங்க? அந்த ஊடு
0: கடலை
1: பயிரா?
0: இங்க வந்து தண்ணி வசதி இல்ல, ஊடு பயிரா வந்துட்டு ஒரு டைம் இந்த மழை சீசன்ல மட்டும் உளுந்து விதைக்கிறது, மத்த டைம் எல்லாமே ஃப்ரீ தான். இப்ப இந்த மாடு எல்லாம் வந்துட்டு பண்ணையிலே இருக்கும்ல,
1: சோ
0: அப்பப்போ
1: காலால போறதுனா
0: ஆமா,
1: கொண்டு
0: ஒரு ஒரு
1: வருவீங்க.
0: டைம் மாடு இதெல்லாம் மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்து கட்டுவோம்
1: அது
0: சார்.
1: போய்
0: டைம் இருக்கு,
1: முந்திரி இலையை கடிச்சிடாதா?
0: மாடு வந்து சாப்பிடாது, ஆடு தான் சாப்பிடும். சாப்பிட்டாலும் திரும்ப குருத்து வந்துடும், மழை பெய்யும் போது குருத்து வந்துடும். அப்புறம் 3 மாசம் உளுந்து மறைப்போம், அப்படி இல்லாட்டினா 2 மாசத்து உளுந்து இந்த மாதிரி ஏதாவது அரைச்சிக்கிறதுக்கு.
1: உளுந்து என்ன வெரைட்டிம்மா?
0: உளுந்து வம்பன் 8 தான் சார் பெரும்பாலும் இது பண்றது, அப்புறம் நாட்டு உளுந்து
1: இருந்தா விதைக்கணும்.
0: அது
1: சரி,
0: இருந்தா.
1: மிச்சம் 2 ஏக்கர் இருக்குல்ல,
0: ஆமா சார்,
1: ஃப்ரீயா விட்டுருக்கீங்களா, அதுல என்ன என்ன விவசாயம் பண்றீங்க?
0: அதுல வந்து கடல்ல வந்து சாகுபடி பண்ணுவோம் சார். அப்புறம் உளுந்து வந்து ட்ரக்கு மூலியமாக வரிசையா இது பண்ணுவாங்களா சார், அந்த மாதிரி இந்த ரெண்டும் தான் மாத்தி மாத்தி செய்வோம்.
1: சரிம்மா, கடலை எந்த பட்டத்துல போடுவீங்க?
0: கடலை வந்துட்டு எனி டைம், ஏன்னா நம்மளுக்கு ஆட்டுக்கு வேணும் மாட்டுக்கு கொடி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் ஃபேஸ் விட்டுட்டு ஏதாவது ஒன்று மாற்றி
1: போட்டுட்டே
0: மாற்றி
1: இருப்பீங்க.
0: செஞ்சுட்டு தான்
1: அது கடலை
0: இருப்போம்.
1: போட்டோன்னா அடுத்து உளுந்து உளுந்து
0: ஆமாம்,
1: போனா கடலை
0: உளுந்து
1: மாத்தி
0: போட்டோன்னே
1: மாத்தி
0: அது
1: பண்ணுவீங்க.
0: மாதிரி ஃப்ரீயாக இருக்காது, ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா நம்ம போர் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. அப்போ கேவிக்கையில் ஆலோசனை கேட்டுப்போம், சார் இந்த மாதத்தில் என்ன பயிர் வைக்கலாம், என்ன செய்யலாம். அவங்களோட ஆலோசனைப்படி நடந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, இதை செய்யுங்க, இந்த டைம் இதை செஞ்சீங்கன்னா இதில் லாபம் கிடைக்கும், இந்த ரகம் உளுந்து போடுங்க, இந்த ரகம் கடலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேவிக்கைகள் வந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நேரா வந்துட்டு விசிட் பண்ணி இப்படி எல்லாம் செய்யுங்க, இப்படி செய்யும் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மருந்து அடிக்கணும், இப்ப களை அடிக்கணும், இப்ப ரிச் அடிக்கணும் காய்க்கிற நேரத்துல அப்படி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க.
1: ஆமா, இப்ப நீங்க வந்து கோழிகள் வந்து வச்சிருக்கீங்கல்ல,
0: ஆமா சார்,
1: இப்ப கோழிகளை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்கிறத சொல்லுங்கம்மா. அதாவது அதுக்கு தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், வேற என்ன கோழி வளர்க்குறவங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்கம்மா.
0: கோழிக்கு மருந்துலாம் அப்பப்போ மாசம் மாசம் என்னென்ன கொடுக்கணுன்றது அதை பார்த்து கொடுத்துருவோம். பெரும்பாலும் மஞ்சள் தண்ணி, உப்பு, சின்ன வெங்காயம் எப்பயுமே போட்டுறது நாங்க. அப்புறம் கீழநெல்லி, அதை வந்து ஏதாவது நோய் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதை அரைச்சி வைப்போம், சாப்பாட்டுல கலந்து வச்சிருவோம். அப்புறம் குப்பை மீனி, அதையும் கலந்து வச்சிருவோம். அந்த அம்மா இந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து பன்னி கறி அந்த நெய் எடுத்து கொடுத்தா நோய் எதுவும் வராது அப்படின்றதுக்காக அந்த நெய் எடுத்து சாப்பாட்டில் கலந்து அது கொடுத்துருவோம். இயற்கையாக தான் நாங்கள் வளர்க்குறோம், எதுவும் வந்து அடைச்சி வச்சுட்டு வளர்க்க கிடையாது, இயற்கையாக ஃப்ரீயாக விட்டு தான் வளர்க்குறோம். அதனால நோய் வந்து எதுவும்
1: 5 ஏக்கருக்குள்ள
0: ஆமாம் கடலை போட்டிருக்கோம்ல, அதில் இருக்கிற புழு பூச்சி இதெல்லாம் கோழி வந்து சாப்பிடும்.
1: அதனால வந்து கடலில் விளைய

0: போட்டு அதை
1: அது
0: பிடிச்சி
1: எதுவும் அந்த
0: அதெல்லாம்
1: அளவுக்கு
0: ஊற்றணும்.
1: அந்த தண்ணி விடுற டைம்ல மட்டும் அது காயிற வரைக்கும் ஒரு 2 நாள் குறைஞ்சபட்சம் அடைச்சி வச்சிருப்போம், இல்லைன்னா கால் வந்து நகத்தை வந்து கட் பண்ணிடுவோம். கோழிக்கு கட் பண்ணிட்டா 2 நாள் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிடுறது நாங்க.
0: சிறப்புங்க மேம். முக்கியமாக இந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் திடீர்னு மழை பெய்ஞ்சுன்னா சோட விடுவோம்பாங்க, அதை எப்படி சமாளிப்பீங்க?
1: டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஏதாவதுனா மெடிசன் வாங்கி போட்டுருவோம்.
0: முழுக்க மருத்துவரோட ஆலோசனை தான்.
1: ஆலோசனை கேவிகே சோழமாதேவியில இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது ஒண்ணுனாலும் உடனே
0: நாங்கள்
1: கால் பண்ணி ஆலோசனை கேட்டுட்டு ஒரு கைடன்ஸ் இருந்தால் தானே நம்ம செய்ய முடியும், நல்லா சக்சஸ் ஆக முடியும்.
0: ஆமாம், இப்போ ஒரு 3 ஏக்கருக்கு முந்திரி, அப்புறம் ஒரு 10 மாடு, ஆடு, கோழி,
1: கோழி
0: இவ்வளோத்தையும் நீங்களும் உங்க கணவர் மட்டுமே சமாளிச்சிட முடியுமா, இல்லை கூடுதலாக எதுவும் வேலையாள் வச்சிருக்கீங்களா?
1: ஆள் வச்சிருக்கோம் சார். இப்ப ஆர்டர் இன்னைக்கு வந்து 5000 கருணாதீவன புள்ள ஆர்டர் வருதுன்னா அன்னைக்கு வந்துட்டு 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூப்பிட்டுப்போம். உங்களுக்கு வந்துட்டு 400 ரூபா சம்பளம், 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும், 2 வேளை டீ கொடுக்கணும். அப்போ வந்துட்டு 5000 ரூபாங்கும்போது அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா போச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபா நிற்கும். தீவனப்புல் வந்து மார்க்கெட்டிங்கும் பண்றோம், கர்ணை வந்து சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆன்லைன்ல வந்துட்டு புக் பண்ணிட்டோங்கன்னா அவங்களுக்கு என்ன ரகம் தேவைப்படுதோ அந்த ரகத்தை வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் சார். ஃபார்மை பார்த்துட்டு நேரடியாக வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால். அதர் டிஸ்ட்ரிக்டும் ஹைதராபாத் வரைக்குமே ஓரளவுக்கு ரீச் ஆகுது. கர்ணை இங்கே சேலம், திருச்சி, நாமக்கல், துறையூர் கால் பண்ணி கேட்பாங்க, கேட்கும்போது அவங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுவோம். அந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம், இதனாலையும் ஒரு நல்ல ஒரு லாபமா இருக்கு.
0: இப்போ உங்க பகுதியில் பசுந்தீவனத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்காமா, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அறுப்பீங்க?
1: கரணை வந்து சேல்ஸ் பண்றோம்ல சார், அந்த சோலையை வந்து எங்க மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, கர்ணி வந்து அவங்கள்ட்ட வித்துருவோம்.
0: சரி,
1: அப்புறம் எங்க மாட்டுக்கு எவ்வளவு தேவை, ஒரு 50 கிலோ அந்த மாதிரி அனுப்போம். பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் நல்லா இல்லாத இருப்பாங்க, அவங்க வந்து 10 கிலோ வேணும், 50 கிலோ வேணும், 1 டன் வேணும், 2 டன் வேணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு கட் பண்ணி மிஷின்ல கொடுத்து தூளாக்கி நைஸாக்கி 50 கிலோ கிளாக்ல வந்து தச்சுட்டு ரெடி அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பக்கத்துல இருக்கிற ஃபார்மருக்கும் கொடுக்குறோம், அவங்களும் எடுத்துப்பாங்க. அப்புறம் எங்க மாட்டுக்கு கொடுக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குங்கும் போது அதை வந்து சைலேஜ் ஊருக்கா தீவனப்புல வந்து ரெடி பண்ணி பேரல்ல வந்து நாங்க வச்சுப்போம். கட் பண்ணி கொடுக்க முடியாத டைம்ல ஊருக்கு போகும்போது எங்கேயாவது வெளியில போகும்போது இந்த சைலேஜை வந்து எங்க மாட்டுக்கு எடுத்து கொடுத்துர்றது, இல்ல யாராவது வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துறது சார், எதையும் வந்து வேஸ்ட் ஆக்குறது கிடையாது.
0: நீங்க தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, நிலத்துல இருந்து ஒரு பிட்டு கூட விட மாட்டேங்கிறீங்க.
1: இப்ப 10 சென்ட்ல 5 சென்ட் எங்க மாட்டுக்கு, 5 சென்ட் வந்து மார்க்கெட்டிங்க்குன்னு சொல்லி அதையே ரெண்டா பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு இவ்வளவுக்கு எங்க மாட்டுக்கு அதை சின்னதா இருக்கும் போதே மாட்டுக்கு கொடுத்துறது. இது வந்துட்டு 2 ஆள் உயரம் இருக்கும், கட் பண்ணாலே ஒரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம்,
0: ஒரு கிலோ வந்துடும் உங்க கணக்குக்கு.
1: ஆமா சார்.

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சு பல பயிர் சாகுபடியோட கால்நடை வளர்ப்புலையும் அதிக லாபத்தை ஈட்டிட்டு வராங்க. அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவங்க. ஏன்னா முந்திரி சாகுபடிக்கு சரியான நேரத்துல கவாத்து செய்யும் போது அதிக கிளைகள் விட்டு காய்கள் அதிகமா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுல ஊடுபயிரா உளுந்து கடலை தீவனப்பயிர். தீவனப்பயிர்ல 10 விதமான ரகங்களை நடவு செய்து இத ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமாவும் கொடுத்துட்டு வராங்க. இதனால தீவன செலவும் ரொம்பவே குறையுது. குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச வருமானம் பாக்கணும் அப்படின்னா சில பல நுணுக்கங்களை நாம கையாண்டுதான் ஆகணும் அப்படின்னு வேளாண் அறிவியல் நிலையமும் பல ஆலோசனைகளை கொடுக்கறதுனால பயிர் சாகுபடியும் எந்த தொய்வும் இல்லாம போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.
1: சின்ன கண்ணு நாம இருந்திடலாம் மகிழ்ச்சியாக செல்ல கண்ணு.
0: இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கால்நடை தீவனத்துக்கான அரவை இயந்திரம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, மாடு வளர்ப்புல தனக்குள்ள அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கையிருக்கிறாங்க.
1: நீ முன்னேறத்தான் வழி பறக்கும் செல்லக்கண்ணு, பதிவு செஞ்சு குழுவம் பக்குவமா விற்பதற்கும் வாங்குகள்.
2: இப்ப நீங்க வந்து இந்த தீவனப்புல்ல பொடியா ஆக்குறதுக்கு என்ன மிஷின் பயன்படுத்துறீங்க?
3: மிஷின் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அது வந்துட்டு எப்படின்னா கரண்ட் தான், சுவிட்ச் போட்டோம்னா ஹோல்ஸ் ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து டச் தான், இப்ப எடுத்து வச்சாலே அதுவாவே தூள் ஆயிடும், நைஸ் ஆயிடும்.
2: நைஸ் ஆனதுதான் கோழிக்கு ஆட்டு

0: ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே.
1: மாட்டுக்கு இது வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜா மேல இருக்கிற அந்த சோலையை வந்து ஆட்டுக்கு வச்சிருவோம். மாட்டுக்கு ஃபுல்லாவே கொடுத்தா கூட சாப்பிட்டுடும். மாடு சாப்பிட்டுட்டு அந்த மீதி தண்டு ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை மிஷின்ல எடுத்து போட்டு அதை கோழிகிட்ட கொடுத்துருவோம்.
0: இது எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் தான்.
1: ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கினோம், 5 லட்சம் ரூபா வாங்கினோம். அந்த லோன்ல மிஷின் எல்லாமே வாங்கினோம். ப்ரெஷர்
0: கட்டு
1: ஒரு மிஷின் வந்து 30,000 35,000 அந்த மாதிரி வரும். பால் கறக்குற மிஷின் எல்லாமே ப்ரெஷ் கட்டுரு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த தீவனத்தை வந்து கட் பண்றதுக்கு அறுக்கிறது அறுவாயில வச்சுட்டு இவ்வளவுக்கு அறுத்து இது பண்ண முடியாது. மிஷின்னா கொஞ்சம் ஆள் வச்சுட்டு அறுத்துட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அறுத்து
0: தள்ளிடுவோம்.
1: ப்ரெஷ் கட்டுரு சாப் கட்டுரு ஒரே மிஷின்ல 2-in-1 சொல்லிட்டு ரெண்டு வேலை இருக்கு. இதுலயே மாட்டுக்கு மாவு அரைச்சிக்கலாம், கோழிக்கும் அரிசியை வந்துட்டு அரைச்சிக்கலாம்.
0: கோழிக்கு அரிசியும் அரைக்கலாமா?
1: ஆ, அரிசியும் அரைச்சிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும். ரெண்டு மிஷின் இருக்கு, ரெண்டு மிஷின் இருக்கு. இப்போ 1,000 டன்னு கேட்டா கூட டக்குன்னு ரெண்டு மிஷின்லயும் ஓட்டி கொடுத்துருவோம். அவங்க லாரி டாடா ஏசி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போவாங்க.
0: இப்ப அதே போல மாடும் வளர்க்குறீங்க, இப்ப ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி தடுப்பூசி போடுவீங்க, எந்தெந்த நேரத்துல போடணும், அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கம்மா.
1: காலையில வந்துட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி காட்டணும். அவங்கள பிடிச்சி வெளியில ஃப்ரீயா கட்டிட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பால் கறப்போம். பால் கறந்துட்டு முத நாளே தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணி அறுத்து வச்சிருப்போம். அந்த தீவனத்தை வந்துட்டு பால் கறந்த கொஞ்ச நேரத்திலே போட்டுருவோம், அது சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிற்பாடு திரும்ப வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு காலையில ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 3 டைமும் கொடுத்துட்றது. தடுப்பூசின்னு வந்துட்டு பார்த்தா டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த கோமாளி அதுக்கு மஞ்சக்காமல ஊசி இந்த மாதிரி போட்டுக்கிறது.
0: சரி, கோமியம் அந்த சாணி எல்லாம் வந்து நேரா வயலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க எதுவும் குப்பை கூவி மாதிரிலாம் வச்சுக்கலையா?
1: கவனை நாங்கள் வந்து கட்டி கவனையிலே உள்ள எல்லாமே போடுறதுனால வெளியில வந்து எதுவுமே குப்பை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சாணி யூரின் மட்டும்தான் இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நாங்கள் அதை அள்ளுறது இல்லை, பெரும்பாலும் அள்ளிட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு காட்டினோன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும், அப்படியே போயிட்டு வயலில் இதாகிடும். ஸ்மெல் இல்லாத இருக்கணுன்றதுக்கு காலை மலை இருவேலையுமே கழுவி விட்டுருவோம். முந்திரிக்கு வந்துட்டு மாட்டோட சாணியை வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஆள் இருக்கும்போது அவங்க சாணி அள்ளி இது பண்ணிடுவாங்க. உரம் முந்திரிக்கு வந்துட்டு சாணியோட எரு.
0: சரி, அதே போல இந்த இது கோழியோட எருவும் கொடுத்தாலும் முந்திரி நல்லா விளையுன்னு சொல்றாங்க.
1: கோழி அங்கேயே தானே மேயுது, எல்லாமே கொடுத்துருவோம் சார், நல்லா காய்க்குது.
0: ஆமா, இப்போ உங்களுடைய ஒரு நாள் பொழுது அதை சொல்லுங்கம்மா. காலையில எந்திரிச்சு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வரையும் இயல்பா ஒரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கும் சார் அப்படின்னா என்னென்னலாம் அப்படியே சொல்லுங்க.
1: காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை மாட்டை பிடிச்சி தண்ணி காட்டி அதை வெளியில கட்டிடுறது.
0: சிறப்பு
1: கட்டிட்டு அதுக்கு பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவோம். அப்புறம் 7 மணிக்கு மேல எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதுக்கு அந்தாண்ட பாத்துப்பாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனா அப்புறம் அவங்களுக்கு சமைக்கணும், அதனால போயிட்டு 8 மணி வரைக்கும் 1 ஹவர் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறது. பசங்களை கிளப்பி விட்டு இவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம். அதுக்குள்ள எங்க ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்களை அனுப்பி விட்டு நான் வந்தேன்னா வேளாள் வந்து 9 மணிக்கு வந்துருவாங்க. 9 மணிக்கு வந்தா நானும் ரெடி ஆயிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களோட நிலத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அங்க தீவன புல் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் முதல் நாளே நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும், இவ்வளவுக்கு வேணும் இவ்வளவு கரணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களை வச்சுட்டு கரணையை வந்து ரெடி பண்ணி அதை பார்சல் ஆபீஸ் கொண்டு போய் ஜெயங்கொண்டம் 15 கிலோமீட்டர் இருக்கு, ஸ்கூட்டியில போய் எடுத்துட்டு போய் போட்டு வந்துடும். பார்சல் போட்டு வந்துடும், டெய்லியும் ஆர்டர் இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி ஆர்டர் இல்லாட்டினாலும் ஏதாவது கொள்ளையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா சொத்து எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை இருந்துட்டு இருக்கு. அப்புறம் மாடு பாக்குற வேலை, கோழி பாக்குற வேலை, விவசாயம் பாக்குறோம், தண்ணி பாய்ச்சற வேலை.
0: கோழி திறந்து விடுவீங்க?
1: கோழி காலையில எழுந்திரிச்சோடனே திறந்து விட்டுரும். திறந்து விட்டா சாயந்தரம் அதுவாகவே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, கதவை மட்டும் ஓபன் பண்ணி வச்சா போதும். ஒவ்வொன்னா தனித்தனியா அடைக்கிறது இல்ல, ஓபன் பண்ணி வச்சா போயிட்டு அது இது அவங்கவுங்க இடத்துல ஆடும். அதே மாதிரி காலையில ஒரு டைம் விடுவோம். இந்த தீவன புல் 1/2 ஏக்கர் வந்து ஃபுல்லா வலை கட்டி விட்டுருக்கோம், அதுல போயிட்டு தானாவே மேய்ஞ்சிட்டு டோர் மட்டும் லாக் பண்ணிடுறது.
0: மதியத்துக்கு அப்புறமே அப்புறம் சாயங்காலம் பால் கறந்துட்டு.
1: ஆமா, காலை சாலை ரெண்டு வேலையும் வந்து பால் கறக்குற வேலை.
0: ஒருபாடு ஓரளவு 5 மணிக்கு ஃப்ரீ ஆயிருவீங்களா? 5-6 மணிக்கு
1: நைட்டு 8 மணி ஆயிடும். ஏன்னா 5 மணிக்கு தான் ஆளுங்களை வந்து களைச்சு விடும். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் இந்த வேலை போயிட்டு இருக்கோம். அது ஒருபாடு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்து பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் பால் எடுத்துட்டு போய் பண்ணையிலாம் ஊத்திட்டு 8 மணிக்கு வந்துட்டு அப்புறம் பசங்களை பாக்குறதுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு அப்படியே டைம் போயிடும். 9 மணி ஆயிடும் வேலையை முடிக்கிறதுக்கு.
0: சோ வந்து ஒரு 12-15 மணி நேரத்துக்கு மேல வேலை இருக்கும்.
1: இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும், ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை நல்லாதான் போகும். விரும்பி ஆசைப்பட்டுதான்.

0: செய்யற அந்த வேலையை.
1: சிறப்புமா. இப்போ நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாலாம் பண்றதுக்கு எப்படிமா அந்த ஐடியா வந்துச்சு, அதை எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கிறத சொல்லுங்கம்மா.
0: நாங்க ஆன்லைன்ல தானே சார் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நான் ஃபர்ஸ்ட் விதை வாங்கும்போது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5 ரகம் தான் எனக்கு கிடைச்சிது. அப்போ இன்னும் 5 ரகம் தேவைப்பட்டப்ப சுரேஷ் தேவராஜன் சொல்லிட்டு பெரம்பலூரில் அவங்கள்ட்ட வாங்கினேன். அப்புறம் விருத்தாச்சலத்தில் அங்கே காவேரி ஃபார்ம் இருக்குல்ல அங்கே வாங்கினேன். இப்போ நான் யோசித்தேன், இங்கே பெரம்பலூரில் இருக்குது, விருத்தாச்சலத்தில் இருக்குது, இதையே நம்ம செய்யக்கூடாது, நம்ம மாவட்டத்தில் யாருமே செய்யலைல்ல, நம்ம செஞ்சால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் பயனாக இருக்கும், நம்மளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும்ல, அப்படி யோசிச்சு ஆரம்பித்து செஞ்சதுதான் இது.
1: இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்க, வச்சிருக்கும் போது நீங்க வீடியோலாம் எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் யாருமா செஞ்சு தர்றது உங்களுக்கு?
0: எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட் சார்,
1: அவரே செஞ்சு கொடுத்து
0: அவரே செஞ்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் அனுபவம் பெருசா இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட தான் இந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும்.
1: குழந்தைங்களாம் என்னமா படிக்கிறாங்க?
0: பாப்பா வந்து 7th, தம்பி வந்து 4th படிக்கிறான், சின்ன பசங்க தான்.
1: ஐயா என்ன வேலையில இருக்காங்க?
0: கும்பகோணத்துல ஏஏ இருக்காங்க, ஈபில இருக்காங்க.
1: கும்பகோணம்னா போயிட்டு வந்துருவாங்க?
0: டெய்லி போயிட்டு வந்துட்டு அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மார்னிங் ஈவினிங் செய்வாங்க. என்னென்ன உதவிலாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போக முடியுமோ எல்லா உதவியுமே செஞ்சிருவாரு. அவரோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வந்து செய்ய முடிஞ்சது.
1: இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னம்மா?
0: நான் விவசாயம் செய்யறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து, நம்மளுக்கு வந்து அனுபவம் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு ஒரு படிச்ச ஒரு கைடன்ஸ் இருக்கிறவங்களோட நம்ம சார்ந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபா இருக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்ன மெடிசன் கொடுக்கணும். இப்ப ஒரு கோழிக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஏதோ ஒரு இதுனா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றது தெரியாது. அதனால எப்பயுமே வந்துட்டு பர்சனலா ஒரே டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்டிங் பண்ணணும். எதுவா இருந்தாலும் எனி டவுட்டு, எந்த ஊசி சன ஊசி வைக்கிறதா இருந்தாலும், வேற ஏதாவது பிரச்சனை நீர்கட்டி மடி வீக்கம் இந்த மாதிரி நிறைய எது வந்தாலும் ஒரே டாக்டர் வச்சுட்டு அவங்களோட கைடன்ஸ்லேயே போயிட்டு இருக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம பக்கத்துல எங்கேயாவது தோழமாதவி பண்ண மாதிரி ஏதாவது இருக்கும் அந்த பண்ணையில போயிட்டு அவங்களோட ஆலோசனை கேட்டு, சார் என்ன பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், இப்ப என்ன அடுத்து செய்யணும், அடுத்து என்ன பயிர் இருக்கு, என்ன ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம் இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டோம்னா அவங்க வந்துட்டு நம்மளை நல்லா மேலும் மேலும் கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்ம இன்னும் நல்லா சக்சஸ் ஆயிடலாம். எந்த ஒரு அனுபவமே இல்லாத 4 மாடு 3 மாடு ஆடு இதெல்லாம் வச்சிட்டு இருந்தா நம்ம நிறைய சாதிக்க முடியாது. இவங்களோட கைடன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது கிளாஸ் எல்லாம் போகும்போது அப்ப நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்ம அடுத்தடுத்து இவங்கள மாதிரி செய்யணும், அடுத்து இந்த மாதிரி போகணும், அடுத்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது வரும். அடிக்கடி வந்து கிளாஸ் போகணும், மீட்டிங் போகணும், போனாதான் வந்துட்டு அங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ஆலோசனைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனை கிடைச்சதுன்னா அப்ப நம்மளுக்காக ஒரு ஐடியா வந்து அப்ப செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சக்சஸ் ஆகலாம். இப்ப நாங்க ஒன்ன மட்டும் செய்யாத, இப்ப இத்தனை செய்யறோம். இப்ப எனக்கு மாட்டுல வந்து லாபம் வரலினா அடுத்து வந்து கர்ணையில இருக்கு, கர்ணையில லாபம் வரலினா அடுத்து கோழி இருக்கு, கோழியில வரலினா அடுத்து வந்து எனக்கு ஆடு இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து எனக்கு வந்து நான் ஸ்டெக் ஆகி நிக்கும் போது ஏதோ ஒண்ணு என் கைய புடிச்சிட்டு வந்துரும். வந்துட்டு ஆலோசனை இருந்ததுனால தானே இப்ப இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு ஆடு மாடுலாம் இன்சூரன்ஸ், இந்த டாக்டரோட கைடன்ஸ் இருந்ததுனாலதான் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க, 280 ரூபா ஒரு இயருக்கு அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட்லயே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு அப்படிதான் ஒரு சர்க்கிள், நான் வந்துட்டு 80000 ரூபா போட்டு மாடு வாங்கினா 10 லிட்டர் கறக்குற மாடு, 10-15 லிட்டர் கறந்துச்சு. அந்த மாடு பார்த்துட்டு கோமாளி நோய் வந்து அம்மா வந்து மாடு வந்து இறந்துருச்சு. வாங்கி ஒரு 3 மாசம் தான் ஆச்சு, இறந்துட்டோடனே மனசு கஷ்டமா தான் இருந்தது. நான் வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து மாடு இறந்துச்சுன்ற அந்த ஒரு வருத்தம் இருந்தது. ஆனாலும் நான் வந்து கடன் வாங்கி தான் அந்த மாடு வாங்கியிருந்தேன். இப்போ என்னன்னா ஒரு 5000 ரூபாய் மட்டும்தான் குறைஞ்சது. அப்போ கவர்மெண்ட்ல வந்துட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இதுக்கு வந்து டாக்டரோட ஆலோசனை இருந்ததுனாலதான் நான் இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடிஞ்சது. இதுவே வந்துட்டு இந்த மாடு இறந்துருந்ததுன்னா நான் அன்னைக்கு உடஞ்சி உக்காந்துருப்பேன், இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு. அப்ப அடுத்த டைம் எனக்கு வந்து அந்த செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்திருக்காது. இப்ப அதனால வந்துட்டு எல்லாமே வந்து பாலிசி பண்ணி வச்சிடணும். அதனால ஒரு தொழிலை மட்டும் நம்ம கையில வச்சிட்டு கூடாது, நிறைய இருந்துச்சுன்னாதான் ஸ்டெக் ஆகாத வெளியில வந்துடலாம் அதுல இருந்து.
1: சரிங்கம்மா. அப்புறம் இந்த கடலை வந்து எப்படி பண்றது அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்ப தீவனப்புல் எப்படி வந்து 10 ரகம் வச்சிருக்கோமோ இந்த கடலையும் அந்த மாதிரிதான். இப்ப 2 ஏக்கர் இருக்குல்ல, 2 ஏக்கரை வந்து 5 பிரிச்சிட்டோம். நாட்டுக்கல்ல வந்து குத்துக்கல்ல அது ஒரு ஃபேஸ், அதுக்கடுத்து கிர்னர் 5, டிசிஜிஎஸ் கதரி நாட்டுக்கல்ல அப்படி சொல்லிட்டு இன்னும் இருக்கு ஒரு ரெண்டு மூணு கட்டைகள்ல அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு ஒரு அஞ்சாறு ரகமாக போட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா

0: நாலு மாசத்து கல்லுன்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாருமே இந்த கட்டக்கல்ல கட்டக்கல்லுன்னு சொல்லிட்டு மூணு மாசம் ஒரே கல்லையை தான் போடுறாங்க. இப்போ நாங்கள் அஞ்சு ரகம் போட்டதுனால ஒரு கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டு இந்த கல்லையை வந்துட்டு என்ன பண்ணுறது, வியாபாரிகள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட விற்கிறது இல்லை கொடுக்கறது இல்லை, அவங்க வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தான் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போவாங்க. 2800 ரூபா 3000 ரூபா இதை தாண்டி வந்து எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. இதுவே வந்து அந்த கல்லை வந்து நம்ம சுத்தம் பண்ணி கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக தரமான ஒரு பொருளாக ஒரு கிலோ 120 ரூபா 130 ரூபான்னு சொல்லிட்டு விவசாயிகள்ட்டே கொடுத்துட்றது. இதில் ஒரு நல்ல லாபமாக கிடைக்கும். ஒரு மூட்டை வந்துட்டு 40 கிலோ 5000 ரூபான்னு சொல்லிட்டு விதைகல்லையாக விற்றுருவோம். அப்படி விதைகல்லை விற்காத டைமில் என்ன பண்ணுவோம்னா எண்ணெயாக அடி ஒரு லிட்டர் வந்து 250 ரூபா சொல்லிட்டு எண்ணெயை விற்றுருவோம். இந்த புண்ணாக்கை வந்து எங்களோட மாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லாட்டினா யாராவது கேட்டாங்களா எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு கிலோ வந்து 55 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு அதுவும் விற்றுரும். அதுலேயும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிது எங்களுக்கு. எங்களோட வீட்டுக்கு வந்து இந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் ஆடி யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: அதாவது பசுந்தீவனத்தில் எப்படி 10-15 வகையான வெரைட்டி வச்சிருக்கீங்களோ அது மாதிரி கடலையிலையும் பல வெரைட்டி வச்சிருக்கீங்க.
0: கடலையிலையும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி விவசாயிகள்ட்ட தான் நாங்கள் வந்துட்டுமே கல்லையை ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 ஏக்கரில் 60 மூட்டை கிடைச்சிது. 60 மூட்டையில 10 மூட்டை வீட்டுக்கு வச்சுட்டோம். மீதி 50 மூட்டையும் ஃபுல்லாகவே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். பக்கத்து ஊரில் இருக்கிற விவசாயிகள்ட்ட தான் விற்றோம். இதனால எனக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு 2,10,000 ரூபாய்க்கு வந்து 50 மூட்டை கல்லை வந்து விற்றுது. அப்போ நான் ஒரு நல்ல லாபத்தை வந்து அனுபவிச்சோம்.
1: சிறப்புமா ஆமா. இப்ப இது குறித்து அதாவது முந்திரி சாகுபடி குறித்தோ இல்ல ஆடு மாடு வளர்ப்பு குறித்தோ இல்ல பசு தீவனம் வளர்ப்பு குறித்தோ ஏதாவது சந்தேகம் கேட்கணும், ஆலோசனை உங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 88 70 91 10 80.
1: ஆமா, திருப்பி ஒரு தடவை சொல்லிருங்கம்மா.
0: 88 70 91 10 80 இந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணி எந்த சந்தேகம் வரதாலும் எந்த நேரம் வந்தாலும் கால் பண்ணி கேளுக்கலாம்.
1: அம்மா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய விவசாய அனுபவங்களை உங்களுடைய வியாபார அனுபவங்களையும் யுக்திகளையும் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்மா.
0: நன்றி.
2: முட்டு முட்டா செட்ட வச்சு முத்து முத்தா கதிர் விளைஞ்சி முதல் தரமா விதை கிடைக்கும் சின்ன கண்ணு. நீ முன்னேறத்தான்.
3: தீவன பயிர் சாகுபடி போல கடலை சாகுபடியிலையும் பலவிதமான ரகங்களை நடவு செஞ்சு நல்ல வருமானத்தை ஈட்டுறாங்க. கால்நடை கழிவுகள் எல்லாம் பயிர்களுக்கு உரமா ஆகறதுனால உரச்செலவு ரொம்பவே குறையுது. எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே நாம விருப்பப்பட்டு செய்யும் போது அதுல மனநிறைவு நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல தனக்குள்ள அனுபவங்களை ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவங்க.

0: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான பயிற்சியும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 233-31-715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்றளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள், நுண்ணுயிர் கலவை, யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம்

0: தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு ஒரு முறை கிளறிவிட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்போரே, அங்கங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவனப் பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வைக்கோல் மற்றும் சோளத்தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

எண்பத்து தொண்ணூறு காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததா 8 மணிக்கு சுழி 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

0: நேரம் 8 மணி, இரவு இசை இனிமை நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்ய பருத்திக்கான இறக்குமதி வரி 11% முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 2 மாதங்களில் பருத்தி கேண்டி ஒன்றுக்கு 54,700 ரூபாயிலிருந்து 67,700 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் பருத்தி நூலின் விலையும் கிலோ ஒன்றுக்கு 301 ரூபாயிலிருந்து 330 ரூபாயாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு விஜய் பிறப்பித்துள்ளார். இதன்படி 58%-60% அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலம் பயனடைவர். கடந்த ஜனவரி மாதம் முதல் முன்தேதியிட்டு இந்த ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி மாநில உயர்கல்வித்துறை செயலராக திரு அருண் ராய், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக திரு அருண் தம்புராஜ், சுற்றுலாத்துறை ஆணையராக திரு MS சண்முகம், தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலராக திரு விஜயகுமார், டெல்லி தமிழ்நாடு இல்லம் தலைமை உறைவிட ஆணையராக ஜெயா, குடிமைப்பொருள் வழங்கல் துறை தலைவராக திரு உமாநாத், கலை மற்றும் கலாச்சாரத்துறை செயலராக டாக்டர் பிருந்தாதேவி, சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தாவேக்க சார்பில் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். இத்தொகுதி காலியானதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் இதற்கான இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக துவங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டு 97,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு தேவையான உரங்கள், வேளாண் இடுபொருட்களை கூட்டுறவு மையங்களில் போதுமான அளவு இருப்பில் வைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.

தேனி அல்லிநகரம் நகராட்சி பகுதியில் நீர்வளத்துறை சார்பில் மீறு சமுத்திரம் கண்மாயில் 7,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று துவக்கி வைத்தார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அவர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னூர் இன்று தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 188 பள்ளி வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டபோது 16 வாகனங்களில் குறைகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. திருச்சி மணிகண்டம் துணை மின் நிலையத்தில் வரும் புதன்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் தென்றல் நகர், நேருஜி நகர், நாகமங்கலம், மணிகண்டம், மாத்தூர், எசனப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை மணி 9:30 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இராது. சென்னை, செங்கல்பட்டு, நெல்லை, விருதுநகர், கோவை, தென்காசி, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, ஈரோடு, நாகை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயாசன், பிவி சிந்து, அஸ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. திருச்சி பாரதியார் சாலை அருங்கொடை இல்ல தேவாலயத்தில் 10 நாள் தூய ஆவி பெருவிழா நாளை மாலை தொடங்குகிறது. பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா தேவாலயத்தின் அதிபர் அருட்தந்தை ஆல்பர்ட் நாளை முதல் 3 நாட்களுக்கு மறையுறை வழங்கி சிறப்பு திருப்பலியுடன் நற்கரணை ஆராதனை நிறைவேற்றுகிறார். தரம்சாலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸை வென்ற மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இனிமையான இடைக்கால கீதங்கள் இரவு நேரங்களில் இதமாக நம்மளுடைய இதயத்தை வருட காத்திருக்கிறது. 8:06 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-லையும் மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் கேட்டு ரசிக்க போகிறோம் இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102.1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம், அல்லது 240 102.1 அப்படிங்கிற எண்ணையும் தொட்டு வரலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது இரவு இசை இனிமை.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me, my love.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசையினுமே நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அருமையான பாடல் கேட்டோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம் ஐயா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்வேலூர் வந்து பழனிப்பட்டார் பேசுறேங்கய்யா.
1: பழனிப்பட்டையார், சொல்லுங்க
2: ஐயா.
1: ஐயா என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: கரவாட்டக்காரன்ல வந்து மாங்குயிலே பூங்குயிலே இந்த பாட்டு வேணுங்கய்யா.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா,
2: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.

0: 8:17 ஆக போது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒன்றிலையும் மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் இனிமையான பாடல்களோடு கேட்டுட்ருக்கோம். இரவு இசை இனிமை 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் கனகரத்தினம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு ஐயாக்கு?
1: எங்க ஊர் காவக்காரன் என்ற படத்திலிருந்து அரும்பாகி முட்டாகி பூவாகி ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சமான பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 8:22 நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமேல் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையமடுத்த நேயர் வணக்கம்.
1: இருவருக்கும் இனியான இரவு வணக்கம் சார்.
0: சொல்வது யாரோ
1: சார்?
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன்.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நன்றிங்கம்மா, நன்றி.

0: 8:27 திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: நாதஸ்வரமும் ஏழு இசையும் கடும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பான சோதருக்கும் இனிய இரவு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர் ஆண்டனி.
0: ஆண்டனியா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: விடிமறை காத்திரி திரைப்படம் சார், அது மல்லேஷ வாசுதன் அது ஜானகி அந்த பாடிய அந்த பாடல் சார். தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நன்றி. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் கொடுத்துடலாம்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜானகி அம்மா தான் அந்த பாடல் பாடி பாடியிருக்காங்க.
1: ஆமா,
0: அதே அவங்களுக்கு ஒரு
1: ஒரு
0: பேரே அவங்க
1: ஜானகி
0: சொல்கிற
1: அப்படிங்கிற மாதிரி
0: மாதிரி
1: வரிகளும் வந்துச்சு.
0: ஒரு ஜானகி அப்படின்ட்டு
1: ஆமா,
0: அழகாக
1: ஆனா அவங்க
0: பாடுறாங்க.
1: சொன்ன ஜானகி வேற. 8:32 ஆகுது, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கோம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நேயர் வணக்கம்.
2: இனிய இரவு மணப்பாடல இருந்து கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பாடல் வேணும்?
2: மிஸ்டர் பாரத்ல இருந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா.
0: உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்ல முடியுமா?
2: ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: நெருக்கமான ஃப்ரெண்ட்.
2: நெருக்கமான ஃப்ரெண்ட்னா ரவி.
0: இப்படிதான் ஒரு மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்குவீங்களா இந்த பாட்டில் வர மாதிரி?
2: அப்படி இல்லை இல்லைங்க, வாங்க போகணும் பேசிக்கலாம்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க சந்திரசேகர்.
2: நன்றி.
3: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இனிமையான பாடல்களாக நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. 8:37 கடந்து இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டுட்ருக்காங்க. சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு நீங்களும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ சார்.
2: ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா யார் பேசுறீங்க?
3: எங்க
2: இருந்து
3: பேசுறேன்?
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் வெங்கடேசன். ஐயா இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே கிழக்கு வாசல் படத்துல இருந்து பாடுறது கேட்டு ரசிப்போம்.
4: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: முன்னிரவு பொழுதில் நாம் புதர்கள் எப்போதும் முணுமுணுக்கும் வண்ணம் பாடல்கள் டிச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேரு?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பிலிருந்து
0: ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: மாநகரத்திலிருந்து வண்டிக்கார சம்பவம்.
0: நீங்க புதுக்கோட்டை தானே இழுப்பு இருக்கிறது?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பு
0: இருக்கு. கேட்கறது மதுரை பாட்டு.
1: ஆமா ஆமா சார்.
0: நன்றிங்க சார், நன்றி.

8:48 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்காங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சா எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு வாட்ஸ்அப்லேயே ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்கள் பேர், ஊர் பேரோட பாடல் பாடலிட

0: என்ற படம் எல்லாத்தையும் குரல் பதிவாவோ அல்லது தட்டச்சு செஞ்சோ 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். இப்போ இரவு இசை நிமி நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி தாஜாப்பட்டி ரசீது பேசுகிறேன் சார். இரவு இனிமை இசைக்கு வணக்கம்.
0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொன்ன உங்களுக்கும் வணக்கம், சொல்லுங்க.
1: படம் வந்து நெஞ்சமெல்லாம் நீயே, அதுல வந்து யாரது சொல்லாமல் நெஞ்சல் போனது, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. யா நன்றி.
1: இல்ல வாணிஜராமம் நம்ம இல்ல இருந்தாலும் அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு.
0: அந்த குரல் வழியா அவங்க நம்மளோட தான் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, ரொம்ப
0: பாடல்களை கேட்கும் போது அவங்க நம்மளோடயே இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு தான்
1: மறக்க முடியாத பாடகி அவங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் கொடுத்துடலாம்.

0: இரவு இசை நிமி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் வணக்கம்.
1: மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுக்கும் அன்பு தம்பிக்கும் இணையரும் வணக்கம். அண்ணா அப்படியே இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கமா பத்மாவதி?
1: ஆமா, நான் ரொம்ப சந்தோஷம். நான் 3 மாசம் கழிச்சு பேச நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு.
0: என்னவா, எப்படிமா மறக்க முடியும்? நீங்க எங்களை
1: கண்டிப்பா அதை எப்படி அண்ணனுங்களா மறந்துருவோமாண்ணா?
0: நிச்சயமா நிச்சயமா.
1: எனக்கு பாட்டு கேட்டோட உங்கள்கிட்ட பேசினதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இணைப்பு கிடைக்காதோன்னு நினைச்சேன், ரொம்ப சந்தோஷம்.
0: எங்களுக்கு சந்தோஷம் தான். என்ன பாட்டு வேணும் பத்மாவதிமா?
1: மங்கம்மா சபதம் படத்துல இருந்து சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் பெருங்கள் இங்கேன்ற பாட்டுமா
0: பாடல் கேட்கலாமா? ரொம்ப நன்றி. இனிமை ததும் பாடல்களோடு வனம் வந்த இரவு இசை இனிமை நேர் கேட்ட இந்த இனிமையான பாடலோடு நிறைவும் பெறுகிறது.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி ஒரு நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம் இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் பேர், ஊர் பேர், பாடல், பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செஞ்சோ 9038546102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், நான் மலைக்கோட்டையிலேருந்து மாலதி பேசுகிறேன். படம் வந்து பிள்ளையோ பிள்ளை, பாடல் வந்து மீனாட்டும் கண் கொண்ட மீனாட்சி, அந்த சாங் கொடுங்க. தேங்க்யூ.
1: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

10:05 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருது, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வசந்த மாளிகை படத்திலிருந்து குளித்தலை ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: 10:09 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்றும் இன்றும் என்றும் நம்ம மனம் விட்டு நீங்காத திரைசை பாடல்களை நேர்கள் உங்களுடைய விருப்பமாக வாட்ஸ்அப் வழியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடல் கேட்கணும்னா உங்கள் பாடல் அதன் இடம்பெற்ற படம் கூடவே உங்கள் பேர் ஊர் பேரோட குரல் பதிவாவோ அல்லது தட்டச்சு செஞ்சோ 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் காற்றலை அலங்கரிக்கும். இப்போ நிகழ்ச்சியில் யார் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போம்.
1: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் கோபால் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும்

0: அனைவருக்கும் வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் கோபால் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை இரவு வணக்கங்கள். ஸ்ரீரங்கம் ராஜேஷ். இன்று எனக்கு விருப்ப பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் தேன் சிந்துதே வானம், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இது இளையராஜா அவர்கள் தனியாக இசையமைத்து ஜி கே வெங்கடேஷ் அவர்களின் இசையில் வெளிவந்த பாடல். இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னைக்கிளி படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக இன்றைக்கி 50 வருஷம் ஆகுது. 14/5/76 இன்றைக்கி 14/5/2026. இதற்காக இந்த பாடலை ஒலிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
1: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

0: ஞாபகமர்த்தி நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம், நான் பாக்யலட்சுமி, சென்னை தியாகராய நகர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல் வேண்டும். நன்றி.
0: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடலை நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

10:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பெரம்பலூர்லேருந்து நிறைமதி அவங்க தான் கேட்டிருக்காங்க. குலேபகாவலி படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வந்து நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களின் வாட்ஸ்அப்பில் விருப்பமாக ஞாபகம் வருது, இதான் கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பத்து மணி 23 நிமிடம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம் சார், நான் பெரம்பலூர்லேருந்து லீலா ராமசாமி பேசுகிறேன். டாக்டர் சிவாவிலேருந்து மலரே குறிஞ்சி மலரே கொடுங்க சார்.
0: நேர் கேட்டு மாதிரியே அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.

அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரையிசை பாடல்களோடு ஞாபகம் வருத்திய நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பத்து மணி 27 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னை அந்தோணிராஜ் அவங்க தான் கேட்டிருக்காங்க. பூவா தலையா படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

10:31 ஞாபகம் மருதி நிகழ்ச்சி கேட்டு நினைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணுன்னா உங்கள் பேர், ஊர் பேர், பாடல், பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் குறுஞ்செய்தியாகவோ அல்லது குரல் பதிவாகவோ 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது. இந்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா வடக்கு சாலப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் நாமளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 10:38 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம்.
1: ஹைதராபாத் ஐஐடி நிறுவனத்திலிருந்து சந்திரசேகரன் பேசுகிறேன். 16 வானொலி பிறந்தநாளுக்கான வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். மற்றபடி எனது விருப்பமாக ராமு படத்தில் பிவி சீனிவாஸ் பாடிய நினைவே நின்றதே என்ற பாடலை ஒளிபரப்படி பணிவன்படன் கேட்டு வருகிறேன்.
0: நேர் விரும்பி கேட்ட மாதிரி அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1.

0: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடக்கூடிய காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: நான் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு தூண்டில் மீன் படத்திலிருந்து என்னோடு என்னென்னவோ ரகசியம் அந்த பாட்டு போடுங்க சார். நன்றி சார்.
0: நேர் விரும்பி கேட்ட மாதிரியே அந்த பாடல் இப்போ கேட்டலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு.

நினைவுகளில் நீங்கா இடம் பெற்ற திரை இசை பாடல்கள் நேர்களினுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 10:48.

வணக்கம். இன்றைய ஞாபகம் மருந்து நிகழ்ச்சியில் கர்ணன் திரைப்படத்திலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு பாடல் கேட்டிருக்காங்க. மணப்பாறை காமராஜர் நகர்லேருந்து பி. வீரமணி அவர்கள், அவர்களுடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது கர்ணன் படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கம்பரசம்பேட்டை கார்த்திகேயன் அவர்கள் சிவந்தமன் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிலைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும். அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாக கேட்கலாம்.

0: முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இந்த இரவு நேரத்தில் இனிமையான காற்று வீசினா ரொம்ப இனிமையா இருக்கும். அது தென்றல் காற்று மேலே தழுவினால் நன்றாக இருக்கும். அந்த வகையில் இன்று மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பூங்காற்று இந்த இரவு முழுதும் 12 மணி வரை உங்கள் செவிகளில் வீச காத்திருக்கிறது.

பூங்காற்றில் காதல் கிளைகள் ஒரு பயணம் செய்த மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன். அந்த பாடலும் அந்த பயணத்தின் போது இடம்பெற மாதிரி அந்த பாடல இருந்தது. தீர்த்தக்கரை ஓரத்திலே தேன் சிட்டுகள் உள்ளத்திலே கல்யாண வைபோகம் தான் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் முழுதுமே சின்ன சின்ன அந்த காதல் ரசனைகளை பாடல் முழுவதும் வச்சிருப்பாரு கவிஞர் வாலிபர்கள். அதில் ஒரு அழகாக நான் ஒரு வரி முதல் சரணத்தில், மூங்கில் காட்டோரம் மைனாக்கள் ரெண்டு மோக பண்பாடுதே, மேலை காற்றோடு கை சேர்த்து நாடல் காதல் கொண்டாடுதே, ஆலம் விழுதோடு கிளிக்கூட்டம் ஆடும் காலம் இதுவல்லவா, ஈரச் சிறகோடு இசை பாடி தெரியும் நேரம் இதுவல்லவா அப்படின்னு சொன்னப்ப அந்த பாடல் ஒரு சேஞ்ச் வரும்போது ஏதேதோ எண்ணம் தோன்ற ஏகாந்தம் இங்கே ராஜாவின் வண்ணம் காணும் ரோஜா போயிங்க அந்த மாதிரி அந்த பாடல சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக கேட்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளும் அந்த பாடலை இந்த இரவு நேரத்தில் பாடியும் பார்த்துக்க ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அந்த பாடல் தான் கேட்டோம் வாலியவர்களுடைய பாடல்கள் இளையராஜாவினுடைய இசையில. பூங்காற்று வீசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பூங்காற்றான பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்குன்னா அந்த வரிசையில் அடுத்ததாக படிச்ச புள்ள படத்தில் மனு சித்ரா பாடிய பாடல்

கேட்ட பாடலும் அந்த ஒரு துள்ளலான இசையில் ஒரு நன்மையான மெலடி பாடலை கேட்டோம். காவேரி இங்கு ஓடோடி வந்து காதல் சங்கமம் ஆகாதோ, பூவோடு தென்றல் தாளாட்டு சொல்ல ஆசை தோன்றுது ஏதேதோ, நீயின்றி பூந்தென்றல் வீசாது, நீயின்றி என் ஜீவன் வாழாது, நான் என்றும் நீ என்றும் வேறேது, என் ஆசை எப்போதும் மாறாது அன்பே என்று அழகான அந்த மெட்டுக்குள்ள அழகான அந்த பாடல் வரிகளை கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். பூங்காற்றாய் வீசும் பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் அடுத்ததாக குங்குமச்சிமிழ் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு வேளையில் பூந்தென்றல் காற்று வீசினால் நன்றாகத்தான் இருக்கும். பூங்காற்றும் இணைந்து காற்றை அள்ளி வீசும்போது மென்மையான அந்த ஒரு ஸ்பரிசம் அந்த நெருடல் நம்ம கேட்டிருக்கும். இந்த பாடல் அழகான சின்ன சின்ன வரிகள் அழகான, அதுவும் அதே கங்கை அமரன் இளையராஜா அவர்களுடைய கூட்டணியில உருவான பாடல் தான். வெள்ளிரத மேகமே செல்லுகின்ற போதிலே எண்ணருமை மன்னனை கண்டு வருவாய், கண்ணு இளம் பூங்கொடி காதல் என்னும் வியாதியில் துன்பம்படும் செய்தியை சொல்லி வந்து சேருவாய் அப்படின்னு புதுவிதமான அந்த மனசுக்குள்ள இருக்கின்ற ஒரு தாகத்தை வெளிப்படுத்தும் விதமா அந்த பாடல் வரிகளை எழுதி வச்சிருப்பாரு. அது அந்த கோர செக்ஷனும் அழகாக அந்த பாடல் துவக்கத்திலே நம்ம அந்த பாடலுக்குள்ளே இழுத்து உள்ள வச்சு அந்த பாடலை கேட்டுட்டே இருக்கணும் போல தோன்ற வைத்த மாதிரி பாடலை நம்ம கேட்டு ரசிச்சோம். நேரம் இரவு 11:17. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். பூங்காற்று வாசமாய் வீசுகின்ற பாடல் வரிசையில் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. 3 பிறை படத்திற்காக

இயேசுதாஸ் அவர்களுடைய குரல் அந்த பாடல கேட்டோம். பல முறை கேட்டிருந்தாலும் அந்த பாடல் கேட்கும்போது, ஒவ்வொரு முறை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு வலியினுடைய எல்லாமே கலந்துதான் அந்த பாடல் இருக்கும். பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், அதுல அந்த வயலின் சவுண்ட் சத்தங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பா கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் அழகா எழுதியிருப்பாங்க. வருகின்ற காற்றும் சிறுப்பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும், பூவானில் பொன்மேகமும் உன்போலே நாளெல்லாம் விளையாடும் அப்படின்னு வந்து 4-5 வரிகள் தான். அதை அந்த இசையோடு இணைத்து பாடி பார்க்கும்போது அந்த பாடலை இன்னும் அழகாக கூட்டு கொண்டு தான் இருக்கு. அதுக்கு அடுத்த வரியில் எழுதியிருப்பார், நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்த உயிர் என்றோ அப்படின்னு எழுதியிருப்பாரு. நீ என் வாழ்வில் வந்துட்டு இது வந்து விதின்னு சொல்ல முடியுமா, இல்ல எந்த வகையில் அதை ஏத்துக்கிட்டாலும் நீ என்னுடைய உயிராக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி முடிச்சு, பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் அப்படின்னு பாடல அழகா கேட்கிற விதமா அந்த வரிகள் அந்த மெட்டுக்குள் அமைஞ்சிருக்கதை கேட்டு இந்த இரவு நேரத்துல எண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இது இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும். பூங்காற்று வீசிக்கொண்டிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலாட்டும் பூங்காற்று பாடல் கேட்க போறோம். கோபுர வாசலிலே படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒவ்வொரு பாடலும் கேட்கும்போது ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த பூங்காற்றான பாடல் தாலாட்டும் பூங்காற்று அந்த தலைவியாக இருப்பதை பற்றி அழகான பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இரவு நேரத்திற்கென்றே இனிமையான இசையமைக்கப்பட்ட பாடலா இது அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி அந்த வரி கூட அதுல வருது பாடல்ல. நள்ளிரவில் நான் கண் விழிக்க உன் நினைவில் நான் மெய்சிலிருக்க பஞ்சனையில் நீ முள் விரித்தாய் பெண் மனதை நீ ஏன் பறித்தாய்.

அப்படின்னு எழுதியிருப்பாரு. எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் நம் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள், காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதோ கண்ணா என்னாலும், ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா அப்படின்னு ஜானகி எஸ் ஜானகி அவர்கள் அந்த பாடல ரொம்ப மென்மையா அப்படி ஃபீல் பண்ணி பாடிப்பாங்க. இளையராஜாவின் இசை அந்த பாடலை சொல்லவே வேண்டாம், கேட்டு ரசிச்சீங்க மனசுமை நிகழ்ச்சியில் அந்த பாடலை. நேரம் இரவு 11:30, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. பூங்காற்று கொஞ்சம் தன்னுடைய ஏக்கங்களை சொல்லும் விதமாக, நம்முடைய சோகங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பூங்காற்று அமையாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடல். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாடல் தான். முதல் மரியாதை படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள்.

சொல்லாத சோகத்தை பூங்காற்று மூலமாக சொல்லும் போது அங்கிருந்து ஒரு குயிலும் இணைந்தது, அது நீதான அந்த குயில், குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா அப்படின்னு அந்த பாடல்ல உள்ள வரிகளை நம்ம சில நேரங்களில் கேட்டு யோசிச்சு பார்ப்போம். குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா, குயில் எங்கேயோ அது கூவிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது மரத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு அது கிளைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குதா என்னவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதனுடைய அந்த ஒரு மென்மையான சோகம் அதை நம்மளை மனசுக்குள்ளேயே இருந்து அதை என்ன எதற்காக இந்த சோகத்தை வெளிப்படுத்தி அந்த குயில் கூவுகிறதோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் அதனுடைய அந்த கவலை அந்த வேதனை நம்மளுக்கும் உணரும்படியாக செய்து விடுவது. இந்த பாடலை கேட்கும்போது ஒரு ஆறுதலும் இருக்கிறது, அந்த பாடலில் ஒரு சோகம் இருக்கிறது. அதை வைரமுத்து அவர்கள் அழகாக எழுதியிருப்பார். மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கல, இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை, உன்னை மீறவே ஊருக்குள் ஆள் இல்லை, ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னடி, சொகராகும் சோகம் தானே. இந்த மாதிரி பாடல் வரிகள்லாம் அது பேச்சுவாக்கிலே வர மாதிரி இயல்பான, இது பாடல் வரிகளுக்கு எழுதின கவிதையா இல்லாம இயல்பா பேசி பழகிற மாதிரி, இது கேள்விக்கான ஒரு பதிலும் அது மனசுல இன்னைக்கு நம்ம கேட்டுட்டே இருப்போம். அந்த பாடல் பலமுறை கேட்டிருப்போம், கேட்கும் போது இந்த வரிகளை மனசுக்குள்ள அப்படியே பாட விட்டு பாக்குறது ஒரு சந்தோஷம் தான். அந்த பாடல் முடியும் போது முன்னையின் பார்வைக்கு வாவா பெண்ணின் பாடியிருப்பாரு, எச பாட்டு படிச்சுனா பூங்குயில் யாரது அப்படின்னு சொன்ன, கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க அடி நீதான அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் அப்படின்னு சொன்ன, அந்த பாடல் இணையும் போது அந்த இடையில அந்த குயில் அப்படின்னு சொல்லும் போது இடையில அந்த புல்லாங்குழல அப்படி குயில் கூவுற மாதிரி இளையராஜா அவர்கள் அந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம கேட்டு ரசிப்போம். பலமுறை கேட்டாலும் இந்த பாடல் மனசுக்குள்ள என்றும் நின்றுகிட்டு தான் இருக்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூங்காற்றிலே உன் சுவாசத்தை என்ற பாடல், உயிரை படத்துக்காக ஒன்னிமேனன் சுவனலதா குரல்கள் பாடலை பற்றி விஷயங்கள் பாடலை கேட்ட பிறகு பேசலாம். பாடலை கேட்டு இணைந்திருங்க. விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்ட பாடலும் எத்தனை முறை நம்ம கேட்டாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு வலி இருந்து கொண்டே தான் இருக்கும். பாடல துவக்கத்திலே சொன்னதா மேம், அந்த கண்ணில் ஒரு வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை அப்படின்னு ஒரு சின்ன வரியா அந்த மூணு நாலு வேரியேஷன்ல பாடியிருப்பாங்க. அது கேட்கும் போதே பாடல் அவர் முதல் முறை கேட்ட போது மாதிரிதான் எத்தனை முறை கேட்டாலும் இருந்து கொண்டே இருக்கும். பூங்காட்டிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா, நெஞ்சு நனைகின்றதா, இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன் அப்படின்னு பாடல் முழுவதும் கவிதை ரசத்தை வைரமுத்து அவர்கள் எழுதி பிழிஞ்சி வச்சிருப்பாரு. இந்த பாடல் ஒரு இந்தி படத்தினுடைய ஒரு தமிழாக்கமா இருந்தாலும் தமிழ் வரிகள் வந்து கவிதை வரிகள் அந்த மலை கொட்டி கொண்டேதான் இருக்கும். உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உன்னை காணும் கண்ணே, என் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா அப்படின்னு எழுதியிருப்பாரு. பாடல் வரி முழுமே வானம் எங்கும் உன் பிம்பம் ஆனால் கையில் சேரவில்லை, காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கை இல்லை அப்படின்னு எழுதி, உயிரை வேரோடு கிள்ளி என்னை செந்தியில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி அப்படின்னு பாடல் முழுதுமே கவிதைகளா இருக்கும். நம்மளும் பலமுறை பாடி பார்த்திருப்போம். அந்த இசையும் ரொம்ப நம்மளை கேட்கும் போது கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளே தாளம் போட்டு பாடி பாக்குற மாதிரி தான் அந்த பாடல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில அந்த பாடலை கேட்டோம். உறங்க செல்லும் முன்பு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில தனது ஆதரவை தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

முகநூல் பக்கத்தின் வழியாக அலிநகர் எஸ் மகாதேவன் இரவு வணக்கம் நிகழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவங்க இனிமையான பாடல்கள் சொல்லிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பூங்காற்று வீசும் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழக்கிணறு அபுதாகிர் மனசமயம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி வந்து நிகழ்ச்சிக்கு வழக்கமா கமெண்ட்ஸ் மற்றும் போஸ்டர்ஸ் போட்டு தங்களது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பர்வதவர்த்தினி அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மனசமய நிகழ்ச்சிக்கு. விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் போஸ்டர்ஸ் போட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புஷ்பவள்ளி காமராஜபுரம் பம்மல்ல இருந்து அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூங்காற்று பூங்காற்று பூவிடம் அதனுடைய தூது சொல்லும் விதமாக அமைந்த பாடல் அடுத்ததாக நிகழ்ச்சியில் இடம்பெறப்போகுது. பாரதி கண்ணம்மா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

மென்மையான சோகத்தை நெஞ்சில் இறக்கி வைத்த ஒரு பாடல். தேவாவின் இசையில் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள். வெறும் கோயில் இங்கே ஏமா விளக்கேற்றினாய், விளங்காத காதல் பாட்டை அரங்கேற்றினாய், விளையாத மண்ணில் ஏமா விதை தோவினாய், வெயிற்கால காணல் நீரில் வலை வீசினாய், அறியாமல் பிழை செய்தாய், மணலாலே சிலை செய்தாய், அடி பாரதி கண்ணம்மா இது பாழ்பட்ட மண்ணம்மா அப்படின்னு. இந்த காதல் ஏன் நீ என் மேல வச்ச, இந்த மாதிரி இந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரியலே, இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் சொல்லி ஒரு பிரிவை உண்டாக்கி வச்சிருக்கு எப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருந்தது. கேஜே யேசுதாஸ் அவர்கள் அந்த பாடலை ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிப்பாங்க. அதில் அடுத்த வரி, வரும் ஜென்மம் நீயும் நானும் உறவாடலாம், விளையாடும் கைகள் தொட்டு விளையாடலாம், இடைவேளை போல இந்த பிரிவாகலாம், இப்போது காதல் வேண்டாம் விடை கூறலாம், இளம் பூவே வருந்தாதே உலகம்தான் திருந்தாதே, அடி பாரதி கண்ணம்மா இது பாரத பெண்ணம்மா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளில் சிறிய அந்த சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கற்பனைகளாக எழுதி அந்த காதல் வலிய உணர வச்சிருப்பாரு வாலி அவர்கள். பூங்காற்று வீசி வரும் மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா இளமை எனும் பூங்காற்று, பகலில் ஓர் இரவு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

கண்ணதாசன் கவிதைவர்களுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். பூங்காற்றில் பயணப்படும் கடைசி பாடலாக, நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பையா படத்திற்காக பாடல் வந்து கொண்டிருக்கிறது. பென்னிதயால் குரலில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் நாமுத்துக்குமாரின் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ நேரம் நள்ளிரவு 12 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசை பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணையலவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

அம்மை கொண்ட பூங்கொடியும் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன்னழகு தாமரை கன்னங்கள் தேன்மலர் சின்ன

படிச்சா புரியாதா எதுக்கு எனக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களே.
2: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

పడుతూ వరాస వరాసా.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் கே ஜே யேசுதாஸ் பாடிய ஜெகத்குரு ஆதிசங்கரர் படப்பாடல்.

நெகிழினி திசை மாறிய பறவைகள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேரம் 4:10 நேர்களை இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கவுடமல்ஹார், ரூபக தாளம்.

அடுத்து கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் கீர்த்தனை ராகம் மலையமாருதம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த வாசுதேவயனி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில்.

நிகழ நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம்.